நாம் இதுவரை அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 20ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் 25ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒளிபரப்பை தொடர்ந்து கேட்கலாம்.

0: நல்ல குடியில் பிறந்தவர்கள் எப்போதும் ஒழுக்கம், வாய்மை, நாணம் ஆகிய மூன்று குணங்களிலிருந்தும் தவறி நடக்க மாட்டார்கள். குறள் எண் 952, அதிகாரம் குடிமை.
1: ஒழுக்கமும் வாய்மையும் நாணும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார்.
0: நல்ல குடியில் பிறந்தவர்கள் எப்போதும் ஒழுக்கம், வாய்மை, நாணம் ஆகிய மூன்று குணங்களிலிருந்தும் தவறி நடக்க மாட்டார்கள். குறள் எண் 952, அதிகாரம் குடிமை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜெர்மனி இடையே வர்த்தக முதலீடு, பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, நவீன

0: தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதென பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடர்களின்போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதைச் சட்டம் கொண்டுவரப்படவுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிதித்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை செயல்படுத்துவதுடன் அதன் பாதுகாப்பு அம்சங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் திரு துகின் கந்தா பாண்டே தெரிவித்துள்ளார். ஆசியாவிலேயே முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவெடுக்கச் செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. புதிய தலைமைச் செயலகம் அமைப்பதற்கு 1200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு மாணவர் விடுதிகளின் பராமரிப்பிற்கான நிதி 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மந்தி கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள தேவாலயத்தின் கட்டுமான பணியின்போது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 3 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மகாகும்பாபிஷேக விழாவை ஒட்டி பொற்றாமரை குளத்தில் பேரொளி வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: பக்தி நேரம்

அரிய செயல்கள் அனைத்தும் விடாமுயற்சியாலேயே அடைய பெற்றிருக்கின்றன. வெறும் வலிமையால் மட்டுமல்ல. பொதுவாக வெற்றி என்பது மற்றவர்கள் கைவிட்டு விட்ட பின்பும் அயராமல் தொடர்வதாலேயே கிட்டுவதாகும். இன்றைய நாள் 11/9/2026. இந்த நாள் மட்டுமல்லாது இனி வரும் எல்லா நாட்களும் இனிமையான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். நேரம் காலை 6:03. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் கணபதி கானங்கள், சீர்காழி கோவிந்தன் பாடியது.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆதிலட்சுமி என தொடங்கும் பாடல் எஸ் ராஜேஸ்வரி பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து வாணி ஜெயராம் பாடிய பாடல் கேட்டு முடித்தோம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பி சுஷிலா குரலில் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் காலை 6:24 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கே.ஜே. ஏசுதாஸ் பாடிய பாடல் கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து மகாநதி சோபனா பாடிய பாடல். இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சக்தி தரும் என தொடங்கும் பாடல் சோபனா குரலில். இணைந்திருங்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஏ எம் தலிப் மற்றும் எஸ் சரளா பாடியது அல்லா பாடல்கள் தொகுப்பிலிருந்து. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கோகுலபாலா என தொடங்கும் பாடல் பி. சுஷிலா பாடியது. இணைந்திருங்கள் ரெயின்போ பண்பலை 101.4.

0: εκφωνούχοι ο Νεπολινάνου, εγγε έλα μέσα να δούμε.
1: நேரம் 6:55.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ள ராஜசேகரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். மாதா பிதா குரு தெய்வம் பாங்க, நம்முடைய ஆசான்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில மூன்றாம் இடம், நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு முதல் இரண்டு இடங்கள், நம்மை நல்லபடியாக வளர்க்கும் வழி நடத்தும் ஆசிரிய பெருமக்களுக்கு மூன்றாம் இடம், நாம் வணங்கும் கடவுளுக்கு நான்காம் இடம். எந்த இடங்கிறது முக்கியமல்ல, எப்படி நாம் வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். அந்த காலத்தில் குருகுல படிப்பும்பாங்க, குருகுலங்களில் பாடம் படித்து வாழ்க்கையை படித்து குருவுக்கு சேவகம் செய்து வளர்ந்தவர்கள் நல்லபடியாக தான் இருந்தாங்க.

0: இருக்காங்க, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. அடித்து வளர்க்கப்பட்ட காலம் அது. குருவுக்கு எல்லா உரிமையும் உண்டு அந்த காலத்தில். இந்த காலத்தில் இந்த உரிமையை பெற்ற அப்பாவுக்கு கூட குழந்தைகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெற்றோர்கள் ஏதாவது சொன்னாலே மேலகீழ பார்க்குற பிள்ளைகளை நாம் இப்போ பார்க்குறோம். ராஜசேகரன் சார் ஒத்துக்குப்பீங்க, எப்படி இருந்தாலும் யாராவது ஒரு குருநாதர் வீட்டிலையோ பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரியிலோ நாம் பணி செய்யும் அலுவலகத்திலேயோ இருக்கணும். அவர்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு நமது வாழ்க்கைக்கு உதவும். எல்லாரும் எல்லாத்த பற்றியும் யாருடைய உதவியும் இல்லாமல் தெரிஞ்சிக்க முடியாது. நமது தொழிலான விவசாயத்திலேயே பாருங்கள், டெல்டாவில் நெல் சாகுபடி, குறுவை, தாளடி, நவரை, அப்புறம் ஒருபோக சாகுபடியான சம்பா பருவங்களில் நெல் சாகுபடி செய்யப்படுது. இதுவே மற்ற பகுதிகளில் மாறுபடுது. கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் முக்கியமான பயிர் நெற்பயிர். அங்கே முதல் பருவம் கன்னிப்பூ. ஜூன் முதல் செப்டம்பர் வரையுள்ள பருவம் கன்னிப்பூ பருவம். அடுத்த பருவம் அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரையிலான பருவம். இதற்கு கும்பப்பூ பருவ நெல் சாகுபடின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இரு மேடுகளுக்கிடையில் அல்லது இரு மலைகளுக்கிடையில் பயிரிடப்படும் முறை, ஏலா என்ற சாகுபடி முறை. இதையெல்லாம் நாமளே எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாத்தியார்கள் தேவை. ராஜசேகரன் சார், நெல் சாகுபடியிலேயே இப்போது பல்வேறு முறைகள் கையாளப்படுது. நடவு இயந்திரம் மூலம் நடவு செய்வது, நேரடி நெல் விதைப்பு, விதைப்பு கருவியை பயன்படுத்தும் முறை, திருந்திய நெல் சாகுபடி, சாதாரணமாக நாற்று விட்டு நடவு போடும் முறைன்னு நிறைய புது புது நுட்பங்கள் கண்டுபிடிப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதற்கெல்லாம் யாரையாவது நாம் குருநாதராக வச்சுக்கணும். அந்த குருநாதர் விஞ்ஞானியாக இருக்கலாம், விரிவாக்க அலுவலராக இருக்கலாம், சக விவசாயியாக கூட இருக்கலாம். எப்படியாவது புதிய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தொழிலில் நாலு காசு பார்க்க முயற்சி செய்யணும். அதே போல் அந்த காலத்திலிருந்தே சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவின் பிறந்த நாளான செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியை ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடி நமது ஆசிரிய பெருமக்களுக்கு மரியாதை செய்கிற மாதிரி நமக்கு உதவி செய்யும் அனைத்து பெருமக்களையும் ஆசானாக கருதி மரியாதை செய்வோம், மதிப்பு கொடுப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புதும் காலை
0: மதிய நேரத்திலும்
1: புத்தனி

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

எண்ணம் இனிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நேர்த்திசையில இருந்தும் ரெயின்போ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி வெள்ளிக்கிழமை. நேரம் சரியா காலை 7:02 ஆக போது. வணக்கம் சென்னை, நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக லைஃப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு விதமாக இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து எப்பவுமே ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டான மோட், ஜாலி மோட் அப்படி மட்டுமே இருப்பாங்க. ஆனால் சிலர் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே நம்ம வந்து நல்லா இருக்கணும், நம்ம அடுத்த கட்டத்தில் என்ன நம்ம பண்ண போகிறோன்ற யோசனையோடு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க முடிவு எடுத்துட்டாலுமே நம்ம தோழி என்ன நினச்சிருக்காங்க, நம்ம நண்பன் என்ன நினைக்கிறாரு, நீ என்ன முடிவு பண்ணியிருக்க, இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்து நினைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாதி பேர். மீதி பாதி பேர் ஜாலியாக அப்படியே வெளில போகிறது வர்றது அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ இப்படி ரெண்டு விதமான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே உண்மையான ஒரு ஃப்ரெண்டை நிஜமாகவே வந்து நம்மளோட லைஃப் லெசன்ஸ் நிறைய நமக்கு சொல்லித்தரது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புத்தகங்கள் தான். ஆனால் எத்தனை பேருக்கு வந்து புத்தகம் வாசிக்கிற பழக்கம் வந்து இப்போ இருக்குது அப்படின்னு தெரியல. புத்தகம் வாசிக்கலனாலும் சின்ன சின்ன விஷயங்கள் தேடி தேடி படித்தாலே அதுவுமே வாசிப்பு பழக்கம் தான். ஏன்னா ஒரு வரிகள் ஞாபகம் வருது, தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயத்த நமக்கு சொல்லித்தரும். நம்மளே நம்ம கரெக்டுன்னு நினச்சிருப்போம், ஆக்சுவலி தப்பாக இருந்திருப்போம். அந்த மாதிரியான விஷயங்களை திருத்திக்கிறதுக்கு ஒரு உற்ற நண்பனாக இருந்திருக்கும், நம்மளை வந்து மோல்டு பண்ணி கொடுக்குற ஒரு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்திருக்கும். ஸோ நம்மளே வந்து பக்குவப்படுத்திக்கிறதுக்கு புத்தகங்கள் எத்தனையோ இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எஸ் எதுக்காக இப்போ நீங்கள் வந்து புத்தகத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா காரணம் உண்டு. எஸ் இன்னைக்கான கேள்வி வந்து அதை சம்மந்தப்பட்டது தான். எஸ் இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 சர்வதேச புக்கர் பரிசை வென்ற நூல் எது, அதை எழுதியவர் யார் அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் என்னோட போஸ்ட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். இந்த புக்கர் பரிசை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம கண்டிப்பாக வந்து ஷோ ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களுக்காக முதல் பாடல் வந்துட்டே இருக்கு, அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்திற்காக சத்யபிரகாஷ் மற்றும் ஷாஷா திருப்பதி இணைந்து பாடிய பாடல், தாமரையின் வரிகளில் ரஹ்மானின் இசையில். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

வெல்கம் பேக் டு தி ஷோ நேர்களே. நேரம் சரியா 7:14 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் புக்கர் விருது வந்து அதை பத்தின கேள்விதான். 2026 யார் வந்து வாங்கியிருக்காங்க, என்ன புக் எழுதி வாங்கினாங்க அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. ஸோ இந்த புக்கர் பிரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். உலகில் வந்து பல்வேறு மொழிகளில் எழுதப்பட்ட சிறந்த புனைக்கதை, அது ஃபிக்ஷன் அல்லதுன்னா சிறுகதை தொகுப்புகள் ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டு யூகே அல்லது அயர்லாண்டில் வந்து வெளியிடப்படும் போது அதுக்கு வழங்கப்படுற முக்கியமான சர்வதேச இலக்கிய விருது, இதுதான் வந்து புக்கர் பிரைஸ் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ஒரு நாட்டில் வந்து ஒரு நாட்டு மொழியில் வந்து உருவான ஒரு சிறந்த கதையை வந்து இந்த உலகமே படிக்கணும் அப்படின்ட்டு உலகம் முழுவதும் உள்ள அந்த ஆங்கில வாசகர்களிடம் கொண்டு செல்வது தான் இந்த விருதோட முக்கிய நோக்கமாகவே இருந்திருக்கு. இதை பற்றின தகவல் இன்னமும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம நேயர்கள் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 2026 சர்வதேச புக்கர் பரிசை வென்ற நூல் எது, அதை எழுதியவர் யார் அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் வந்து யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலப்பேடு தயாளன், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து, இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீரதுரை அவரும் வந்துட்டு வணக்கம்ங்க, ஆன்சர் வந்து இதுதான் அப்படின்னு வந்து ஆன்சர் அனுப்பியிருக்காரு. பட்டாளம் அப்துல்

ஜலீல் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. பிரகாஷ் டிபிஎஸ் இனிய காலை வணக்கம், கர்நாடகாவிலிருந்து சின்ன திருப்பதி பிரகாஷ் ஷியாமலா பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீராமணி வர்மா அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு வந்து யார் வாங்கினாங்க, என்ன புக்குக்காக வாங்கினாங்க அப்படின்றதையுமே ஹீராமணி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன் அவரும் வந்துட்டு, நான் அலிநகரம் எஸ் மகாதேவன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் இது தாங்கன்னு அனுப்பியிருக்காரு. நரேஷ்குமார் வைஷு, குட் மார்னிங் டு ஆல் த லிசனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஆர்ஜி அப்படின்னு போட்டு, என்னோட ஆன்சர் இது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுரிலேருந்து நரேஷ் பேசுகிறேன் அப்படின்னும் அனுப்பியிருக்காரு. ராஜமாணிக்கம் கோபி அவர் வந்து இதுதாங்க பதில் அப்படின்றது அவரும் பதில் சொல்லியிருக்காரு. முத்து உதான் அவர் வந்து குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. இன்னும் நிறைய நேயர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் எங்கேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் வந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது. எஸ் சேதுபதி திரைப்படத்திற்காக தான் பாடல் உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. கார்த்திக் மற்றும் சைந்தவி இணைந்து பாடிய பாடல், எம் கே பாலாஜி அவர்களோட வரிகளில் நிவாஸ் கே பிரசன்னாவோட இசையில வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 91.4, இங்கே எல்லாமே சமதோளம்.

0: என்ன வெயிலு!
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டு ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயிலு? யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
4: உன் கண்ணை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கா?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
5: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
6: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
5: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

வெல்கம் பேக் டு த ஷோ நேயர்களே. நேரம் சரியா 7:23 ஆயிட்டு இருக்கு. எஸ் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் 2026 அதை வந்து எந்த நூலுக்காக கொடுத்துருக்காங்க, அதை எழுதியவங்க யாரு அப்படின்னு தான் வந்து கேட்டிருந்தேன். நம்ம நேயர்களும் நிறைய பேர் பதில் அனுப்பியிருக்காங்க. யார் எங்க இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரகாஷ் டிபிஎஸ் அவர் வந்துட்டு, அவரும் வந்துட்டு இது தாங்க பதில், இவங்க தாங்க அதோட டிரான்ஸ்லேட்டர் அப்படின்ட்டுலாம் போட்டு அனுப்பியிருக்காரு. அன்பு ராணி, ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக்கெண்ட் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. பி கே பூபாலன் பாலா, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நற்காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் இதுதான் அப்படின்ட்டு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து ஆனந்த முருகன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2026 பரிசு வந்து இதுதான், இந்த நாவலில் யார் எழுதினாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் அனுப்பியிருக்காரு. பால ஜெயச்சந்தர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம், சைதையிலிருந்து பால ஜெயச்சந்தர் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பதில் அனுப்பியிருக்காரு. வி எஸ் ஆர் ஜீவா, ஏ புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேங்க, என்னோட ஆன்சர் வந்து இதுதான் அப்படின்னு வந்து ஆன்சர் அனுப்பியிருக்காரு. குணாலன் அண்ணாமலை, அவரும் வந்துட்டு இந்த நாவலை இவங்க தான் எழுதியிருக்காங்கன்ற பதில் கொடுத்துருக்காரு. பத்மா சவுந்தரராஜன், வணக்கம் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல் அருமை அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காங்க. ஆர் ரமா, இனிய சுவையான காலை வணக்க வாழ்த்துக்கள், பதில் இதுதாங்க, நான் தியாக ராயநகர்லேருந்து ரமா ரவி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, தகவல்கள் உபயோகமாக உள்ளது, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பதிலும் அனுப்பியிருக்காரு. சிவன் அருண், அவரும் வந்துட்டு பதில் சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய பேர் தொடர்ந்து பதில் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. சரியான விடை எது அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக உரியடி திரைப்படத்திற்காக அந்தோணிதாசன் இசையமைப்பில் சூரஜ் சந்தோஷ் மற்றும் வருண் சுனில் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டே இருக்குது. ஸ்டேடியம் மக்களே,

0: 7:30. சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்.
2: ஒரு நண்பர், அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். மனித உறவுகள் பத்தி அவர் சொல்லிட்டு இருந்தார். அமெரிக்காவில் தந்தை மகன் உறவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு அவர் ஒரு கதையை சொன்னார். ஒரு அப்பா பகல் பூராவும் அலுவலகத்தில் வேலை, ஓடி ஆடி உழைச்சிக்கிட்டு களைச்சி போய் ராத்திரி 10 மணிக்கு மேலே வீடு திரும்பினான். வீட்டு வாசலில் அவரோட மகன் காத்துக்கிட்டு இருக்கிறான், இன்னமும் தூங்கலை. அப்பாவை வாசல்லையே தடுத்து நிறுத்தி, அப்பா உனக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். ஏற்கனவே ஆஃபீஸ் பிரச்சனைகளால் அழுத்து போய் திரும்புகிற அப்பாவுக்கு கோபம் வந்துடுது. என்னடா இப்படிலாம் கேளுன்னு உங்கள் அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் சட்டையை கட்டி மாட்டி விட்டு குளிச்சு விட்டு மறுபடியும்

0: வெளியில் வந்து உடையை மாற்றுகிற சமயம், அப்போ மறுபடியும் மகன் உள்ளே வந்து நிற்கிறான் அவர் முன்னாடியே. அப்பா உனக்கு எவ்வளவு சம்பளங்கிறான் மறுபடியும். அப்பாவுக்கு எரிச்சல் அதிகமாகிட்டது. மணிக்கு $20 போதுமா அப்படின்னார். அப்படின்னா எனக்கு ஒரு $10 தர முடியுமான்னா மகன். இதுக்கு தான் என் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டியா? 2ஆம் வகுப்பு படிக்கிற உனக்கு எதுக்குடா $10 அப்படின்னு கத்திவிட்டு தொலைக்காட்சி பெட்டியின் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் மகன் வந்து நிற்கிறான். அப்பா ப்ளீஸ், எனக்கு ஒரு $10 கொடுக்க முடியுமா? மகனுடைய கண்களில் கண்ணீர். என்னடா அவன் கண்ணீரை காட்டி காரியம் சாதிக்கலாம்னு பார்க்குறியா? ஒரு காசு கூட கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு விரட்டி விட்டான். மகன் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே கண்ணை துடைச்சிக்கிட்டு பேசாமல் போய் படுத்துக்கிட்டானான். கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்பாவோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. பிள்ளைகிட்ட கோபமாக கத்துனது தப்பு தாங்கிறது புரிஞ்சுது அவனுக்கு. எழுந்திரிச்சு போனான், படுக்கை இறக்கி போனான். மகனை பார்த்தான். அவன் தலையணையை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். அவனை மெல்ல நெருங்கி அவங்ககிட்ட எதமாக பேசுறதுக்கு ஆரம்பித்தானான். எதுக்குடா உனக்கு $10? பள்ளிக்கூடத்தில் கேட்டாங்களா அப்படின்னு கேட்டானான். மகன் சொல்லியிருக்கான், இல்லை டாடி, உனக்கு ஒரு மணி நேரம் சம்பளம் $20 சொன்னேன். நீ ஏற்கனவே எனக்கு கொடுத்த பாக்கெட் மணி $10 என்கிட்ட இருக்குது. இப்போ நீ இன்னொரு $10 கொடுத்தீன்னா அதையும் சேர்த்து $20 ஆகிடும். அந்த $20 நான் உனக்கு கொடுத்துருவேன். அப்படி கொடுத்தா நீ ஏன் கூட ஒரு மணி நேரம் செலவழிப்ப இல்லையா? அதுக்காக தான் $10 கேட்டேன் அப்படின்னு சொன்னானான். அந்த அப்பா கண்ணு கலங்கி போச்சான். ஆதரவோடு தன்னுடைய மகனை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாராம். இதுதான் வந்து நண்பர் சொன்ன கதை. அமெரிக்கா மட்டும் இல்லை, உலகம் பூராவும் இன்றைக்கி மனித உறவுகள் இப்படி தான் மாறிட்டுருக்கு. பெரியவர்கள் அறிவுரை என்ன தெரியுமா? உங்கள் குழந்தைகளிடமிருந்து குழந்தை பருவத்தை பிரித்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தான். அதாவது இன்றைய குழந்தைகள் தங்கள் பிருந்தாவனத்தை இழந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. இந்த நிலைக்கு நாம் காரணமாக இருந்துடக்கூடாது. குழந்தைகளோடு விளையாடுவோம், குடும்பத்தோடு உறவாடுவோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இன்றைய உறவு முறைக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்தாராம், அவர் பக்கத்தில் ஒரு சின்ன பையன். நாம் அவரை விசாரிக்கிறோம், யார் இந்த பையன் அப்படின்னா அவர் சொல்கிறார், இவன் எனக்கு தூரத்து உறவு அப்படின்னாராம். இந்த தூரத்து உறவுன்னா எப்படின்னு இருக்கான். இதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், இவன் எங்கள் அப்பாவுக்கு 8வது புள்ளை அப்படின்னானான்.
1: முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்க சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

0: கரண்ட் போயிடுச்சே. ஏய் வந்துட்டியா நீ? கேண்டில் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் தேடி தாயேன்.
1: ஏய் டார்ச் மூஞ்சில அடிக்காத பா, கண்ணு கூசுது இல்ல?
0: கொஞ்ச நேரம் டார்ச் அடிச்சாலும் இவ்ளோ கண்ணு கூசுதுன்னு சொல்ற? அப்போ நீ இப்ப கார்ல ஹை பீம் போட்டுட்டு தானே வந்த? அப்ப எவ்ளோ பேருக்கு கண்ணு கூசி இருக்கும்?
1: பின்ன ரோட்ட பார்த்து வண்டி ஓட்ட வேணாமா?
0: உனக்கு ரோடு தெரிஞ்சா போதும்னு நினைச்ச? எதிரில வர யாராவது பாதிக்கப்படுவாங்களான்னு நீ யோசிக்கலையப்பா?
2: நாலு வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிகிறேன்னா அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிற?
0: ஹை பீம் உனக்கு வேணா வெளிச்சமா இருக்கலாம், ஆனா அவன் எதிரில வரவங்களுக்கு ஆபத்தா முடியும்ல?
1: இவ்வளவு தூரம் சொல்லிட்ட, அப்படியே அந்த டாக்லைன்
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

ஸ்டுடியோ கிளக்ல நேரம் சரியா 7:40. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ நேர்களே. எஸ், வணக்கம். சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் புக்கர் பரிசை வந்து வென்ற நூல் எது, அதை எழுதியவர் யார் அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ஸோ இந்த பரிசை பற்றின சில தகவல்கள்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுட்டே இருந்தோம். ஸோ இந்த ஒரு நாட்டில் உருவான ஒரு சிறந்த கதையை வந்து உலகமே படிக்கணும் அப்படின்றது தான் இதோட வந்து முதல் முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இதுக்காக வந்து இந்த எழுத்தாளருக்கு மட்டும்

இல்லாமல் மொழிபெயர்ப்பாளருக்கும் வந்து சமமான முக்கியத்துவம் வந்து வழங்கப்படுது இந்த இடத்துல. இந்த 2026 விருதை பற்றி வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா 2005 மேன் புக்கர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. 2015 அப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு மொழிகளில் எழுதப்பட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படும் தனிப்பட்ட புத்தகத்திற்கான வருடாந்திர விருதாக வந்து இது வந்து இப்போ தற்போதைய வடிவம் இப்படியா இருக்கு. நாவல்களுக்கு மட்டும் இல்லை, சிறுகதை

வருடாந்திர விருதாக வந்து இது வந்து இப்ப தற்போ இப்போ வந்து தற்போதைய வடிவம் இப்படியா இருக்கு. நாவல்களுக்கு மட்டும் இல்ல சிறுகதை தொகுப்புகளுக்கும் வந்து இந்த போட்டிக்கு வந்து தகுதியானதா தான் இருக்கு. ஸோ ஒரு கதை ஒரு மொழியில பிறக்கலாம், ஆனா வந்து அந்த மொழிபெயர்ப்பு வந்து அந்த கதைக்கு வந்து உலகம் முழுவதும் ஒரு புதிய வாசகர்களை வந்து தருது அப்படின்றதுனால தான் இந்த வந்து அந்த மொழிகளை கடந்த இலக்கியத்தை வந்து உலகத்தோட இணைக்கும் விருது தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜெயராம் அவர் வந்துட்டு இது தாங்க பதில் அப்படின்ட்டு வந்து அவரும் வந்து பதில் சொல்லியிருக்காரு. பூபாலன் பள்ளப்பாளையம்லேருந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோவை மாவட்டம்லேருந்து பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலும் அனுப்பியிருக்காரு. திருமூலஸ்தனம் வீரசுந்தரி அவங்களும் வந்துட்டு இது தாங்க பதில், இவங்க தான் எழுதியிருக்காங்க, இவங்க தான் அந்த ப்ரைஸை வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் ஆன்சர் வந்து செல்வகிருஷ்ணன் அவரும் வந்துட்டு இது தாங்க பதில் அப்படின்ட்டு வந்து பதில் அனுப்பியிருக்காரு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணசுவாமி சுப்பிரமணியன் அவரும் வந்துட்டு இது தாங்க பதில் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காங்க. கொடவாண்டப்பட்டி ஜெயசீலன் அவர் வந்துட்டு பதில் அனுப்பியிருக்காரு. ஹரிராம் அவரும் வந்துட்டு தேனியிலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது தாங்க பதில் அப்படின்னு பதில் அனுப்பியிருக்காரு. மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களும் வந்துட்டு பதில் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க. மகாராஜ் கீர்த்தன் பூரி ஜோஸ்வாமி அவரும் வந்துட்டு பதில் அனுப்பியிருக்காரு. கோஸ்வாமி ஃப்ரம் நர்கோரா சத்தீஸ்கர்லேருந்து பேசுகிறேங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. குட் மார்னிங் ஜி, ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ் ஹாவ் அ நைஸ் டே ஜி. மணலி பெரிய சிக்காடு ஜெயக்குமார் அவரும் வந்துட்டு பதில் இதுதான் அப்படின்ட்டு வந்து பதில் அனுப்பியிருக்காரு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பொன்னியம்பேரு வன்னை கணேசன் அன்பின் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. நாகராஜ் பி கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர்லேருந்து பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. எம் சங்கர் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி காலை வணக்கம் பதில் இதுதான் அப்படின்ட்டு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் யார் தொடர்ந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்ன்றதுனாலயோ என்னோ இந்த பாடல் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு. தொடரி திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டே இருக்கு. ஹரிச்சரண் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் இணைந்து பாடிய பாடல் யுகபாரதியோட வடிகளில் தீமானோட இசையில் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ள

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 7:52 ஆயிட்டு இருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ் ஹரிராம் தேனியிலிருந்து வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. கருப்பண்ணன் ரங்கசுவாமி அவரும் வந்து பதில் சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நாகராஜ் பி கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி, ஓகே, அவரும் வந்து பதில் சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜம் ரமா, ஹேமலதா இவங்க எல்லாருமே வந்து பதில் பண்ணியிருக்காங்க. கமலா வரதன் அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து எஸ் பூபாலன் எல்லாருமே பதில் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாரோட பேரையும் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சம்முனி குமணஞ்சாவடியிலேருந்து பால ஜெயச்சந்தர், அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் கமலாவர்தன் மறுபடியுமே வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. குணாலன் அண்ணாமலை அவரும் வந்துட்டு பதில் சொல்லியிருக்காரு. பத்மா சவுந்தரராஜன் பதில் சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து செய்யார்லேருந்து சந்திரசேகர் அவரும் வந்து பதில் சொல்லியிருக்காரு. பொன்னியம்பேடு வன்னை கணேசன், எனக்கு தெரிஞ்ச எல்லாரோட பேரையுமே நான் படிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். யார் பேராது விட்டு போயிருக்கா? சூளை ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. எஸ் புவனகிரி சுமதி பாபு, அலிநகரம் எஸ் மகாதேவன் இவங்க எல்லாருமே வந்து கலை வணக்கங்கள் சொல்லிட்டு பதிலும் அனுப்பியிருக்காங்க. யாரோட பேராது விட்டு போயிருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. எஸ் மதுரை சோ சண்முக சுந்தரம் அவரும் வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுற உங்களோட ஆர்டரில் எங்களுக்கு வந்து அந்த ஆர்டரில் காட்டாது. ஸோ அதனால தான் வந்து மேலே கீழே மாற்றி மாற்றி படிக்கிறது எல்லாத்துமே காரணம். எஸ் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. 2026 இன்டர்நேஷ்னல் புக்கர் பரிசை வென்றவங்க யார், எந்த நூல் வென்றது அப்படின்றது தான் வந்து கேட்டிருந்தேன். தாய்வான் டிராவலாக் அப்படின்ற மாண்டரின் சைனீஸ்லேருந்து தான் மொழிபெயர்க்கப்பட்டு இன்டர்நேஷ்னல் புக்கர் பிரைஸ் வென்ற முதல் புத்தகம் இதுதான். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாங் ஷுவாங் லீ அப்படின்ற தாய்வான் எழுத்தாளர் தான் எழுதியிருந்தாங்க. தாய்வானிஸ் மாண்டரின் ஆங்கில மொழிபெயர்ப்பு பண்ணது லின் கிங் அப்படின்றவங்க தான். இது வெற்றியாளர் வந்து May 19, 2026 அன்றைக்கு வெற்றியாளர் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ இவங்களுக்கு பரிசு தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா £50,000. ஸோ எழுத்தாளருக்கு 25,000, மொழிபெயர்க்கப்பட்டவங்களுக்கு 25,000 அப்படின்னு பிரிச்சுப்பாங்க. 1930களிலிருந்து ஜப்பான் ஆட்சியிலிருந்து தாய்வானை பின்னணியாக கொண்ட ஒரு நூல் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஜப்பானிய எழுத்தாளரும் அவருடைய தாய்வானிஸ் இன்டர்பிரிட்டரும் தாய்வான் முழுவதும் பயணம் செய்கிறாங்க. அந்த பயணத்தில் வந்து உணவு, காதல், மொழி, வரலாறு, அதிகாரம் மற்றும் காலனித்துவத்தின் தாக்கம் ஆகியவை வந்து இந்த கதைக்குள்ளே வந்து இணையுது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நாவல் வந்து ஒரு பழைய ஜாப்பனீஸ் டிராவல் மெமோரியின் மறுபதிப்பை போல உருவாக்கப்பட்ட ஒரு ஃபிக்ஷன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்றதுனால வந்து இது வந்து ஒரு தனித்துவமான வடிவத்தையே கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எஸ் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு பதில் சொன்ன அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு மீண்டும் உங்களை 8 ரஷா ரெயின்போல வந்து சந்திக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கொடி திரைப்படத்திற்காக தான் வந்துட்டு இருக்கு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல ஸ்டேடியம் மக்களை.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்து.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜெர்மனி இடையே வர்த்தக முதலீடு, பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்படவுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிதித்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை செயல்படுத்துவதுடன் அதன் பாதுகாப்பு அம்சங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் திரு துகின்கந்தா பாண்டே தெரிவித்துள்ளார். இந்தியா மலேசியா இடையே கூட்டு கடற்படை பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்குச் சொந்தமான INS மைசூர் மலேசியாவின் லூமுட் துறைமுகம் சென்றடைந்தது. புதிய தலைமைச் செயலகம் அமைப்பதற்கு 1200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு மாணவர் விடுதிகளின் பராமரிப்புக்கான நிதி 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். ஆசியாவிலேயே முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை

விடுக்கச் செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மந்தி கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள தேவாலயத்தின் கட்டுமான பணியின்போது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 3 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி பொற்றாமரை குளத்தில் பேரொளி வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ.

தெற்கு வடக்கு தெற்கு இணையத்தில் இருந்து பிரைட் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கோம் அனைத்து நேயர்களுக்கும் கலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி வெள்ளிக்கிழமை. 8:03 ஆயிட்டு இருக்கு. ரஷ்யா ரெயின்போல தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், இந்த ஷோக்கு வந்து ஏன் ரஷ்யா ரெயின்போன்னு பேர் வச்சாங்க அப்படின்றது நிஜமாவே வந்து இப்ப நம்ம வந்து ரோட்டுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஏன்னா அவ்வளவு ரஷ்ஷா தான் இருக்கும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் வேன், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து ஆபீஸ் போறதுக்கு பஸ், ஆபீஸ் பஸ், பைக்ல போறவங்க, சைக்கிள்ல போறவங்க, கார்ல போறவங்க, நடந்து போறவங்க, பஸ்ல போறவங்க, கேப் ஆட்டோ பிடிச்சு போறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்கவுங்களோட அடுத்த இன்னைக்கான வேலைக்காக வந்து பரபரப்பா வந்து போயிட்டு இருப்பாங்க. மெயினா இந்த டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரபரப்பா ஆயத்தமாயிட்டு இருப்பாங்க கிளம்புறதுக்காக. 8:30 கிளம்பணும், 9:00 கிளம்பணும் அப்படின்ட்டு பல ஷிப்ட்களில் வந்து கிளம்பி கொண்டிருப்பாங்க வீட்டுல இருந்து. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பதட்டமான ஒரு டைமாக இருக்கும். இதையாக மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து காமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே பண்ணிடலாம். ஸோ காமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்காக உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம மைண்டை வந்து காமாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு எப்பவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது நம்மளோட மியூசிக். ஸோ இந்த மாதிரியான மியூசிக் எல்லாம் வழங்குறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இந்த மியூசிக்கை கேட்டு நீங்கள் உங்களோட டே வந்து பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணணும். இஸ் நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக இருமுகன் திரைப்படத்தில் தான் வந்துட்டே இருக்கு. கிறிஸ்டோபர் ஸ்டான்லி மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல், கார்கியோட வரிகள், ஹரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 103.4. இங்கே எல்லாமே சமதுள.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026. A moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: ஹே, ஆஸ்டன் மூவி போலாமா?
2: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
2: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
1: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
2: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
1: காய்கறிகளும் பழங்களும்,
2: சாப்பிட கூடாதது
1: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
2: செய்ய வேண்டியது
1: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
2: செய்ய கூடாதது
1: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
2: வலிமைக்கு
1: உணவு,
2: அமைதிக்கு
1: இசை,
2: கோபம் வந்தா
1: மெடிடேஷன்,
2: சோகமானா
1: புத்தகம்டா.
2: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போலாம். ரைட்.
2: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேர்லே நேரம் சரியா 8:15 ஆயிட்டு இருக்கு. எஸ் ரஷா ரெயின்போ தான் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில வந்து நிறைவா கேட்ட பாடல் ஷான் ரோல்டனோட வாய்ஸ்ல, முத்தமிழோட வரிகள்ல, சந்தோஷ் நாராயணோட மியூசிக்ல தான் பாடல் கேட்டு முடிச்சிருந்தோம். இறுதி சுற்று திரைப்படத்திற்காக தான் எஸ் நிகழ்ச்சியில. அடுத்ததான் உங்களுக்காக பென்னி தயாள் வாய்ஸ்ல பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. நான் முத்துக்குமாரோட வரிகள்ல வந்துட்டே இருக்கு தேவி திரைப்படத்திற்காக தான். ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுள.

0: 26 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: கண்ணம்மா,
2: என்னங்க
1: குழந்தை என்ன பண்றான்?
2: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
1: ஹோய் பாப்பா, தங்க பிள்ளை இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
2: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
1: கண்ணம்மா, நான் சொல்லியிருக்கேன்ல என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னான் குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேட்கறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா.
2: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
1: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள்ல இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

மனிதன் திரைப்படத்திற்காக தான் வந்து ஒரு கொண்டாட்டமான பாடல் வந்து கேட்டு முடிச்சிருக்கோம். எப்பவுமே வந்து ஃபோக் பீட் அப்படின்றது டிஃப்ரெண்ட். ஆனால் அந்த ஃபோக் பீட் வந்து என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான லிரிக்ஸில் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மேரேஜ் நடக்கும், அது வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான டெஸ்டினேஷன். அந்த டெஸ்டினேஷன் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அங்கங்கே ஒரு மலைப்பாதை, அப்படியே ட்ரெக்கிங் போகிற மாதிரி போவாங்க எல்லாருமே நல்லா பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு. ஸோ அப்படி போயிட்டு இந்த மேரேஜ் அட்டன் பண்ணும்போது வரக்கூடிய பாடல் தான் கொண்டாட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக ரஜினி முருகன் திரைப்படத்திற்காக தான் பாடல் வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர் மற்றும் கல்பனா ராகவேந்திரா பாடியிருக்காங்க. யுகவாத்தியோட வரிகளில் டி இமானோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோளம்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: அண்ட் மெயினாக வந்து கையில் கூட எடுத்துகிட்டு போங்க, பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்க ரெயின் கோட் போட்டு போங்க, இல்லை பேக் பண்ணிவிட்டு போங்க, மழை இல்லை அப்படின்னா ஹெல்மெட் எடுத்துக்கோங்க, காரில் போகிறவங்க கன்ஃபார்மாக சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு வண்டியில் போகிற எல்லாருமே ரோட்டில் வந்து அதாவது ஓரமாக நடந்து போகிறவங்க அவங்களே பார்த்து பார்த்து ஓரமாக தான் நடப்பாங்க. நீங்கள் உங்கள் வேகத்தை அங்கே எடுத்துகிட்டு போய் காட்டி தண்ணியெல்லாம் எடுத்து அடிச்சு விட்றாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்லோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோ டவுன் பண்ணி எந்த தண்ணியும் செதற விடாமல் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரோடு ஃப்ரீயாக இருக்குமோ நீங்கள் ஃபஸ்ட்டாக போய்க்கோங்க. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அரண்மனை 2 திரைப்படத்திற்காக தான் அந்தோனி தாசன் வாய்ஸில் விவேக்கோட வரிகளில் ஹிப்ஹாப் தமிழோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 101.9 இங்கே எல்லாமே சமதோடு

41 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. எஸ், ரஷா ரெயின்போல தான் இணைஞ்சிருக்கீங்க. ஒரு அழகான பயணம் பேருந்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜன்னலோரமா நமக்குன்னு ஒரு சீட்டு, நமக்கு பிடிச்ச புத்தகமோ இல்ல

நமக்கு பிடிச்ச பாடலும் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து துணையாகவும் ஜன்னல் ஓரமாக நம்ம வேடிக்கை பார்த்துட்டே வரோம் அப்படின்னா அந்த பயணம் வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். ஆனால் அதே பயணம் எப்போ நொந்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வர வேண்டிய சில்லறையை கண்டக்டர் நமக்கு கொடுக்காம இப்படிக்காகவும் அப்படிக்காகவும் நடந்துக்கிட்டே இருந்தார்னா பயணத்தை ரசிக்கிறதா, இல்லை நம்ம பாக்கெட்டில் வர வேண்டிய காசு எப்போ வரும் அப்படின்ட்டு கண்டக்டரை பார்த்துக்கிட்டே இருக்கிறதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல மொமெண்ட் எப்போ கெடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சில்லறைக்காக வெயிட் பண்ணும்போது தான். இதே தான் வாழ்க்கையிலையுமே, வாழ்க்கையுமே எப்போவுமே வந்து நமக்கு ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லான சில நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த சில்லறை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பயணத்தை விட்டுருவோம், அது சரியாயிடும் அப்படின்னு நம்புற மாதிரி, அதாவது இறங்குறதுக்குலாம் கனெக்டர் கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பயணத்தை பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் சரியாயிரும் சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உங்களோட ட்ராவலை எப்பவுமே என்ஜாய் பண்ண பழகிக்கோங்க, கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்ததாக வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்க அப்படின்ற படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. சந்தோஷ் ஹரிஹரன், நீதி மோகன் மற்றும் சரண்யா கோபிநாத் இணைந்து பாடிய பாடல் நாமத்து.

0: விஷயங்களும் சரியாயிரும் சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உங்களோட ட்ராவலை எப்போவுமே என்ஜாய் பண்ண பழகிக்கோங்க, கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்ததாக வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்க அப்படின்ற படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. சந்தோஷ் ஹரிஹரன், நீதி மோகன் மற்றும் சரண்யா கோபிநாத் இணைந்து பாடிய பாடல். நாமுத்துக்குமாரோட வரிகளில் சந்திரா இணைந்து எழுதியிருக்காங்க வரிகளில். டி இமானோட இசையில் வந்துட்டே இருக்குது. ஸ்டேடியம் மக்களை, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோடு.
1: Start pitching!

சந்தோஷம் நேயர்களே. எஸ் தனியொருவன் திரைப்படத்திற்காக தான் பாடல் கேட்டு முடிச்சோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கென் கருணாஸோட வாய்ஸ்லயும் லிரிக்ஸ்லயும் ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. யூத் திரைப்படத்திற்காக தான் ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதோடு.

0: ஆஷா ரெயின்போவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் 8:55 ஆயாச்சு. எஸ், அடுத்ததா ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில வந்து துள்ளலான பாடல்கள் கேட்கறதுக்கு எல்லாருமே ரெடி ஆயிடுங்க. உங்களுக்காக ஒரு சூப்பர் டூப்பரான ஆர்ஜே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா ரோமியோ ஜூலியட் திரைப்படத்திற்காக வைக்கம் விஜயலட்சுமியோட வாய்ஸ்ல, மதன் கார்கியோட லிரிக்ஸ்ல, டிஇமானோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ ஃபன் முத்தி 1.4. இங்கே எல்லாமே சமதுளு. இந்த பாடல் யாரெல்லாம் அவங்களுக்கு தாங்களே டெடிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு எப்பெல்லாம் மனசில் ஃபீல் ஆச்சோ அப்போல்லாம் இந்த பாட்டு நமக்கு மேட்ச் ஆயிரும். தேங்க்யூ.
1: இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜெர்மனி இடையே வர்த்தக முதலீடு, பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்படவுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். திரைப்படத்துறையில் இளம் படைப்பாளர்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா மலேசியா இடையே கூட்டு கடற்படை பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்குச் சொந்தமான INS மைசூர் மலேசியாவின் லூமுட் துறைமுகம் சென்றடைந்தது. நவீன வசதிகளுடன் அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு மாணவர் விடுதிகளின் பராமரிப்புக்கான நிதி 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். ஆசியாவிலேயே முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவெடுக்கச் செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மந்தி கிருஷ்ணபுரம் பகுதியில் தேவாலயத்தின் கட்டுமான பணியின் போது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 3 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். காங்கோவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சே சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள் ரெயின்போ ராப்
1: Rainbow Rap.

முதல் பாடலா அனிருத் ரவிச்சந்திரன் பாடிய பாடல் டான் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. இணைந்திருங்கள் 91.4 இங்க எல்லாமே சமந்துள்ள

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

வரிகள்ல வாரிசு திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:12 ஆயிட்டு ரெயின்போ ராப் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில நம்ம தேடக்கூடிய மகிழ்ச்சி அப்படின்றது நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோமோ, ஒரு வெற்றி கிடைக்கக்கூடியதோ இல்ல ஒரு பெரிய விஷயத்துல அப்படின்றது மட்டும் இல்ல, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு அன்பான ஒரு புன்னகை, அப்புறம் ஒரு பிடித்த பாடல், இது எல்லாமே கூட நம்மளுடைய அந்த நாளை ஒரு அழகா மாத்திடும் அப்படின்னு சொல்லலாம். நான் அவனில்லை திரைப்படத்துல இருந்து அடுத்த பாடல் பழனி பாரதியோட வரிகள்ல விஜய் ஆண்டனி, இசையில விஜய் ஆண்டனி ஜெயராஜகோபாலன் இருவரும் இணைந்து பாடிய பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, என் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது. நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு. ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

9 மணி 9 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ஒரு ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ஆர்ஷி, தமிழ் விழிதா. வாழ்க்கையில வந்து நம்ம சில தருணங்களை அழகா புகைப்படமா எடுத்து பாதுகாத்து வச்சுப்போம். அந்த மாதிரி சில நினைவுகளை வந்து நம்ம பாடல்கள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி சில பாடல்களை நம்ம கேட்டிருப்போம், இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு பாட்டை கேட்டிருப்போம். அப்படி கேட்கும் பொழுது அப்ப இருந்த ஒரு நினைவு திரும்பவும் அதே பாடலை கேட்கும் பொழுது நமக்கு அந்த நினைவு வந்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாம நீங்க வந்து அடுத்து என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்ற ஒரு எப்படி என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு தெரியாம இருப்பீங்க இல்லையா. அப்ப உங்களுக்கு வந்து வா இந்த பாட்டா அப்படின்னு கூட கேட்க தோணும். அப்படி என்னமா பாட்டு போட போற அப்படின்லாம் கேட்டா அப்படிலாம் இல்ல, எல்லா பாட்டுமே அப்படிதான் சொல்ல வர. நிகழ்ச்சியில வந்து மம்முட்டியான் திரைப்படத்துல இருந்து அடுத்த பாடல் வர இருக்கு. அந்த பாடலுக்கு முன்னாடி நேயர்களோட கவனத்திற்கு இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இணைந்திருங்கள். அது ரெயின்போ FM 1.4.

0: நமக்கு தொடங்கக்கூடிய வேலை, நைட்டு வரைக்கும் சாப்பிட கூட டைம் இல்லாமல் வேலை செய்வங்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு நாள் நமக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் நமக்காக கொஞ்சம் நேரமாவது ஒதுக்கி நமக்கான நேரத்தை செலவு பண்ணுறது கண்டிப்பாக அவசியம். அந்த சில நேரங்களில் நமக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம், நமக்கு பிடிச்சவங்களோட பேசலாம், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம சந்தோஷம் என்ஜாய் பண்ணி அந்த விஷயங்கள்லேருந்து நம்ம மகிழ்ச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் சொல்லலை, நிறைய ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கை அப்படின்றது ஒரு பெரிய விஷயங்களால, பெரிய வெற்றிகளால் மட்டுமே அது முழுமையடையிறது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களாலையும் சின்ன சின்ன சந்தோஷங்களாலையும் தான் அந்த வாழ்க்கை அழகாகுது அப்படின்றது. உங்களுடைய வாழ்க்கை அழகாக்குற மாதிரி இன்னொரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வர இருக்கு. ஜில்லா திரைப்படத்திலிருந்து விவேகாவோட வரிகளில் டிமான் இசையில் இந்த பாடல் வர இருக்கு. இந்த பாடல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிறு இடைவேளை வர இருக்கு. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

ஆஹா ஆஹா

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: கத்தி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு ரெயின்போ FM 101.4.

அப்படின்றதுக்கு முடிவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாடல் முடிஞ்சதும் அடுத்த பாடல் கண்டிப்பாக தொடங்கிறதுக்கு ரெடியாக எல்லா பாடலுமே காத்துட்ருக்கு. ஒரு சில பாடல்களை வந்து நம்ம கேட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும், அதுவும் இந்த மாதிரியான பாடல்கள்லாம் திருவிழா நேரத்தில் ஒழிச்ச பாடல்களாக இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம கேட்கும்பொழுது மனசுக்கு ஒரு விதமான சந்தோஷம் கொடுத்துருக்கும். சண்டைக்கோழி திரைப்படத்தில் இருந்தால் பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:50 ஆயிட்டுருக்கு, கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வில்லு திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

9:55 ஆயிற்றுக்கு ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். சோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா தாமரையோட வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில காக்க காக்க திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சிகாகோவில் உலக மதங்களின் நாடாளுமன்ற மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இப்போதும் ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்படவுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். திரைப்படத்துறையில் இளம் படைப்பாளர்களை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா மலேசியா இடையே கூட்டு கடற்படை பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS மைசூர் மலேசியாவின் லூமட் துறைமுகம் சென்றடைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1920 ரூபாய் குறைந்து 1,12,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் குடமுழுக்கு நடைபெறவுள்ளதை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா, மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள மோடியப்பள்ளி ஏரியை தூர்வாதன் மூலம் அப்பகுதியில் நிலத்தடி நீரை சேமிக்க முடியும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு மாணவர் விடுதிகளின் பராமரிப்புக்கான நிதி 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காங்கோவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: வடக்கு வடக்கு தெற்கு நேத்துல இருந்தும் ரெயின்போ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கோம். இத்தனை நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள், வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி வெள்ளிக்கிழமை. எஸ் 2:00 நேரம் சரியா 10:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 தான் இணைஞ்சிருக்கீங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சியோட தான் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குலாம் சொன்னீங்க, நேரடியா ஒரு ஜீவன் உட்காந்துருக்கு. அந்த ஜீவனுக்கு ஒண்ணுமே
1: இல்லடா, அவங்கள லிசனர்ஸ் அங்க இருந்து பாக்குறாங்க.
0: ஓ, நான் இப்போதைக்கு உங்களுடைய லிசனர் தான்.
1: நீங்க வடகிழக்குல இருந்தீங்களா, அதனாலதான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். யா, அவங்க வந்து பருவமழை மாதிரிதான் இன்னைக்கு வந்திருக்காங்க. எனக்கு வடகிழக்கு திசையில தான் உட்கார்ந்துருக்காங்க. எப்போ பொழிவாங்கன்னு தெரியல. பட் அவங்க என்ன சொல்றது, வடகிழக்கு வந்து பருவ மழை பொழியும், பட் நம்மளோட தமிழ் மொழி வந்து அன்பு மழை பொழிவாங்க. பாத்தீங்களா, எப்படி மனசுல இருக்கிறத கேப்சர் பண்றாங்க பாருங்க. ஓகே, ஸோ என்ன கேம் விளையாடலாம் தமிழ், நீங்க என்ன பிளானோட வந்திருக்கீங்க?
0: நான் வந்து என்ன கேம்லாம், ஒரு தமிழ் வார்த்தை அந்த மாதிரி ஏதாவது.
1: உங்க பேர்ல இருக்கிற தமிழ் என்னைக்குமே கூட்டு கடந்து போயிட்டே தான் இருப்பீங்க, கரெக்டா?
0: ஆமா, கூட்டிட்டே போனோம், எங்க போனாலும் அதுதான் நம்மளை காப்பாத்தோம் இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க சொன்னது 100%க்கு 100 உண்மைதான். ஸோ அதே கொஞ்சம் நம்ம கேம்ஸ் ஆல்ரெடி இதை பத்தி இதே டாபிக்ல விளையாடி இருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் புது புது வார்த்தைகள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம நேயர்கள் எல்லாரையும் நம்ம எப்படி குழப்பி விடலாம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் பேசினாலும் அவசரத்துல சில வார்த்தை தமிழ்ல சொல்லாம
0: இங்கிலீஷ் வார்த்தை பயன்படுத்திடுவோமோ, அதாவது ஆங்கில வார்த்தை பயன்படுத்திடுவோம்
1: சொல்லான்னு வந்த அர்ஜென்ட்டுக்கு, ஐயோ அவசரத்துக்கு அப்படி சொல்லலாம்
0: அப்படின்னு யோசிச்சு, அதாவது இப்ப நான் என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி.
1: ஆமா, அப்படிதான் வந்தது. ஸோ நம்ம வந்து இப்ப நாங்க வந்து நிதானமா பேசுறோம், ஆனா நீங்க நிதானமா பேசணும்னு அவசியம் இல்ல. அதாவது பேச்சு வழக்குல, அதாவது போற போக்குல சொல்லிட்டு போற சொற்கள் அப்படின்றது வந்து சிலதெல்லாம் வந்து ஆங்கில சொற்கள் நிறைய பயன்படுத்தும்.
0: கண்டிப்பா
1: இப்ப திடீர்னு எங்க அது தமிழ்ல சொல்லு, இதெல்லாம் எப்படி இப்போ தமிழ்ல சொல்றது அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான சில சொற்களை தான் நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஜென்ரலாவே நம்ம பேசுற வார்த்தைகள் இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, ஜென்ரலாவே பொதுவா சொல்லிருக்கலாம், ஆனா ஒரு ஃப்ளோல வந்துரும் ஜென்ரலா அப்படின்னு.
0: ஆனா நம்ம யோசிச்சோம்னா இதுக்கு என்ன தமிழ் வார்த்தைன்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும்.
1: யோசிச்சோம்னா ஓ இதுதான் வார்த்தை அப்படின்னு சிலது, சிலதுல இதுக்கு தமிழ் வார்த்தை எனக்கு தெரியாதுங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளும் இருக்கும். சோ இந்த வார்த்தைகள் தான் நாங்க வந்து பெரட்டி கொண்டு வந்திருக்கோம். நீங்க கால் பண்ணி திரண்டு வாங்க, நாங்க வந்து இதை வந்து உங்களுக்கு க்ளூ கொடுக்குறோம். அந்த க்ளூ வச்சு நீங்க அந்த வார்த்தை என்ன அப்படின்றத
0: கண்டுபிடிக்கலாம்.
1: இப்ப நானும் அவங்கள வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுவோம், எப்படி க்ளூ கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆல் ரைட், நேர்களேஸ், நம்ம நேர்கள் எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த ஷோ பத்தின டைட்டில், இதை பத்தின வந்து கேம்ஸை நாங்க ப்ராசஸ் பண்றதுக்காக ஒரு பாடல் போட்டு வந்துடும். யூத் திரைப்படத்துல தான் பாடல் வந்துகிட்டே இருக்கு மக்களே. உங்களுக்காக சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் கபிலனோட வரிகள்ல மணி சர்மாவோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4,
0: எங்க எல்லாமே சமதுளு.

0: 12 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ FM 1.4 கெட் செட் கோ நிகழ்ச்சி தான். உங்களோட இணைஞ்சிருக்கிறது ஆர்ஜே தமிழ்விழி மற்றும்
1: நான் உங்க ஆர்ஜே சந்தியா. எஸ், இன்னைக்கு வந்து நாங்க என்ன பண்ணிட்டு

0: அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வார்த்தை தான் விளாட போகிறோம். ஆனால் அந்த தமிழ் வார்த்தையை வந்து இதுக்கு தமிழ் ஏதோ ஒன்று வருமே அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான வார்த்தைகளாக பார்த்து கொண்டு வந்திருக்கோம்.
1: கண்டிப்பாக நாங்களே அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கோம்.
0: ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கால் பண்ணுங்கள். ஸோ ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 298-6-0038 அப்படி இல்லைனா 298-5-2-0554 அப்படின்ற எங்களுக்கு. எஸ் வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
2: அதாவது
1: அவங்களுக்கு வந்து என்ன பாக்கணும் போல இருந்ததா, நான் வந்து வெள்ளிக்கிழமை தான் வருவேன், அதனால என்ன பாக்குறதுக்காக வெள்ளிக்கிழமை வந்துட்டாங்க
0: அப்படின்னு சொல்லலாம் சார். அவங்க வந்து உண்மையை உடச்சு பேசிட்டாங்க, என்ன பண்றது.
2: நான் கூட யோசிச்சுட்டேன், ஒரு வேலை சாட்டர்டேவோ நிக்கி அப்படின்னு
1: பாத்தீங்களா, அதாவது
0: சண்டே வந்தாலும் அது சாட்டர்டேவா மாறிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. நன்றி நன்றி சார், நன்றி. ஓகே, உங்களுக்கான க்ளூ கொடுக்கலாமா? ஓகே, பொதுவா வந்து இந்த வார்த்தையை எங்க நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா, அதாவது இந்த ஆங்கில சொல், அதுக்கான அந்த ஆங்கில சொல் என்னன்னு நீங்க சொல்லணும், தமிழ் சொல் என்னன்னு சொல்லணும், சரிங்களா? பயன்படுத்துறது எந்த இடத்துல பயன்படுத்துவோம்னா, பொதுவா நீங்களோ இல்ல உங்களுக்கு யாரா அட்வைஸ் கொடுக்கும் போது
2: ஆங்கில சொல் என்னது மேம்,
0: அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். அதை நான் சொல்லிட்டு கேம் முடிஞ்சுடும். க்ளூ கொடுக்கறேன். பொதுவா வந்து அட்வைஸ் பண்ணும் போது இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அட்வைஸ் பண்ணும்போது இந்த வார்த்தை வரும். அண்ட் நமக்கு வந்து ஒரு இடம் தேவைப்படுது அப்படின்னாலுமே நமக்கு இந்த வார்த்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்ன வார்த்தை? சேஞ்ச் பண்ணும்,
1: அதாவது அவங்க அட்வைஸ் பண்றது அப்படியும் சொல்லிட்டாங்க. அட்வைஸ் பண்ணும் பொழுதும், அது
0: அட்வைஸ் பண்ணும் போதும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இல்ல நமக்கு எங்கேயா ஒரு இடத்துல இடம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், நிக்க நடக்க அந்த மாதிரி எல்லாம் தேவைப்படுதுன்னா, அப்ப இந்த வார்த்தையை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்.
2: நான் சொல்ல வேண்டியது ஆங்கில சொல்ல,
0: ஆமா, தவிர்க்க முடியாம பேசக்கூடிய சில வார்த்தைகள், சில வார்த்தைகள் எடுத்திருக்கோம். அதுக்கு தமிழ்லயும் நிறைய பேர் பேசுறவங்க எத்தனையோ பேர் தமிழ் வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்ப நம்ம பேசும்போது நடைமுறையில நம்ம ஆங்கில சொற்கள்,
1: அதாவது நீங்க இடம் வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க, அங்க இடம் வந்து கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னும் பொழுது நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துவீங்க. கொஞ்சம் தான் இருக்கு அந்த இடம்,
0: அதனாலதான் ரொம்ப சில இடத்துல தான் வரும். எனக்கான இடம் எனக்கு தேவைப்படுது, எனக்கான போர்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த இடத்துல அதை பேசுவோம். பட் இது வந்து பொதுவாக நமக்கு பேரண்ட்ஸ் நமக்கு அட்வைஸ் பண்ணாலோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அட்வைஸ் பண்ணாலோ, இல்லை நம்ம இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கும்.
1: அதாவது ஒரு சண்டை நடக்கும் பொழுது நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும் பொழுது, சரி கொஞ்சம் நீ இப்படி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வார்த்தை அதுக்கு பயன்படுத்துவோம்.
2: இப்போ நீ பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
0: நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம் பாருங்க, இவ்வளவு நேரமா உங்ககிட்ட வார்த்தையை வர வச்சிருக்கோம்.
1: அதாவது சந்தியா வந்து எனக்கு எப்படியாவது பாதி கொடுத்தாங்க, நான் மீதி பாதி
0: கொடுத்தாங்க. தமிழ்லயும் சொல்லுங்க, அதை என்ன சொல்லலாம்? அப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம், என்ன சொல்லலாம்?
2: இப்ப
0: நீங்க வந்து ஒரு அஞ்சு பேர் உட்கார்ந்து இருக்காங்க, ஆனா ஆறாவதா ஒரு ஆள் உட்காரணும்னா உட்காரலாம், இந்த அஞ்சு பேர் அட்ஜஸ்ட் பண்ணா உட்காரலான்றப்போ அப்ப நம்ம என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். ஆனா தமிழ்ல சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? தள்ளிக்கோங்க. ஓகே, அப்படி சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க தான் கேட்போமே தவிர. ஆமா, அந்த மொத்த வார்த்தையும் சேர்த்து ஒரே இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லணும், கொஞ்சம்
1: நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா அதை கேட்ட வார்த்தை தான், அதுக்கு தமிழ்ல என்ன நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம்ல.
0: எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அட்ஜஸ்ட் வந்து சரி செய்யறது தான் அட்ஜஸ்ட்ன்றது. ஆமா, ஆனா நம்ம வந்து தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல. அதுக்கு நம்ம மாற்று சொல்ல என்ன சொல்லுவோம்? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னா, எல்லாருமே தள்ளி கொஞ்சம் உட்காந்துக்கோங்க. அதாவது அவங்களோட இயல்பு நிலையை தாண்டி இன்னொரு விஷயத்த அவங்க பண்ணும்போது தான் இந்த அட்ஜஸ்ட்ன்ற வார்த்தையை வந்து நம்ம சொல்றோம். சோ சரி செஞ்சுக்கிறது அந்த இடத்துல. ஓகேவா?
2: ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி நன்றி சார், நன்றி. நம்ம தான் நிறைய ஓவரா பேசிட்டோமோ அப்படின்னு இருந்தது. அடுத்த நேயர் வணக்கம்.
3: இருவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் சிங்கச்சோன் சென்னை ஆர்கிறேங்க.

0: சிங்கச்சோழன் சார் எப்படி இருக்கீங்க
1: சொல்லுங்க மேடம்.
0: சொல்லிடணுமா? அவர் வந்து என்ன சொல்றாருனா, எங்களுக்கு நேரம் கம்மியா இருக்கு, நீங்க வந்து நேரடியா சொல்லிடுங்க. அப்படின்னா சிங்கச்சோழன் எழுந்ததுமே இது பெரும்பாலும் முக்காவாசி வீட்டுல இது வந்து இது நடக்கும். காலையில எழுந்ததுமே இதுதான் நம்ம முதல்ல ஒரு உணவு பொருள்ல வரக்கூடியது.
2: உணவு பொருள்ல வரக்கூடியது
0: டீ, காஃபி, எதனா வச்சுக்கோங்க. தமிழ்ல
2: என்ன சொல்வீங்க?
0: காஃபி, காஃபி.
2: அவங்க கொண்டு வந்த வார்த்தை வந்து காஃபி போல. சரி, காஃபி சொல்லுங்க.
0: நன்றி,
2: சூப்பர். நிஜமாலே குழம்பிதான் வார்த்தையா சார்? நான் நினைச்சேன் இந்த பொண்ணு நம்மள ஏமாத்துது, காபி அப்படி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். நான் வேற
0: குழம்பி
2: சார். அதாவது
0: நம்ம எதுக்கு ஈஸியா கேக்குறோம்னா, நம்மளால க்ளூ கொடுத்து நமக்கே ஒரு குழப்பம் ஆயிடுது. சரி, ஓகே, நம்ம ஈஸியான வார்த்தையை எடுத்துப்போம் அப்படின்னு தான்.
2: அது என்னவோ கரெக்ட் தான். ஸோ இப்போ நம்ம சொல்லும் போது சொன்ன பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி வார்த்தை தான். இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம யோசித்தா மட்டும்தான் தமிழ் வார்த்தை ஞாபகம் வரும். அப்படி இல்லைன்னா பட் ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஓகே, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே, இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டி வார்த்தைங்களை நம்ம தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டோமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் என்னைக்கா ஒரு நாள் வந்து ஒரு டாஸ்க் வந்து மொத்தமா தமிழ் வார்த்தை மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணோம், வேற
0: எப்படி ஒரு நாள் பண்ணிடுவோம்,
2: அப்படி ஒரு நாள் பண்ணோம் அப்படின்னா
0: நேயர்கள் மாட்ட மாட்டாங்க, நம்ம தான் மாட்டோம்.
2: என்னோட ஸ்பீச் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வந்து இந்த ரகுவரன் எல்லாம் வந்து நல்ல கேரக்டர்ல நடிப்பார்ல ரகுவரன், கேட்ட அந்த மாதிரி ஸ்பீச் ஆயிடும். அதாவது ஒரு வார்த்தையில இருந்து ஒரு வார்த்தைக்கு கேப் நல்லா விட்டுருப்பேன். ஏய் ஏய் தமிழ், யோசிச்சு சொல்றேன், அப்படிதான் இருப்பேன் நான். ஆல் ரைட், எஸ் நேர்களே, தமிழ் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தமிழ், அதுக்காகவே உங்களுக்கு இந்த பாட்டை நான் போடுறேன். ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்க திரைப்படம் தான் பாடல் வந்துட்டே இருக்கு. ரமேஷ் விநாயகம், ஸ்ரீவர்தினி இணைந்து பாடிய பாடல். பழனி பாரதியோட லிரிக்ஸில் ரமேஷ் விநாயகம் அவரோட மியூசிக்லேயே வந்துகிட்டு இருக்கு ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்க திரைப்படத்திற்காக. அதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் ஒன்று வந்துட்டுருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 91.4,
0: இங்கே எல்லாமே சமதுவில்.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: தமிழும் சந்தியாவும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் நாங்க ஒன்றும் பண்ணல. நடைமுறையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் வந்து டக்குன்னு ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நானும் பார்க்குறேன் தமிழ் வந்து அவங்க பேரில் இருக்கிறதுனாலே தெரியல, இல்லை அவங்க படிப்புனாலே அந்த எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஆங்கில சொற்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிடுறாங்க.
1: அதாவது பேருள்ள படிப்பு
0: நானும் முயற்சி செய்கிறேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை தான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். நேர்களே நீங்கள் கால் பண்ணுங்கள் 298-6-0-0-3-8 2952-0-5-5-4 அப்படின்ற எங்களுக்கு. அடுத்ததான் வந்து ஒரு நல்ல ஒரு வார்த்தை வச்சிருக்கேன், யார் அந்த வார்த்தைக்கு வந்து மாற்றுறங்க. வணக்கம்.
2: காலை வணக்கம் சந்தியா மேடம் அண்ட் தமிழ் மீ மேடம்.
0: காலை வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: ராயப்பேட்டை வெங்கட். இன்னைக்கு ஏன் அவங்க வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா மகாகவி பாரதியாரோட நினைவு நாள், அதனால தமிழ் மொழி ஆர் விழின்னு ஆப்ஷன்ல வந்து இவங்க செலக்ட் ஆயிட்டாங்க.
0: ஆக்சுவலி விழிய மொழியும் வர வேண்டியதுதான் இன்னைக்கு. விழி வந்து
2: நீங்க வந்துட்டீங்க,
0: மொழி வந்து வீட்டுல கோவமா கோச்சின்னு இருக்காங்க. சந்தியா வந்துருச்சு இல்லன்னா மொழி வந்திருப்பாங்க.
2: வாழ்த்துக்கள் ரெண்டும் இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார், நன்றி. உங்களுக்கான வார்த்தை சரிங்களா
2: சொல்லுங்க.
0: பொதுவா வந்து நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் வந்து நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம் இல்லைன்னா அதை சேஃபாக கொண்டு போகணும் அப்படின்னா இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். கடைக்காரர்கிட்ட
2: பத்திரமா கொண்டு போங்கன்னுவோம்.
0: பத்திரமா கொண்டு போறது ஓகே,
1: முதல்ல அந்த கொண்டு போறனாலே நீங்க இதைதான் பண்ணணும்.
0: இதை பண்ணணும், காசு கொடுத்த உடனே நீங்க அடுத்து இதைதான் பண்ணுவீங்க. தமிழ்ல சொல்லுங்க,
2: என்னத்த
0: கட்டி கொடுக்கணும்? அது என்ன மல்லிப்பூவா என்ன பொட்டலம் கட்டி கொடுக்கறதுக்கு?
2: கட்டி கொடுங்கள்
0: அப்படின்னு சொல்றீங்களா? கட்டுதல் அப்படின்றத பேக்கிங்கா? ஆமா, அது வந்து மளிகை சாமான் கடைக்கு ஓகே. கிஃப்ட் ராப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றோம்ல.
2: ஆமா,
0: அப்ப என்ன சொல்றது?
2: அப்ப ஒட்டி கொடுங்கன்னு சொல்லுவோம்.
0: ஒட்டி கொடுங்க,
1: அதாவது அவரு ஒரு ஃபார்ம்ல தான் வந்திருக்காரு.
0: கட்டி கொடுங்க இல்ல ஒட்டி கொடுங்க, ஆனா கொடுங்க அப்படின்றாரு. ஏன்னா நான் காசு கொடுத்துருக்கேன் அப்படின்றாரு. ஓகே, சூப்பர் சூப்பர்.
2: நீங்க கிஃப்ட் பேக் பண்ணும்போது நீங்க பேக் பண்ணி செல்லோ டேப் போட்டு நீங்க ஒட்டி தான் கொடுக்கணும்.
0: நன்றி நன்றி சார், நன்றி, கண்டுபிடிச்சிங்க. நன்றி நன்றி நன்றி. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். எஸ், அவர் வந்து கட்டுங்க இல்ல ஒட்டுங்க, நான் கிளம்புறேன் கிளம்பிட்டாரு. வணக்கம்.
1: ஓகே, நம்ம அதுக்கான கரெக்டான தமிழ் வார்த்தை
0: ஆக்சுவலி கட்டுதல் தான். அது கட்டுதல் ஒட்டுதல் அப்படிதான் சொல்றாங்க, அதை பேக் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ இதை தமிழ் வார்த்தையில் சொன்னா பெருசா சொல்லலாம், அதை ஒரு பெட்டியில போட்டு கொஞ்சம் ஒட்டி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்றத ஒரே வார்த்தையில அடக்கிடலாம்னா ஆங்கிலத்துல பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து நம்ம
1: அழகா கண்டுபிடிச்சிட்டோம்.
0: ஆமா, எஸ், கண்டிப்பா. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாரை இங்க இருந்து பேசுறீங்க?
3: ராணிப்பேட்டை மாவட்டம் கி விசாரம் செல்வம் பேசுறேன் மேடம்.
1: ஓகே செல்வம், உங்களுக்கான வார்த்தை சொல்லாமா? குழு குடுக்கவா குறிப்பு
3: மேடம்? என்ன மேடம் இந்த மாதிரி
0: பண்ணிட்டீங்க?
3: ஒரு வாட்டி தான் வரணுன்றீங்க, நம்ம நேயர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? கட்டி போட்டீங்க கையெல்லாம.
0: உங்களுக்காக நாங்க ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட பெருசாக்கின்னு இருக்கோம் சார். நீங்க ஏன் ஒரு சின்ன வட்டத்துல இருக்கீங்க? அடுத்த வாட்டி வந்து கிண்டி நேஷனல் பார்க் எல்லாம் நீங்க போவானா? பெருசா வந்து பெரிய பனகல் பார்க்லயே ஒரு மீட்டிங் போடலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்க வந்து சர்க்கிள் பெருசாக்குறோம் சரிங்களா? ஓகே வாங்க ஷோக்குள்ள போயிடலாம்.
1: அதாவது உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய தேவை இல்லாததெல்லாம் நம்ம பண்ணுவோம்ல, நம்ம வந்து போன் வந்து ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல தேவையில்லாதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது ஹேங் ஆகாம இருக்கணும் நம்ம இந்த விஷயத்த நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளவையும் தேவையில்லாத நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு,
0: ஆனா அது இது பண்ண முடியல. என்ன பண்றது? ஏன்னா அது மனசா போச்சு, போன் இல்லையே.
3: என்ன
1: பண்ணும்?
3: டெலிட்
1: பண்ணலாம். சூப்பர். டெலிட் பண்ண, டெலிட் அப்படின்றதுக்கு தமிழ் வார்த்தை என்ன?
0: நீக்குதல் சார், நோட் பண்ணிக்கோங்க சார்.
3: ஆமா மேடம், நீக்குதல்.
0: நீக்குதல், நன்றி நன்றி சார், நன்றி.

0: சூப்பரா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இனிமே வந்து போன்ல இருந்து நிறைய அப்ப கூட பாருங்க இங்கிலீஷ் தான் வருது, மெமரி ஜாஸ்தி ஆயிடுச்சு, போனு எல்லாமே வந்துருச்சு, இதுக்கு மேல நினைத்த நீக்கிறது நான் டெல்லி டைப் பண்றேன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஆல்ரைட், துள்ளுவதோ இளமை திரைப்படத்துக்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. வெங்கட் பிரபு மற்றும் சித்ரா சிவராமன் இணைந்து பாடிய பாடல் பாவஜியோட வரிகள் யுவன் சங்கராஜோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ 101.4
1: எல்லாமே சமதுள்ளு.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: go!
1: தமிழ் வந்து கொந்தளிச்சிட்டாங்க. நான் எவ்வளவு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்ன ஏன் கட்டி போடுறீங்க, இருங்க இப்ப நான் எப்படி கேட்கறேன்னு பாருங்க அப்படின்ட்டு. அதனாலதான் தமிழுக்கு வந்து நான் கெட்செட் கோ சொல்லிட்டு விட்டேன். ஸோ தமிழ் வந்து இப்ப கேட்பாங்க. கால் பண்ணுங்க 2986-0038-2952-0554 அப்படின்ற எண்களுக்கு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, நானே இப்ப உங்ககிட்ட பேசுறேன், இல்ல நீங்க எனக்கு கால் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு முறை கால் கிடைக்கல அப்படின்னா இன்னொரு முறை நீங்க எனக்கு வந்து பண்ணுவீங்க, போன் பண்ணுவீங்க, அதுக்கு என்ன சொல்லலாம்?
2: Once more.
1: நினைச்சு போவோம், ஆனா வந்து நம்மளால

0: அங்க பேச முடியாது. அப்ப அந்த இடத்துல நம்ம அவங்க கிட்ட போயிட்டு கேப்போம், இத
1: பேச முடியாத டைம்லயா?
0: ம், பேச முடியாத டைம்ல நமக்கு அந்த இடத்துல பேசிறதுக்கான நேரம் இருக்காது. நேரம் முடிஞ்சிருச்சு அப்படினு சொல்லிடுவாங்க. இன்னொரு டைம் நம்ம பேசிறதுக்கான ஒரு கேப்போம் இல்லையா, அது பேர் தான் இது.
1: ரீகால் பண்ணா சொன்னா
2: ரீகால்.
0: ஆஹா, ரீகால் இல்ல,
1: ரீகால் இல்ல,
2: ரீடைல் பண்ணட்டுமா தமிழ்? ரீடைல் பண்ணுறீங்களா?
0: இல்ல
2: இல்ல மேம், என் நானும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன் மேம், உங்க கூட சேர்ந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க மேம்.
0: அதாவது இப்ப நீங்க போன் பண்ணிருக்கீங்களா, எங்கிட்ட பேசுறதுக்கு போன் பண்ணிருக்கீங்க, திரும்பவும் உங்களுக்கு வந்து எங்களோட பேசணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அப்ப வந்து புரியல, அப்ப உங்களுக்கு திரும்பவும் எங்களோட பேசணும் அப்படின்னு தோணும் பொழுது இந்த வார்த்தையை வந்து நீங்க எங்ககிட்ட கேட்கலாம்.
2: என்னவா இருக்கு
0: எனக்கு இன்னொரு முறை அப்படின்னு சொல்லுவோம்ல.
1: ஒரு வார்த்தை

0: எல்லாத்துக்கும்
1: ஒரு வார்த்தை இருக்கு, எனக்கு இன்னொரு முறை இது குடுங்களேன் அப்படின்னு
0: சொல்லுவோம்ல.
2: எனக்கு ஒரு அப்படி கேப்போம்ல, எனக்கு ஒரு குடுங்க ப்ளீஸ், நான் கண்டிப்பா என்ன ப்ரூவ் பண்றேன்.
0: ஆப்பர்சூனிட்டி வாய்ப்பு அது.
1: அதான் வந்து அதான் சொல்லுங்க.
0: ஆப்பர்சூனிட்டியும்
1: சொல்லிக்கலாம். இன்னொரு வார்த்தை
2: வணக்கம். உங்களுக்கு வந்து ஒரு பொருள் வந்து வீட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் கொண்டு வந்து குடுப்பாரு, அப்ப என்ன பொருள் வந்திருக்குன்னு சொல்லி குடுப்பாரு, அதுக்கான ஆங்கில வார்த்தையும் தமிழ் வார்த்தையும் என்ன?
3: கொண்டு குடுக்கற பொருளுக்கு என்ன பேர் கேக்குறீங்க?
2: ஆமா ஆமா, பேக் பண்ணி டப்பாலாம் போட்டு வரும்.
3: ப்ராடக்ட்ன்னு கேக்கலாமா?
2: வாசல்ல வந்து மேம் ப்ராடக்ட் அப்படி சொன்னா நீங்க எட்டி பார்க்க மாட்டீங்க தானே? எந்த வார்த்தையை சொன்னா கண்டிப்பா எல்லாம் எட்டி பார்ப்பாங்க. என்னது என்னது
3: புரியா?
2: என்னது
3: courier
2: என்பது சரியான
1: அடடா கரெக்ட்டா
2: அத வந்து தமிழ்ல எப்படி சொல்லலாம்? இப்ப ஒருவேளை அவர் வந்து ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தாம தமிழ் வார்த்தையை பயன்படுத்தி கூப்பிடணும் உங்களை, ரமா மேடம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படி சொன்னா என்ன சொல்லலாம்?
3: தபால் வராது இல்லையா?
2: தபால் இல்ல, ஏன்னா அது பொட்டியில வந்திருக்கு.
3: பெறுதல்
2: பெறுதல் பெறுதல் நீங்க வாங்கிப்பீங்க மேடம், கண்டிப்பா கொடுத்தா நான் கூட வாங்கிப்பேன். ஆனா சொல்லணும்ல,
1: கொரியர் அப்படின்றதுக்கு பதிலா வேற வார்த்தை சொல்லி சொல்லுவாங்க. தமிழ் வார்த்தை சொல்லி
2: யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்ம சொல்லி கொடுப்போம். அனுப்புதல், அவங்க அனுப்புனாங்க, நீங்க வாங்கிட்டீங்க.
1: நடுவுல
2: ஒருத்தர் கொடுத்தாரு பாத்தீங்களா, கொரியர் மேடம், கொரியர் தான் சொல்றாங்க எல்லாருமே, கொரியர் மட்டும் தான் சொல்றாங்க. அப்படி சொல்லுங்க. ஒரு தூதஞ்சல் வந்திருக்கு அப்படின்னு யாராவது தம்பி நீங்க யோசிச்சு பாப்பீங்களா? நன்றி நன்றி நன்றி
3: நன்றி.
2: எஸ் அடுத்த நேயர் வணக்கம்.
0: ஆனா
1: வந்து நீங்க கொஞ்ச நேரம் கடந்து வந்துட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க.
2: உங்க பேரை சொல்லுங்க சார்.
0: கிழக்கு தாம்பரத்திலிருந்து ராஜசேகர் பேசுகிறேன். இருவருக்கு காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் ராஜசேகர் சார்.
0: உங்களுக்கு
1: உங்களுக்கான வார்த்தை, காலையில நம்ம எழுந்ததுமே குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் கண்டிப்பா இத பண்ணிட்டு தான் எல்லாருமே சாப்பிடுவோம்.
2: கரெக்டா எல்லாருமே சாப்பிடுவோம். அதானா நான் வேற சார் அந்த பொண்ணை பார்த்து கேக்குறேன், எல்லாரும் பல்லு வலிக்கிட்டுதான் சாப்பிடுவாங்க அப்படின்ற பார்த்தா அதான் ஆன்சரே போனேன்.
1: அதாவது அதுக்கு ஆங்கிலத்துல நம்ம என்ன சொல்லுவோம்?
2: ஆங்கிலத்துல இல்ல சார் சொல்லுவோம், கல்ல
0: எழுந்தோன்னு
2: சார் பல்லு வளர்க்குறோம். ஓகே, எதுல வளர்க்குவோம் அதுதான் உங்களோட ஆன்சர். பாத்தீங்களா இப்ப இங்கிலீஷ்ல சொல்லிட்டீங்க, இப்ப பிரஷ் தமிழ்ல சொல்லுங்க வாங்க.
0: அவசரத்துக்கு
2: சொல்லிடுறோம்.
0: ஆமா, அது என்னது சொல்றது தெரியலையே, எனக்கு தமிழ் அவ்வளவு பிரச்சனை தெரியாது.

0: துளக்கும் கருவி. ஒரே ஜாலியா இருக்கு. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். வணக்கம் சார்.
1: குட் மார்னிங். காலை வணக்கம் இருவருக்கும்.
0: காலை வணக்கம் சார். யாரங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: ரங்கராஜன் மேடம்.
0: ரங்கராஜன் சார். ஓகே, உங்களுக்கான வேர்ட் கொடுத்துடலாமா?
1: கொடுங்க பாக்கலாம்.
0: பாக்கலாம் அப்படின்னு இப்ப வந்து உங்களுத்தர் வந்து பாக்க வர்றாரு சார்.
1: சரி,
0: நீங்க அவரை பாக்குறதுக்கு நேரம் இல்ல, அப்ப என்ன சொல்லுவீங்க டக்குன்னு?
1: நோ டைம்.
0: நோ டைம், கோ அவே, போ அப்படி சொல்றீங்க. அப்படி சொல்ல மாட்டீங்கல்ல? அத கொஞ்சம் டீசன்ட்டா நம்ம இன்னும் கொஞ்சம் நான் வந்து இப்ப பார்க்க முடியாது.
1: ஐ அம் வெரி பிஸி.
0: பிஸி, எஸ் பிஸின்னு சொல்லி
2: நான் ரொம்ப பிஸி.
0: அதே தான், நான் கூட 8 மணில இந்த பாட்ட போட்டேன், தெரிஞ்ச இந்த 10 மணிக்கு போட்டேன். சோ பிஸியா இருக்கேன் அப்படி நம்ம வந்து ஒரு ஃப்ளோல சொல்லிடுறோம். அது தமிழ்ல சொல்லானா எப்படி சொல்லலாம் சார்?
1: நான் வந்து
0: புது புது வார்த்தைகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க நம்ம நேயர்கள். ஆக்சுவலி வந்து எனக்கு தெரிஞ்ச வார்த்தை வந்து பரபரப்பா இருக்கிறது தான் பிஸின்னு சொல்லுவாங்க சார். ஆனா நம்ம வந்து தமிழ்ல சொல்லணும்னா இப்ப கொஞ்சம் வந்து அவசர வேலையில இருக்கேன் அப்படின்னு
2: சொல்லலாம்.
0: அப்படி சொல்லிக்கலாம், ஒரு அவசர வேலையில இருக்கேன், இல்ல பரபரப்பா இருக்கேன். ஆனா நம்ம அப்படி சொல்ல முடியாது, என்ன என்ன அவசரம் அப்படின்னு கேட்டுருவாங்க. அதனால பிஸியா இருக்கேன் அப்படின்னு டீசென்டா
2: கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறம்
1: கூப்பிடுறேன்.
0: ஓகே சூப்பர் சார், நன்றி நன்றி, கால் பண்ணதுக்கு நன்றி. ஆல் ரைட், நான் ஒரு பிரேக் போயிட்டு வந்துடுறேன் தமிழ்.
2: ஓகே, நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். பாடலுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளி வர இருக்கு.
0: இடைவெளிலாம் ஒன்றும் இல்லை,
2: இடைவெளி வேணாம், நேரடியாக பாட்டுக்கே
0: போயிடலாம்.
2: ஓகே,
0: இல்லை தமிழ் சொல்லிட்டாங்க இடைவேளை தான் வேணும் அப்படின்ட்டு, நான் இடைவேளைக்கு அப்புறமே பாட்டுக்கு போகிறேன்.
2: ஓகே, கேட்டுனே இருங்கள். ரெயின்போ எஃப்எம் 91.4
0: இங்கே எல்லாமே சமதுள.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
5: Get set, go!

0: வெல்கம் பேக் டு த ஷோ நேர்களே. நேரம் சரியாக 10:53 ஆகிட்டு இருக்கு. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், தமிழ் வந்து ரொம்ப பிரியப்பட்டாங்க எல்லா நேர்களை விட்டு. நான் பிரிய மனசில் பாட்டை கடைசியாக போடுங்க, இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ உங்களுக்கான கேள்விகளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நேர்களே. எஸ், யாரை கதை பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் தமிழ்ச்செல்வன்.
0: தமிழ்ச்செல்வன் சார்,
2: உங்களுக்கான வாசிங்க
0: ஒரு தமிழ், அவ ஒரு தமிழ், பாப்போம் என்ன வருதுன்ட்டு. சொல்லுங்க தமிழ்.
2: ஓகே, நம்ம ஏதாவது ஒரு ஒரு செய்தி இப்பெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம மொபைல்ல தானே பார்ப்போம்.
1: ஆமா.
2: மொபைல்ல எதுக்குள்ள போயிட்டு பார்ப்போம்? இந்த ஒரு விஷயத்துக்குள்ள தான் நம்ம போயிட்டு பார்ப்போம்.
1: இந்த ஒரு அப்ளிகேஷன்ல போய் பார்ப்போம்.
2: அப்ளிகேஷன்குள்ள போயிட்டு பார்ப்போமா?
1: ஒரு ஆப் குள்ள போய் பாப்போம் இல்ல அப்ளிகேஷன்ல போய் பாப்போம்?
0: அப்ளிகேஷன்ல போய்
2: பார்த்துடுவாங்க.
0: அதுக்குள்ளங்களா மாதிரி நினைச்சீங்களா?
2: இல்ல, நம்ம மொபைல்ல வந்து எல்லாருமே கண்டிப்பா அதுக்குன்னு ப்ராப்பரான ஒரு இது இருக்கும். அதாவது கண்டிப்பா நம்ம எஃப்எம் அப்படின்னா எஃப்எம்க்குன்னு ஒரு கோடு இருக்கும்ல.
0: சரி,
2: அதுக்குள்ள போனா நம்ம இப்ப எஃப்எம் கேட்கணும் அப்படின்னாலும் அதுக்குள்ள போயிட்டு கேட்கலாம்.
0: ஆப்ல தான், நியூஸ் ஆன் ஆர் ஆப்ல போய் கேளுங்க.
2: நியூஸ் ஆன் ஆர் ஆப்ல போய் கேட்கலாம். ஆனா எஃப்எம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்துக்குள்ள போய் பாக்கலாம். இன்டர்நெட் அப்படின்றதுதான் சரி அப்படின்றது. ஓகே,
0: அதுவே
2: வந்துட்டீங்க.
0: இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது.
2: ஆனா அதுக்கு இன்னொரு வார்த்தை
1: தமிழ்ல சொல்லணும், இங்கிலீஷ்லீங்களா?
2: தமிழ்லயும் சொல்லணும், இங்கிலீஷ்லயும் சொல்லணும். ஆனா வெப்சைட் இல்ல, அதாவது வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு நானே.
0: அது எப்படினா சார், அவங்க வந்து க்வெஸ்சன் தான் கேட்டிருக்காங்க.
2: கேட்க வந்து அதாவது என்கிட்டயே போட்டு இடக்கு முடக்கா போட்டு என் வாயில இருந்தே பதில வர வச்சிட்டாங்க
0: அப்படின்னு சொல்லிட்டாங்க.
2: அதாவது வெப்சைட் தான், நம்ம எந்த ஒரு இதுக்கு போனாலும் என்ன ஆப் இருந்தாலுமே அதுக்குள்ள இந்த வெப்சைட் குள்ள போனோம்னா தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, அது தமிழ்ல என்ன?
1: தமிழ்ல இணையம் மேடம்.
2: இணையம்.
0: இணையம் இல்லையே, வெப்ப தமிழ்ல மாத்துங்க ஃபர்ஸ்ட்.
1: இணையவழி கலந்து பண்ணுங்க.
0: இல்லையே,
1: தொலைத்தொடர்பு.
2: தொலைத்தொடர்பு இல்ல,
0: இல்ல இணையதளமும் சொல்லலாம்ல. தங்கச்சி போன வந்து திட்டுத்தனமா எடுக்கிறீங்க, சரிங்களா? அவங்க வந்து உங்களுக்காகவே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான வந்து இதை மாத்தி வச்சிருக்காங்க. இப்ப நீங்க வந்து என்ன பண்ணா அந்த போன் ஓபன் ஆகும்? அதுக்கு இங்கிலீஷ்லயும் சொல்லுங்க, தமிழ்லயும் சொல்லுங்க.
2: இப்படி திடீர்னு என்ன கோத்து விடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே. அதாவது இன்னும் கொஞ்சம் ஏதாவது குறிப்புகள் கொடுங்க.
0: அதாவது போன் வந்து நீங்க ஓபன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்?
2: அந்த ஸ்கிரீன் சைட்ல இருக்கக்கூடிய அந்த பட்டனை ஆன் பண்ணணும்.
0: நீங்க வந்து வந்து நான் ஐடென்டிக்கல் ட்விஸ் தான், சரிங்களா? பார்த்தோம்னா அப்படிலாம் ஓப்பன் எல்லாம் ஆயிடாது. போன் ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் ஓப்பன் ஆகும்.
2: சைட்ல இருக்கக்கூடிய பட்டன் அழுத்தணும்னா ஓப்பன் ஆயிடும், இல்ல ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோம்னா ஓப்பன் ஆயிடும்.
0: ஆமா, ஆனா அவங்க தான் சேஃபா செக்யூர்டா பண்ணி வச்சிருக்காங்கல்ல, இப்ப நீங்க என்ன பண்ணணும்?
2: அவங்க கிட்ட ஹெல்ப் தான் கேட்கணும்.
0: ஹெல்ப் கேட்டா கொடுத்துருவாங்களா? நீ பாக்கலாதான் நான் லாக்கே பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு. பொதுவா வந்து போனுக்கு ஃப்ரண்ட்ல வந்து டாட்டு நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை என்ன சொல்வீங்க? இந்த ஒரு மணி நேரம் கலகலப்பா போச்சு அப்படின்னு நம்பிக்கையோட நாங்க ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் உங்களை நான் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன்.
2: நான் வந்து 11 மணிக்கு ஒரு சூப்பரான டாபிக்கோட தலைப்போட உங்க எல்லாரையும் வந்து
0: சந்திக்கிறேன் பாருங்க. இங்கிலீஷ் டு தமிழ்ல மாணிக்க விநாயகம் மற்றும் கார்த்திகை இணைந்து பாடிய பாடல் வித்யாசாகரோட இசையில ரன் திரைப்படத்துக்காக தான் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ 104.4,
2: இங்க எல்லாமே சமதுள்ளு.

0: 11 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சிகாகோ மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இப்போதும் ஊக்கத்தை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடரின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிக் கழகம் பல்கலைக்கழக மானியக்குழுவுடன் இணைந்து நடத்திய தேசிய தகுதி தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு சரத்குமார், திரு தென்னரசு உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மரியாதை செலுத்தியுள்ளார். பரமக்குடியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அரசின் சார்பில் அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு நிர்மல்குமார், திரு மதன் ராஜா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1920 ரூபாய் குறைந்து 1,12,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் குடமுழுக்கு நடைபெற உள்ளதை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா, மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள மோலியப்பள்ளி ஏரியை தூர்வாருவதன் மூலம் நிலத்தடி நீரை சீரமைக்க முடியும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு முதல் காகிதமில்லா பத்திரப்பதிவு நடைமுறைக்கு வரும் என்று மாநில அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

91.4 கேட்டுட்டு எல்லாருக்கும் மீண்டும் சூப்பரான காலை வணக்கத்தை சொல்லிக்கிட்டு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. 11:03 கடந்த நேரம் போயிட்டு இருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு ஆசை இருக்கும். ஆனா இந்த ஆசை கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு வீடு கட்டி நம்மளுடைய சொந்த வீட்டில் நம்ம குடியேறது அப்படின்றது. நம்ம என்னதான் வாடகை வீட்டில் ஒரு அரண்மனை மாதிரியான ஒரு வீட்டில் வாழ்ந்தாலுமே கூட, நம்ம சொந்த வீட்டில் குடிசையில் வாழ்ந்தால் அது ஒரு தனி சுகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் பேசிலாம் கேட்டிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி வந்து நம்ம சொந்த வீடு கட்டும் பொழுது நமக்கு இதெல்லாம் இருக்கணும். நம்ம வாடகை வீட்டில் இருக்கும்பொழுது முக்கியமாக வந்து இந்த ஆணி அடிக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது சே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம சொந்த வீடு வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது? ஒரு சிலர் நினைப்பாங்க வீடு கட்டும் பொழுது கண்டிப்பாக கிச்சனை வந்து ரொம்ப பெருசாக கட்டணும் அப்படின்ட்டு. சில பேர் சொல்லுவாங்க அந்த முற்றம் வைத்து பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படின்ட்டு. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளை என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-38 அல்லது 295-2-554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். பேசுறதுக்கு முன்னாடி கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வைரமுத்தோட வரிகளில் ஏ ரஹ்மானி சில இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: பார்க்கும்போது லைட் இல்லைனா அந்த வீட்டில் இருக்கவே முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் லைட் இல்லைனாலும் ஃபேன் இல்லைனாலும் நம்மளால் வந்து அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கட்டணும் அப்படிலாம் ஆசை இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கும் அப்படி ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா கால் பண்ணுங்கள் 298-6038 அல்லது 295-2054 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
4: நான் ஜெயப்ரியா தமிழ் செல்வன்.
3: ஓகே, சொல்லுங்கள்.
4: தேவையான காய்கறிகள்லாம் நம்ம வீட்டுலயே இருந்து

0: யூஸ் பண்ணிக்கணும்.
1: ஓகே, அந்த மாதிரி ஒரு மாடி தோட்டமோ இல்ல கீழேயே ஒரு தோட்டமோ அமைக்கிற மாதிரி கண்டிப்பா வேணும் வீடு கட்டும் பொழுது இதை பண்ணணும் அப்படின்னு.
0: கண்டிப்பா பக்கத்துல ஃபுல்லா நம்ம சொந்தக்காரங்க
1: பூச்செடிகளுக்கு இடையில ஒரு தோட்டத்து மளிகையா வாழணும் அப்படின்னு சொல்றீங்க, ரொம்ப அருமையா இருக்கு, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, குயில் கோபி, ஆல்ரெடி நீங்க வந்து ஃபோன் பேசிருக்கீங்க 10 மணிக்கு அப்படின்றதனால நீங்க ராயப்பேட்டை வெங்கட் அப்படின்றவங்க நீங்க தான பேசுனீங்க?
2: என்ன, நான் குயில் கோபி.
1: ஓகே சொல்லுங்க, ஒரு வீடு கட்டணும் அப்படினா என்ன பண்ணுவீங்க?
2: நீங்க என்ன சொந்த வீட்ல தான் மாட இருக்கோம்.
1: ஓகே,
2: அப்புறம் அதுக்கு வேற கட்டறேன்னா கட்டி வாடகை தான் விடுறோம். அப்போ வேண்டியது இல்லையா, ஒரு டாட் அப்படி கட்டறேன்னா ஓகே குயில் கோபி கிட்ட இருந்து தந்து வர
1: மாட்டீங்க. ஓகே நன்றி. அதாவது வந்து ஆல்ரெடி சொந்த வீடு இருக்கு, நான் இனிமேல் கட்டணும்னா வாடகைக்கு தான் விடணும் அப்படின்ற ஒரு பதிலுக்காக தான் நீங்க வரீங்க அப்படின்னா நம்ம அடுத்த நேருக்கு வழி கொடுத்துருக்கலாம்ல. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க பேசணும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம உண்மையாகவே பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணுங்க. அதே மாதிரி ஆல்ரெடி நீங்கள் ஃபோன் பேசிட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம், அடுத்த நேயர்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சகோதரி, எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: முத உங்களுடைய பேர் சொல்லுங்க.
3: பறவைகள் மற்றும் வாயிலா ஜீவனுக்கு கொடுத்து உதவுவோம், பசியை போக்குவோம் என்று சொல்லி வருகிறோமா? சொல்லுங்கம்மா.
1: சொல்லுங்க. அதாவது ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுடைய வீடு இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த மாதிரியான வீடு இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: ஒரு சகோதரி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க, ரொம்ப அருமையா சொன்னாங்க.
1: அவங்க சொல்லிட்டாங்களா?
3: இயற்கை மட்டும் ரசிக்கணும்.
1: ஓகே,
3: நமக்கு வசதி வாய்ப்பு வந்ததுன்னு கூட என்னன்னு கேட்டா முன்னாடி செஞ்ச ஒரு நன்றியை மறவாம இருக்கணும். எல்லா உறவினரும் கூப்பிட்டு நம்ம இல்லறத்திலே உணவு பரிமாற வேண்டும். இதான் என்னுடைய கருத்து. வாய்ப்பு நன்றி.
1: ஓகே நன்றி. 11:16 ஆயிட்டுருக்கு. நேயர்களோட தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வித்யாசாகரோட இசையில் தான் இந்த பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். வணக்கம்.
1: வெளியே
2: வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியா இருக்கு, இங்கேயும் ஏசியா இருக்கு, நீங்க வைக்கிற ஐஸ் வேற தாங்க முடியலையே. சரி ஓகே,
1: என்ன
2: விஷயம் சொல்வீங்க?
1: நம்ம நேயர்லாம் கஷ்டப்படுறாங்க, நான் வந்து என்ன பண்ண போறேன் தெரியுமா? எனக்கு 20 வயசு ஆகுது. எனக்கு எவ்வளவு வயசு?
2: 20 வயசா?
1: ஆமா.
2: ஓகே,
1: 20 வயசு ஆகுது. நான் வந்து ஆகியவா வந்து எங்க நேயர்லாம் கூப்பிட்டு
2: என்ன கேள்வி கேட்டேன், நீங்க என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க?
1: ஊரு வந்துமா, எனக்கு வந்து எந்த ஊரு கட்டின ஊரு.
2: ஓகே,
1: இங்க வந்து நாங்க வாடகை விட்டாங்க, தெரிவித்து வருவேன். அது என்ன மாடியில என்ன செடி விடி வச்சுதான் பூ வைக்கணும், வாடகை விடுறதா சொந்த விடுறாங்க. அப்பா அப்பா அங்கதாங்கிறாரு.
2: நான் இங்க வந்து தமிழ் பேசி உட்காந்து. வீடு கட்டி என்ன பண்ணணும்னா மேல வந்து பூச்செடி எல்லாம் இருக்கிற

0: மாதிரி ஒரு மாடி தோட்டம்
1: ஆமா
0: இருந்தா நல்லா இருக்கும்
1: ஆமா, இருக்குது
0: அப்படின்னு இருக்குது. உங்களுடைய ஆசையும் நிறைவேறிச்சு. ஓகேம்மா, நன்றி நன்றி
1: நன்றிம்மா.
0: பதினோரு மணி 23 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நேயர்களோட தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி தொடரை இத்திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள் ரெயின்போ 91.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

0: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: 11:32 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான். எனக்குன்னு ஒரு வீடு, என் விருப்பப்படி ஒரு வீடு. இந்த கணம் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்றதான் பேசிட்டு இருக்கோம். கால் பண்ணுங்க 298603038 அல்லது 295205544 அப்படின்ற எனக்கு. வணக்கம்.
5: வணக்கம்
4: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
4: ஓகே, சொல்லுங்க ராஜேஸ்வரிமா, உங்களுக்கு உங்களுடைய ஆசை எப்படி வீடு கட்டணும்னு?
5: அதாவது பாரதியார் சொன்ன மாதிரி தான், இன்னைக்கு பாரதியார் ஐயா நினைவு நாள் இன்னைக்கு.
4: ஓகே.
5: காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், 10-12 தென்னை மரம் பக்கத்துல வேண்டும். அந்த தென்னை மரத்துல அந்த நிலா ஒளி வந்து முந்தி வர வேண்டும். அதே மாதிரி வாழ்க்கை வேணுங்கம்மா. வீடு சின்னதா இருக்கணும், அந்த காணிநிலம் இருந்தாலும்.
4: காணிநிலம் இருந்தா கூட போதும்.
5: ஆமா ஆமா, வீடு சின்னதா இருந்தா போதும். படுக்க தூங்க சாப்பிடத்தானே, அதை சுத்தி ஒரு வேலிய போட்டு, அதுவுமே சிமெண்டால இருக்க கூடாது. இந்த பனைமரம் தென்னை மரம் வேலைய போட்டு அதை சுத்தி கொடிய போட்டு விட்டுறணும். ஏன்னா அது அதுலதான் கொடி நல்லா படரும். இந்த தூதுவளை, தும்பை, துளசி, அப்புறம் தென்னை, வாழை, அப்புறம் கிணத்தடி, கிணத்தடி போடணும். போர் போடக்கூடாது. கிணத்தை போட்டு கிணத்துல இருந்து தண்ணி இறைக்கிற மாதிரி. ஏன்னா இயற்கையா எவ்வளவு தண்ணி கிடைக்குதோ அந்த அளவு நம்ம புழங்கிக்கிறலாம்ல. போர் போடும்போது

0: நமக்கு அம்புடையும் குடிச்சு இழுத்துருவான் தண்ணி பூமியில இருக்கு தண்ணியெல்லாம். அதனால கிடத்தடி போட்டு அந்த கிடத்தடிக்குள்ள மீன் எல்லாம் மீன் தவக்கடை எல்லாம் கிடக்கணும். அத இறக்கும் போது அந்த மீன் எல்லாம் துள்ளி குடிக்கணும் எங்க மேல.
1: இல்ல பாரதியார் கண்டதை விட மிக பெரிய கற்பனையா இருக்கு. ஓகே, கற்பனைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆசை அது நமக்கு அப்படி இருந்தா நல்லா இருக்கும்.
0: கயத்துக்காட்டுல போடணும், கயத்துக்காட்டுல போட்டு எல்லாரும் பேரம் பேத்தியில பூரா உட்கார வச்சு ஆட்டுக்குட்டி வளர்க்கணும்.
1: அந்த வானத்தை பார்த்துட்டே
0: கோழி குஞ்சு கோழி குஞ்சு அதுல பூரா புடிச்சு விளையாடணும். அந்த பேரம் பேத்தியலோட ஜாலியா வெளியில உட்காந்து அந்த வெளி காத்த சுவாசிச்சுக்கிட்டு வேலி எல்லாம் இல்லாம இயற்கையோட இயற்கையா வாழணும் அப்படிங்கிற ஆசை மனசு நிறைய இருக்கு.
1: கண்டிப்பா கேட்கும் போது கண்டிப்பா செயல்படும். நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய ஆசைதான் கனவா, அது வந்து லட்சியமா மாறுது, அது நிறைவேறவும் செய்யுது. கண்டிப்பா உங்களுக்கும் நடக்கும். கேட்கும் பொழுது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குச்சு, எப்படி ஒரு இது இல்ல அப்படின்ற மாதிரி. நன்றி.
0: நல்லா இருக்கும் தெரியுமா வாழ்க்கை?
1: கண்டிப்பா நல்லா இருக்கும்.
0: நினைச்சு பார்த்தாவே கற்பனையில பார்த்தாவே அதை எவ்வளவு சந்தோஷமா அனுபவிக்கிறோம் பாருங்க. நேரடியா இருக்கும் போது
1: எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இன்னும்
0: பயக்கம் கட்டடங்களையே வளர்த்துக்கிட்டு கிடக்கும். கட்டடங்களை வளர்க்காம மரங்களை வளர்க்க பழகுவோம், இயற்கையோட இயற்கையா வாழுவோம், இன்பம் பெறுவோம்.
1: ஓகே, நன்றிமா, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சுப்பிரமணி பேசுறேம்மா.
1: சொல்லுங்க சுப்பிரமணி.
2: அம்மா இங்க அதான் ரேடியோல பதிவு ஏதோ பேசணும் பேசுறாங்க அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய மொத்த பதிவு பண்றதுனா அது நம்ம அர்த்தமாவது நமக்கு ஒரு வாழ்க்கை ஸ்டோரியாவும் இருக்கணும். இப்ப நாங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் முன்னுக்கு வந்தோங்க. நான் அந்த காலத்துல இருந்து
1: ஓகே
2: நாங்க படிப்பு எல்லாம் அவ்வளவு கிடையாது. ஏதோ ஓரளவுக்கு வந்து இப்ப வந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் முன்னுக்கு வந்து சொந்தமா கொஞ்சம் இடம் வந்து இது பண்ணியிருந்தோம். அது அவசியம் போட்டு கணக்கும் ப்ராப்ளம் வந்து கேஸ் நடந்தது ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு 9-40.
1: சரி, ஓகே. உங்களுக்கு வீடு கட்டினா அது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க?
2: அது வீடு கட்டினா முடிஞ்சிச்சுமா, முடிச்சுட்டு எல்லாம் தீர்ப்பு பண்ணி வாங்கியிருக்கேன்.
1: குடிசை வீடு மாதிரி இருக்கும், ஆனா அதுல வந்து தரை பாத்தீங்கன்னா மண் தரை போட்டிருக்க மாட்டாங்க, அந்த சாணத்தால மெழுகி இருப்பாங்க. நிறைய பேர் அந்த கிராமங்கள்ல போடும்போது அது தெரியும். இப்பவும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. இருந்தாலும் அந்த சாணத்தால போட்டக்கூடிய அந்த தரையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படா இதை இப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்னு நமக்கே ஃபீல் ஆகும். சுத்தமா அந்த தூசுலாம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி அதுல எந்த பிளவு விரிசல் மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப அழகா கட்டியிருப்பாங்க. மண்ணால கட்டப்பட்ட வீடுலாம் கூட நம்ம பார்த்திருக்கேன். எதுவுமே சிமெண்ட் எல்லாம் இல்லாம வெறும் மண்ணையை வச்சு எப்படி இவ்வளவு அழகா வீடு கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா அது ரொம்ப அந்த வெயில் டைமுக்குலாம் ரொம்ப குளிர்ச்சியாவும் இருக்கும். அந்த மாதிரி அழகான வீடுகளில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசையும் இருக்கும். நம்ம தொடர்ந்து நேயர்களோட பேசும். அதுக்கு முன்னாடி உன்னிகிருஷ்ணனோட குரலில் வைரமுத்தோட வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வர இருக்கு. கேட்டனே திருங்கள் திரையின் 91.4 இங்கே எல்லாமே சமதுள்ள

0: people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AAR

0: ஒரு இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/aarchennai instagram.com/aarchennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: பதினோரு மணி 44 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ ஃபம் அது 1.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான். வீட்டில் வந்து ஒரு பெரிய பால்கனி வைக்கணும், இல்லை ஒரு மாடி தோட்டம் மூஞ்சல் கட்டணும், பூஜை அறையை வந்து பெருசாக வைக்கணும், இல்லை நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு குட்டியாக லைப்ரரி மாதிரி ஒன்று உருவாக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய கனவுகள் இருக்கும். நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கனவுகள் என்ன அப்படின்றத நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ணுங்கள் 298-6-0038 அல்லது 299-5254 அப்படின்ற எனக்கு. வணக்கம். வணக்கம்.
2: ஆ வணக்கம்மா.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேம்மா.
1: சொல்லுங்க தேவிகாமா.
2: எனக்கு வந்து ஒரே ஒரு ரூமா இருந்தாலும்
1: ஓகே,
2: தளம் போட்ட வீடா இருக்குமா? ஏன்னா கூரைனா அப்பப்போ இப்பெல்லாம் மாத்தி கட்டின்னு
1: இருக்கும்,
2: கட்ட முடியாது. அதனால ஒரு சின்ன ரூமா இருந்தாலும் தளம் போட்ட வீடு, சுத்தி வந்து மதில் செவர் போட்டு ஒரு 4 மரம் இருக்கணும்மா.
1: 4 மரம்? என்னென்ன மரம்? 4 மரம்?
2: முருங்க மரம், வேப்ப மரம், மாமரம், அப்புறம் வந்து இன்னொரு மரம் தென்னை மரம். 4? ஆமா, இந்த 4 மரம் இருந்தாலே போதும்.
1: போதுமா? புங்கு மரம் நல்லா காத்து வரும்னு சொல்வாங்களே, அது வேண்டாமா உங்களுக்கு?
2: புங்கு மரம் நம்மளுக்கு
1: வேண்டாம்.
2: ஆமா, புங்கு மரம் அது நல்லதுதான் உடம்புக்கு. நிறைய மரம் வைக்க முடியாது.
1: அதாவது இப்ப நீங்க இடத்தெல்லாம் பார்த்து பிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க, இந்த இடத்துக்கு 4 மரம் தான் வைக்க முடியும் அப்படின்னு.
2: உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிட்டுக்கலாம். பழம்லாம், மாம்பழம், தென்னங்காய் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளே அரைச்சுக்கலாம். அதனால அந்த மெயினா 4 மரம் வச்சுக்கலாம் அந்த இருக்கிற இடத்துக்கு.
1: ஓகே. வேப்ப மரம் எதுக்கு வைக்கிறீங்க? நல்ல மூலிகை காத்தா வரும் அப்படியா?
3: வணக்கம்.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ரமணாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: ஓகே, சொல்லுங்க முருகன். அதாவது நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படினா அந்த வீட்ல இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும் அப்படி நீங்க சொல்லக்கூடியது என்ன?
3: மேடம், அதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும்னு சொன்னீங்கடா. என்ன இருக்குன்னா, இந்த நம்ம வீட்டு பக்கத்துல வந்து வீட்டுக்கு அந்த வாசல் பகுதி இருக்கு பாத்தீங்களா?
1: ஓகே. வாசல் பகுதி இப்படி
3: வச்சிருக்கலாமோ?
1: நாமத்துக்குமாரோட வரிகள்ல கார்த்திக் சின்மை இருவரும் இணைந்து பாடிய பாடல் குள்ளநரி கூட்டம் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. With a people-centric approach,

0: the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. 11:54 ஆயிட்டுக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, குறிப்பிட்ட இதெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த கனவு காணக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபு.
1: ஓகே, சொல்லுங்க பாபு, நிறைவு நேராக வந்திருக்கீங்க, உங்களுடைய விருப்பம்.
2: அதாவது கனவுகள் வந்து வீடுகள் கட்டணும் சொல்லி வீடுகள் கட்டு கனவுகள்
1: நிறைவேறிட்டு
2: பூஜை ரூம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் வேலைகள் குறைகள் கிடைக்கு, அதெல்லாம் வந்து நம்ம கனவுல இருக்கு. பட் பட்ஜெட்டுக்குனால கொஞ்சம் லேட் ஆகுது. வேற
1: பட்ஜெட் இருக்கிறதா லேட் ஆகுது.
2: கண்டிப்பான முறை நிறைவேறுங்கிறது நம்மளுடைய கனவு.
1: ஓகே, கண்டிப்பா நிறைவேறும். நன்றி.
2: நன்றி மேடம். நன்றி.
1: ஓகே, நிறைய நேர்கள் வந்து கால் பண்ணாங்க, அழகாக வந்து பேசினாங்க. ஸோ நிகழ்ச்சியில் கால் பண்ண எல்லா நேர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதாவது வீடு கட்டணும் அப்படின்றது எல்லாருக்குமே கனவு அப்படின்றது உண்மை தான். இப்படியெல்லாம் வீடு கட்டணும், நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும், என்ன வேணால் பண்ணிக்கலாம் அந்த வீட்டில் நம்ம இருந்தோம் அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு ஆசை எல்லாருக்குமே நிறைவேறும். அதே மாதிரி நம்ம வீடு கட்டும் பொழுது ஒரு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா, அந்த பெரியவங்களுக்கு சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, டைல்ஸ்லாம் போடும்பொழுது பார்த்து கொஞ்சம் வழுக்காத மாதிரியான டைல்ஸாக நம்ம பார்த்து போடும். அதே மாதிரி பெரியவங்க இருக்காங்கன்னா படிகள்லாம் ரொம்ப அதிகமாக வசதியாக வைக்காமல் கொஞ்சம் குறைச்சி வைக்கிற மாதிரியான படிகள் நம்ம கட்டுவோம். அதே மாதிரி மழை நீர் சேமிப்பு தொட்டியெல்லாம் நம்ம கட்டி வைப்போம் இல்லையா. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம சேர்த்து பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, எனக்கு வந்து வீடு கட்டிட்டு வீட்டுக்கு வெளிப்புறத்தில் அந்த காம்பவுண்ட் சுவர் இருக்கும் இல்லையா, அந்த காம்பவுண்ட்லேயோ இல்லை வேற எங்கேயோ இடங்கள்லையோ, அது வீட்டுக்குள்ளே இல்லை சைடில் எங்கேயாவது, ஆனால் வீட்டுக்கு வெளியே அதாவது திருக்குறள் மாதிரி ஏதாவது ஒரு பொன்மொழிகள் எழுதி வைக்கணும் அப்படின்னு ஆசை. அதே மாதிரி வீட்டுக்குள்ளவும் இந்த தலைவர்கள் அதாவது பாரதியார், பாரதிதாசன், அம்பேத்கர் இவங்களுடைய புகைப்படங்கள், நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது என்னோடய வீட்டில் அதெல்லாம் ஒட்டி இருந்தது, எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருந்ததே அந்த மாதிரி புகைப்படங்களை பார்த்துருக்கேன் நான். அந்த மாதிரி எனக்கும் ஒரு நல்ல பெரிய வீடு கட்டிட்டு அந்த வீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு ஆசை. அதே மாதிரி ஒரு குட்டி லைப்ரரி வைக்கணும் அப்படின்னு ஆசை. ஆல்ரெடி ஒரு குட்டியாக இருக்குது, நம்ம புத்தகங்கள் 10 புத்தகங்கள் சேர்த்து வச்சாலும் அது நமக்கு ஒரு குட்டி நூலகம் தானே. அந்த மாதிரி வீட்டில் வந்து ஒரு ஹால் ஃபுல்லாக மேலே ஏதாவது ஒரு ரூம் போட்டு அது ஃபுல்லாக லைப்ரரியாக மாற்றணும் அப்படின்றதும் ஒரு ஆசை இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் உங்களுக்கும் கண்டிப்பாக நிறைவேறும், எனக்கும் நிறைவேறணும் அப்படின்னு நமக்கு நாமளே வாழ்த்திக்கிட்டு நிகழ்ச்சியிலேருந்து நான் விடைபெறேன். அதாவது நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக பாரதி திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் பாரதியோடது வந்துட்டுருக்கு, கேட்டிணைந்திருங்கள். இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுட்டு மீண்டும் வேறு ஒரு நாள் சூப்பரான பாடல்களோட அழகான தலைப்போடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறது ஆர்ஜே தமிழ்மொழி. கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே சமதுளு.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சிகாகோவில் உலக மதங்களின் நாடாளுமன்ற மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இன்றளவும் ஊக்கத்தை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தகத்துறை அமைச்சர்கள் உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 40% வர்த்தகம் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 20 ஆண்டுகளாக பிரிக்ஸ் அமைப்பு வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இயற்கை பேரிடரின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். நினைவு தினத்தையொட்டி சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள பாரதியார் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு சரத்குமார், திரு தென்னரசு உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மரியாதை செலுத்தியுள்ளார். பரமக்குடியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அரசின் சார்பில் அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு நிர்மல்குமார், திரு மதன் ராஜா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1920 ரூபாய் குறைந்து 1,12,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு அப்துல் ராசிக் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி, நேரம் 12:02. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ஆஸ்பயர் புதுமை கிராமப்புற தொழில் மற்றும் தொழில் முனைவோர் ஊக்குவிப்புக்கான திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
4: ஆஸ்பயர் புதுமை கிராமப்புற தொழில் மற்றும் தொழில் முனைவோர் ஊக்குவிப்புக்கான திட்டம் என்று அழைக்கப்படும் புத்தாக்க கிராமப்புற தொழில்கள் மற்றும் தொழில் முனைவோரை மேம்படுத்துவதற்கான திட்டமானது இந்திய அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்தால் கடந்த 2015 தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொழில்நுட்ப மையங்களில் வலையமைப்பை அமைக்கவும், தொழில் முனைவோரை ஊக்குவிக்கவும், தொழில் முனைவோரை உருவாக்கவும், வேளாண் துறையில் புதுமைக்கான தொடக்கங்களை உருவாக்கவும், மையங்களை அமைக்கவும், எல்பிஐ என்று அழைக்கப்படும் வாழ்வாதார வணிக காப்பகங்கள் அல்லது டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேட்டர் அமைக்க இந்த ஆஸ்பயர் திட்டமானது நிதி உதவி வழங்குகிறது. இந்த திட்டம் புதிய வேலைகளை உருவாக்கி வேலையின்மையை குறைக்கவும், தொழில் முனைவோரை ஊக்குவிக்கவும், மாவட்ட அளவில் பொருளாதார வளர்ச்சி அடையவும், தொழில்துறையில் புதுமைகளை ஊக்குவிக்கவும் நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. விவசாயம் என்பது நம் தேசத்தின் முதுகெலும்பு. இந்திய பொருளாதாரத்தின் மையமாக இருந்து நாட்டின் வாழ்வாதாரத்தில் சுமார் 58% பங்களிக்கிறது. இது மக்கள் தொகையில் பாதி பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி விவசாயத்தையும்

0: வாழ்வாதாரத்தையும் ஒருங்கிணைக்கிறது. நாட்டின் மக்கள் தொகை பெருக்கமானது உணவு தானியங்கள் மற்றும் பண்ணை விளை பொருட்களுக்கான தேவையினை அதிகரித்துள்ளது. ஆஸ்பயர் திட்டமானது வேளாண் துறையில் தொழில் முனைவு, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு முயற்சியாகும். தொழில் முனைவோர் பல சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வணிகம் செய்வதற்கான அறிவு மற்றும் விழிப்புணர்வு இன்றியமையாதது. ஆஸ்பயர் திட்டம் மூலம் இந்திய ஸ்டார்ட் அப் அமைப்பில் விவசாயத் துறையில் தொழில் முனைவோருக்கு தேவையான அறிவு மற்றும் திறன் சார்ந்த பயிற்சி வழங்குவதே இதன் இலக்காகும். இது தொழிலில் புதுமையை மட்டுமல்ல, புதிய புதிய நிறுவனங்களை அமைப்பதை ஊக்குவிப்பதோடு விவசாயம் மற்றும் உற்பத்தி, உணவு பதப்படுத்துதல் மற்றும் சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் வேலைவாய்ப்பு மற்றும் நிலையான வணிகங்களை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொழில்நுட்பம் திட்டத்தின் அம்சங்கள் கிராமப்புற வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறது. குறிப்பாக நகர்ப்புற மற்றும் கிராமப்புற இந்தியாவிற்கு இடையிலான வளர்ச்சி இடைவெளியை குறைக்கிறது. கிராமப்புற தொழில்களின் போட்டித்தன்மையை மேம்படுத்த புதுமையான தொழில்நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றுவதை ஆஸ்பயர் திட்டம் ஊக்குவிக்கிறது. கிராமப்புறங்களில் நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கும் நிலையான வணிக மாதிரிகளை ஊக்குவிக்கிறது. இந்த திட்டம் வளங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை திறம்பட பயன்படுத்த அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை ஊக்குவிக்கிறது. இந்த ஆஸ்பயர் திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள்: தொழில் தொடங்க விரும்பும் 18 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள், விவசாயத் துறையில் கவனம் செலுத்தும் பல்கலைக்கழகங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி மையங்கள், உதயம் MSME திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட MSMEக்கள், தொழில்நுட்பம், தொழில் முனைவு, கிராமப்புற மேம்பாடு மற்றும் வணிக மேலாண்மை ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ள மத்திய மற்றும் மாநில அரசு நிறுவனங்கள், அரசு துறைகள், அமைச்சகங்கள் அல்லது மத்திய மாநில அரசுகளின் கீழ் உள்ள நிறுவனங்கள், குறிப்பாக விவசாயம் சார்ந்த தொழிலில் கவனம் செலுத்தும் காப்பகங்கள், தகுதியான தனியார் நிறுவனங்களால் நிறுவப்பட்ட புதிய இன்குபேட்டர் மையங்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள https://aspire.msme.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம்.
1: நேயர்கள், இதுவரை ஆஸ்பயர் புதுமை கிராமப்புற தொழில் மற்றும் தொழில் முனைவோர் ஊக்குவிப்புக்கான திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

வணக்கம் வணக்கம் வணக்கம். 12:07 ஆயிட்டுக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதி தான் கேட்க போறீங்க. நிகழ்ச்சிக்காக உங்க கூட ஜாயின் பண்றது வீரா. எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து நிறைய வேலைகள் செய்கிறதுல பிடிக்கும். ஆனால் சில வேலைகளை செய்யும்பொழுது மட்டும் நமக்கு வந்து ஐயோ இது நமக்கு ஒத்தே வராதே அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ளே ஓடும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இந்த கல்யாண வீட்டில் பந்தி வைக்கிறதுலாம் இருக்குல்ல, அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் பார்த்து பார்த்து யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு கரெக்டாக அவங்களை கவனிக்கணும். அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் வீக்கு, அந்த மாதிரி என்னால் பண்ண முடியாது. ஸோ அது வந்து எனக்கு பிடிக்காத ஒரு வேலையாக இருக்கும். இந்த வேலைக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேப்பா அப்படின்னு எனக்கு நானே சொல்லிப்பேன். இதுதான் இன்றைக்கி நாம் பேச போகிற விஷயம். ஸோ நீங்கள் எந்த வேலைக்கு சரிபட்டு வர மாட்டீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதை தான் என்கிட்ட நீங்க கால் பண்ணி சொல்ல போறீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்க பேசுறதுக்கு 298600038 295205 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் இதுதான், மறக்காமல் வந்து கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டியதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய

0: பாரம்பரியமாக ரெயின்போவுக்கு இருக்கக்கூடிய நேயர்கள் வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணுறீங்க, அதனால் புதுசாக வரக்கூடிய நேயர்களுக்கு லைனே கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது. அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, புதுசாக வரக்கூடிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பழைய நேயர்கள் வந்து ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் மட்டும் கால் பண்ணுங்கள், ஒரே ஒரு தடவை ஒரு நாளில் கால் பண்ணுங்கள், அடுத்த வரல நீங்கள் கால் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சுருக்கிறோம். ப்ரொமோவெல்லாம் போயிருக்கும் கேட்டிருப்பீங்க, அதே தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ 10 மணிக்கு 11 மணிக்கு பேசியிருந்த நேயர்கள் இந்த ஹவரில் கால் பண்ணாதீங்க. அண்ட் இது வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கான நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால லேடிஸ் காலர் மட்டும்தான் கால் பண்ணோம் அப்படிங்கிறது இப்போதைக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே 11 மணிக்கு கால் பண்ண நேயர்கள் இப்போ நீங்கள் கால் பண்ணாதீங்க. புது நேயர்களுக்கு வழிவிட்டு அவங்களும் ஜாலியாக பேசி அவங்களுடைய கருத்துக்களையும் நம்மக்கிட்ட சொல்லி அது உலகத்துக்கு தெரியட்டுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. ஸோ 12:09 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம் ஹாய் ஸ்நேகிதியை கேட்டுருக்கோம். ஹாய் ஸ்நேகிதியில் பேசிகிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, நீங்கள் எந்த வேலைக்கு சரிபட்டு வரமாட்டீங்க அப்படின்னு நீங்களே நினைக்கிறீங்க, அதை தான் எங்கிட்ட கால் பண்ணி சொல்ல போகிறீங்க. ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோடு.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: உங்கள் FM Rainbow-வில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: பொன்னி மேடன் வாய்ஸ் அப்படியே நம்ம உடம்புக்குள்ள இறங்குதா? இறங்கணும். 12:17 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்து உன்னி மேனன் வாய்ஸில் காதலர் தினம் படத்துலேருந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வாலியுடைய வரிகளில் இந்த பாட்டை கேட்டு முடிச்சிருக்கிறோம். சிற்றென்ன வாசலில் உள்ள சித்திரம் வெட்குது மெல்ல அப்படின்னு எழுதியிருக்காரு. அது அந்த பொண்ணை பற்றி கேட்கும்போது பேசும்பொழுது சிற்றென்ன வாசலில் இருக்கக்கூடிய சிற்பங்களே வந்து வெக்கப்படுதான். அந்த அளவுக்கு அழகாக இருக்காங்களா அவங்க. ஸோ அப்படிப்பட்ட அழகான ஒரு பாடலை கேட்டு முடிச்சிருக்கோம். ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு நீங்கள் எந்த வேலையை நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் கேட்டிருக்க கேள்வி. இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? ஏன் இப்படி ஒரு சவுண்டு? வணக்கம். இல்லை, உங்கள் லைன் கிளியராக இல்லை அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லை. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2986-00-38 2952-05-54 எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். வணக்கம் ரெயின்போ. கலா பேசுறீங்களா? இதுக்கு முன்னாடி கால் பண்ணீங்களா?
1: வணக்கம் சார்.
0: சுத்தமாக வர்றதே இல்லையா நீங்க? உங்களுக்கே நீங்க கட்டுப்பாடு விதிச்சுக்கிட்டீங்களா கலா? கஷ்டமா இருக்குது. சரி ஓகே, நான் ஒடுங்க கேட்க மாட்டேன். ஓகேவா? மாத்தி கேட்கறேன், இப்பதானே வந்திருக்கீங்க அப்படின்னு.

0: கேட்டுக்கிறேன் சரியா?
1: ஓகே ஓகே சார், உங்ககிட்ட நான் பேசணும்னா சரிய அக்கார் வந்துட்டாரு.
0: நானே வந்து ரொம்ப நாளாச்சு. சரி சொல்லுங்க, நீங்க எந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க? துணி துவைக்கிற வேலையா?
1: ஆமா சார், அதே மாதிரி வேலை மேல வேலைக்கு போறதுக்கு கஷ்டமான குடும்பம் சார்.
0: வேலைக்கு போறது
1: வேலைக்கு போறேன், கடைக்கு அந்த வேலை முடிச்சிருவேன்.
0: என்ன வேலை பாக்குறீங்க?
1: கம்பெனி வேலை செய்யறேன் நாங்க, இதுக்கு தைக்கு சார் எழுதுக்கு வேலைதான்.
0: ஓகே, அந்த வேலை கஷ்டமா இருக்கா?
1: ஆனா ரொம்ப ஒத்து தருவாங்க, அதனால கஷ்டமா இருக்கும். எங்க மூலம் கடகன் முடிச்சுவானா யாருக்கும் ட்ரெயின் பண்ணினல, அதனால 5-50 ட்ரெயின் 4-3 முடிச்சிருவேன் கடகன். வீட்டுல சரி எது சரி கஷ்டமான வேலை செய்ய மாட்டாங்க. நம்ம அதை செய்யணும், அவனும் நம்ம வயிற்றுக்கு சாப்பிட யாருக்கு ரொம்ப கொடுப்பாங்க, அதனால அந்த செய்து அவனை செட்டு செஞ்சிருந்தாங்க.
0: ஓகே, ரெகுலரா நீங்க போற வேலையே அந்த வேலை எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி சொல்றீங்க. இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். அதுக்கப்புறம்
1: அம்மா செய்வாட்ட அதான் முடிச்சு போவேன், ஆனா அங்க உரத்து அதிகமா இருக்கும், அது கஷ்டமா இருக்கும். சரி அண்ணனோட மானாசன போகுது அப்படின்னு, சரி அம்மா சரி போய் வீட்டுக்கு மாதிரி இருக்கிற அப்படின்னு. அது ரொம்ப உரத்து அதிகமா சார், 10 மணி அனுப்புறாங்க சார், அங்கேயும் வரத்து ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: ஓகே ஓகே, அதுக்கப்புறம் துணி துவைக்கிற
1: நன்றி.
0: நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ, உங்க லைன் கிளியராகவே இல்லை, கேட்குதா? அந்த ரேடியோ ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்களா? எக்கோ மட்டும்தான் அடிக்குது. வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம், ஆவடியில இருந்து ராணி பேசுறேன்.
0: ஆவடியில இருந்து ராணி பேசுறீங்களா?
2: ஆமா சார்.
0: ஓகே சொல்லுங்க மேடம், நீங்க எந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க?
2: அதாவது ஏதாவது ப்ரோக்ராம்க்கு ஆர்கனைஸ் பண்ணுவாங்கல்ல, இது கிடைச்சது அது, இது இப்போ எக்ஸாம்பிளுக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னா இதுக்காக பண்ணணும், இந்த இது அந்த மாதிரி வேலை செய்ய தெரியாது.
0: கல்யாணம் வேலையெல்லாம் பெரிய வேலைங்க, ஐயோ ரொம்ப கஷ்டம் அது.
2: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. ஐயோ அந்த ரேடியோவை நீங்க ஆஃப் பண்ணவே மாட்டீங்களே, நான் என்ன பண்றது? ஓகே, 12:22 அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்துலேருந்து பேசுகிறேன் சார். நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் மேடம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
3: ஆ நான் நல்லா இருக்கிறேன். ஏன்னா நான் எல்லா வேலையுமே செஞ்சிடுவேன்.
0: எல்லா வேலையும் செஞ்சிருவீங்க, ரைட்டு.
3: எதுக்கும் பயப்பட மாட்டேன். அல்வா அதான் சொல்றேன்னா, கல்யாணமே ஒரு 4-5 கல்யாணம் வளையாப்பு எல்லாம் நல்லது கெட்டது, ஒரு 50 பேர் வந்தா கூட நிர்வாகம் பண்ற அளவுக்கு டேலண்ட் அது செஞ்சு
0: பயங்கரமான ஆளா இருக்கீங்களே.
3: பயங்கரமான அது என்ன ஒண்ணு, இப்ப வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஒரு இதுன்னா, பசங்க சொல்றதுக்கு கட்டுப்பட
0: மாட்டேன்.
3: அதுதான் இப்ப அதை எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல.
0: இப்ப நான் என்ன நான் சொல்றதுக்கு
3: அதான் சொல்ல தெரியல எனக்கு.
0: ஓகே,
3: உங்களால முடியாது அவங்க சொல்றாங்க. என்னால
0: கான்பிடன்ஸ் பாஸ், கான்பிடன்ஸ். என்னால முடியாது எதுவுமே இல்லைங்கிறீங்க, அப்படித்தானே? எனக்கே தெரியலங்க, எனக்கு எது எது வராதுன்னு எனக்கே தெரியலங்க அப்படின்னு சொல்றீங்க. அதானே
3: தெரியல, தெரியல. அப்படியே வாழ்ந்து வாழ்ந்துட்டேன், வாழ்ந்து தோண்டிட்டேன்னு சொல்லக்கூடாது பப்ளிக்ல.
0: ஓகே,
3: வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன்.
0: ஓகே,
3: எல்லாரும் வந்து பேரை வந்து சொல்றேன், ஏன் பாட்டி நீங்க என்ன இந்த மாதிரி பண்றீங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் தான் இருங்க, அமைதியா இருங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் இப்ப என்னோட ஒரு கஷ்டமான, என்ன சொல்றதுன்னு தெரியல சார்.
0: ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், நீங்க கால் பண்ணதுக்கு.
3: தேங்க்ஸ் சார்.
0: நன்றி, நன்றி.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Panchabhudangal Satchiya நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
3: ஹாய் ஸ்நேகிதியே,
4: ஸ்நேகிதனை 12:32 ஆயிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதான் கேட்டுருக்கீங்க. இந்த பக்கம் ஹாய் ஸ்நேகிதனே அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய சின்ன கேள்வி. இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தைரியமாக கால் பண்ணலாம். 2986000038 அப்படி இல்லைனா 2952055544 எங்களுக்கு நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். யாராவது இருக்கீங்களா? இருக்கிறீங்க, நான் பேச மாட்டேறீங்க. என் மேல என்ன கோவம்னு உங்களுக்கு தெரியல. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
5: நான் இருந்து ராதிகா செல்வன் பேசுறேன்.
4: ராதிகா செல்வன், எந்த ஊர் சொன்னீங்க?
5: ஒட்டன்சத்திரம்.
4: ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டுக்கு போயிருக்கீங்களா?

0: போனதில்லையா? என்னங்க டக்குன்னு இப்படி சொல்றீங்க?
1: ஆமாங்க, டெய்லி ரோட்ல போகையில பாப்போம், ஆனா ஒட்டஞ்சத்திரத்துக்கு மார்க்கெட்டுக்குள்ள இன்னும் போனதில்ல.
0: மார்க்கெட்டுக்குள்ள போனதில்ல? காய்கறி எல்லாம் கம்மியான விலையில வாங்கலாமே. நான் ஒரு வாட்டி திண்டுக்கல் வந்தப்போ அந்த பக்கமா வந்தேன்.
1: கம்மியெல்லாம் வாங்க முடியாதுங்க.
0: கம்மியெல்லாம் வாங்க முடியாதுங்க அப்படின்றீங்க?
1: சரி, மார்க்கெட் இருந்தப்போ போயிருக்கே உள்ள, இப்ப மார்க்கெட் தங்கச்சாம்பட்டி மாத்தினதுக்கு அப்புறம் போனதில்ல.
0: ஓகேங்க, நீங்க என்னங்க பண்றீங்க?
1: நாங்க விவசாயம் பாக்குறோம்.
0: விவசாயம் பாக்குறீங்க? என்ன விவசாயம் பண்றீங்க?
1: கண்ணுவெளி, தக்காளி, முருங்கை.
0: தக்காளிக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்க,
1: கண்ணுவெளிங்க, செங்காந்தல்.
0: செங்காந்தல், ஓகே ஓகே. அதுக்கு என்ன பேரு? கண்ணுவெளியா? திண்டுக்கல் அப்படி ஒரு பேரு சொல்லுவீங்களா?
1: எல்லா பக்கம் அப்படிதாங்க சொல்லுவோம், கண்ணுவெளின்ட்டு.
0: கண்ணுவெளி, ஓ ஓகே. இல்ல நான்
1: போடுறாங்களா
0: வீட்டுல?
1: சமைக்கிற
0: வேலைக்கு நீங்க சரிபட்டு வர மாட்டேங்கன்றீங்க. சொல்ல முடியாது, இந்த வேலை செட்டே ஆகாது எனக்கு, என்னால இதை பண்ண முடியாதுன்னு எஸ்கேப் ஆகுற வேலையை தான் நீங்க சொல்லணும்.
1: அது ரஃப்பா சமைப்பீங்க? நான் டிஃபரண்ட் டிஃபரண்டாவலா சமைக்க மாட்டேன்.
0: ரஃப்பா சமைப்பீங்க? ஓகேங்க.
1: சரி,
0: ஓகேங்க. தேங்க் யூ நீங்க கால் பண்ணதுக்கு.
1: ஓகே,
0: நன்றி. 12 மணி 35 நிமிஷத்துக்கு இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணலாம் நினைச்சா கால் பண்ணலாம். அடுத்து நேயர் வணக்கம், ரெயின்போ.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க? நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. சமைக்கிறது மட்டும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த வேலைக்கு நான் சரிபட்டு வர மாட்டேன் அப்படிங்கிறத தாண்டி அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் விஷயம், ஓகேவா? அதனால வந்து வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்கலாம் வந்து சமைச்சு ஒரு நாள் தான் கொடுங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஒரே ஆளை சமைக்க வைக்காதீங்க, மாற்றி மாற்றி ஷஃபிள் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. மற்றது எல்லாத்திலையுமே ஷஃபிள் பண்ணுறோம்ல. ஸோ 12:37 நிமிஷத்துக்கு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 2986000038 அப்படி இல்லைனா 2952055454 எங்களுக்கு 7வது மனிதன் படத்திலிருந்து பாட்டு கேட்க போகிறோம். ஸ்டேடியம் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமத்தோடு.

0: புளினால இனி எல்லாமே தூளு.
1: இந்த எஸ்ஏ சூர்யா ஸ்டெப்பை நானும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். அது எனக்கு வரவே மாட்டேங்குது. பட் எங்கள் வீட்டில் இருக்க ரெண்டு பேரும் இந்த ஸ்டெப்பை சூப்பராக போட்டாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஹைஃபை கொடுத்தேங்க. 12:41 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதி கேட்டிருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேலை செட் ஆகாது, இந்த வேலைக்கு நான் சரிபட்டு வர மாட்டேன் அப்படின்னா எந்த வேலையை சொல்லுவீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் கேட்டுட்ருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் இந்த விஷயத்தை பெண்கள் மட்டுமே கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நினைக்கணும். அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2986000038 இல்லைனா 2952055542 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட சொல்லலாம். ஓகேவா? ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவணன் படத்துக்காக பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதை கேட்கலான்னு பார்த்தா ஒருத்தங்க வந்திருக்காங்க, அவங்களும் வரல, மிஸ்ட் கால் கொடுத்துட்டு போயிருக்காங்க. கோயம்புத்தூர் திண்டுக்கல் அப்படின்னு பல ஊர்கள்லேருந்து கால் பண்ணும்பொழுது ரொம்ப நேரம் ஆகுதுல்ல, ஐ மீன் ரொம்ப தூரம் இருக்குல்ல, அதனால இந்த மாதிரிலாம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ராவணன் படத்துலேருந்து என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உசிரே போகுது தான். கார்த்திக் பாடியிருக்காரு. வைரமுத்து வரிகள் ஏஆர் ரமான் மியூசிக்கில் உங்களுக்காக வரப்போகுது. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் வீரா சார்.
1: வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? பெரும்பாக்கம் வனஜா. கால்ல இருந்து நீங்க வரவே இல்லையா? இப்பதான் வந்திருக்கீங்களா?
2: ஆமா சார், இப்பதான் வரேன் சார்.
1: நம்புற மாதிரி இல்லையா? சரி ஓகே,
2: உண்மையா தான். சரி நான் போய் சொல்ல போறேன், ஒரு நாள் வருவேன்.
1: எனக்கு பொய்யே வராதுங்க அப்படின்றீங்க.
2: உங்க உங்க குரலை கேட்டது சரி வரலாம் பேசலாம். ஆஹா, வெள்ளிக்கிழமைல வீட்டுல வேலையா முடிச்சுட்டு இப்பதான் வந்தேன்.
1: என்னங்க வெள்ளிக்கிழமைனா வீட்டுல வேலையை முடிச்சுட்டு இப்பதான் வந்தேன்றீங்க?
2: ஆமா சார்.
1: சரி ஓகே, எந்த வேலைக்கு நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க சொல்லுங்க.
2: எந்த வேலைக்கா? இந்த காய் வெட்டுவாங்கல்ல சார்.
1: ஆமா,
2: அந்த காய் வெட்டுற வேலை தான் எனக்கு பிடிக்காத வேலை. முதல் வேலை
1: வெங்காயமா?
2: வெங்காயம் என்ன காயா இருந்தாலும் சரி, இந்த கத்தியில கட் பண்றீங்க அப்படி சரி சரி சரி சரி கட் பண்ணுவாங்க. நமக்கு தான் சார் அதே, அது அது பார்த்தாதான் அந்த வேலைக்கு தான் நான் சரி பண்ணுவேன்.
1: கத்திரிக்காய் கட் பண்றது கஷ்டமா இருக்கு.
2: கத்திரிக்காய்
1: கட் பண்றதே
2: கஷ்டமா இருக்கும்.
1: வெங்காயம் வெட்டுறதுல ஒரு ஈஸியா

0: டெக்னிக் இருக்குங்க. நான் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பல்லாரி வெங்காயத்தை எடுங்க, கத்தி எடுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி நீ செய்முறை விளக்கம்
1: கொடுக்குறேன்.
0: அதாவது வெங்காயத்தை வந்து நெகத்துக்கு நேராக வச்சு இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. நெகத்து ஓரத்தில் வச்சு கத்தியை வச்சு சர சர சரன்னு வெட்டிங்கன்னா ஈஸியாக வெட்டோம், விரலெல்லாம் வெட்டாது. ஆமாம்
1: சார், ஒரு நாலு வெங்காயம் வெட்டினா ஈஸியாக வெட்டிடலாம் சார். ஆ
0: என்னங்க வீட்டுல ஒரு மூட்டை வெங்காயமே வெட்ட சொல்றாங்க?
1: என்ன
0: பண்ணுங்க, வெங்காயம் தக்காளி இதெல்லாத்தையும் கட் பண்ணி குடுக்கற மாதிரி ஒரு வியாபாரத்தை ஆரம்பிங்க, ஓகேவா? புது புது இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஒரு புது பிசினஸ் ஐடியா கிடைச்சிருக்கு நமக்கு. ஓகே
1: ஓகே சார்,
0: முடிஞ்சா நான் பார்ட்னரா ஜாயின் பண்றேன், ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம். ஓகேவா?
1: ஓகே சார்.
0: ஓகே ஓகே. பெரும்பாக்கம் மனஜாவன் பேசும்பொழுது நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு, ஒரு பிசினஸ் ஐடியா.

0: ஓகேவா? புது
1: கண்டிப்பா.
0: புது இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஒரு புது பிசினஸ் ஐடியா கிடைச்சிருக்கு நமக்கு. ஓகே,
1: ஓகே சார்,
0: முடிஞ்சா நான் பார்ட்னரா
1: நன்றி
0: ஜாயின்
1: சார்.
0: பண்றேன், ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம். ஓகேவா?
1: ஓகே சார்,
0: ஆ ஓகே ஓகே. பெரும்பாக்கம் வனஜா வந்து பேசும்பொழுது நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு, ஒரு பிசினஸ் ஐடியா உதயமாயிருக்கு இந்த நேரத்தில். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ராவடன் படத்துலேருந்து பாட்டு கேட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 2986-0038, 2952-0554 எங்களுக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சம்மதோடு.

0: என் கட்டையும் ஒரு நாள் சாயலாம், என் கண்ணில் உன்முகம் போகுமா அப்படின்னு வைரமுத்து கேட்குறார். அட்டகாசமான ஒரு வரிகள் என்னென்னா, ஒருத்தருடைய காதல் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட அவருடைய கண்ணில் அந்த பொண்ணுடைய முகம் இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிற மாதிரி அழுத்தமான வரிகள். எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டை, இந்த சிச்சுவேஷனான பாட்டை வந்து வைரமுத்து அவர் வேறு யாரும் எழுதியிருக்கிறதுன வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட லிரிக்ஸ் இது. ஸோ 12:51 ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதியை கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். 2986-00038 அப்படி இல்லைனா 2952055 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அதாவது நீங்கள் எந்த வேலைக்கு சரிபட்டு வர மாட்டீங்க அப்படிங்கிறத தான் அவங்ககிட்ட கேட்டிருக்கேன். அதை நீங்கள் சொல்லலாம், நீங்கள் எந்த வேலைக்கு சரிபட்டு வர மாட்டீங்க. இப்போ நான் ஓப்பனிங்கில் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து சாப்பாடு பரிமாறுறது பிடிக்கவே பிடிக்காது இந்த கல்யாண வீட்டில் ஃபங்க்ஷன் வீட்டில் அந்த மாதிரின்ட்டு. ஆனால் நிறைய பேர் பெண்கள் கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கிறது பிடிக்க மாட்டேங்குது, காய்கறி வெட்டுறது பிடிக்க மாட்டேங்குது, வெங்காயம் வெட்டுறது பிடிக்கல, கத்திரிக்காய் வெட்டுறது கூட எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் ஒருத்தங்க சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து பல பேர் பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கும்போது நீங்களும் இதே மாதிரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணி சொல்லலாம். ஃபேஸ்புக்கில் வந்து ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன், அந்த போஸ்ட்டில் ஏதாவது கமெண்ட் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம எட்டி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில். ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து யாராவது கமெண்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நம்ம எட்டி பார்த்தோன்னா, ஃபேஸ்புக்கில் லோடாகி வர்றது ரெண்டாம் நினைக்கிறேன். வீட்டில் சமையல் செய்வதற்கு எனக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி மாதவரம் வீர ராகவன் சொல்லியிருக்கிறார். ஓகே, மாதவரம் வீர ராகவன் வீட்டில் சமையல் செய்வதற்கு நான் சரிபட்டு வர மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி மேலப்பேடு தயாளன் வந்து மதிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. கேமரா தான் நிறைய போட்டிருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேடவாக்கத்திலிருந்து மணிமாலா சார்.
0: மேடவாக்கத்திலிருந்து மணிமாலா, சொல்லுங்க மேடம், உங்களுக்கு எந்த வேலை சரிபட்டு வர மாட்டீங்க?
1: சரிபட்டு வராத வேலைன்னு பார்த்தா இந்த மீன் ஆயிரம் வேலை சார்.
0: ஓகே,
1: மீன் வந்து எனக்கு ஆயிரமும் பிடிக்காது, சாப்பிடவும் தரவும் பிடிக்காது.
0: ஓகே,
1: இருந்தாலும் அந்த கையெல்லாம் குத்திக்கும் பாத்தீங்களா?
0: ஆமா,
1: ஆயிரம் அதனால அந்த மீன் பண்றதால தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது.
0: சரி ஓகே, பர்டிகுலரா ஏதாவது ஒரு மீன் மேல கோவம் இருக்குதா? இந்த மீன் மட்டும் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு.
1: சாப்பிடறதுக்கு டேஸ்டா இருக்கும் சார் சங்கரா மீன், ஆனா அது ஆயவே முடியாது சார்.
0: சங்கரா
1: பெறாலும் அதிகமா இருக்கும், முள்ளு ஓவரா குத்தும் கையில.
0: சங்கரா மீனால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம் மேடவாக்கம், தலைவர் மணிமேகலை மணிமாலா அப்படின்னு போட்டுலாம். ஓகே,
1: தேங்க்யூ
0: மேடம், தேங்க்யூ மேடம். இவங்க சொல்கிற ஆன்சர் வந்து இப்போ இதுவரைக்கும் வந்ததுலேருந்து டிஃப்ரெண்டான ஒரு ஆன்சரை கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நான் தரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணி சொல்லலாம். ஹேமில் தான் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஹாய் ஸ்னேகிதா, நலமா, தலைப்பு சூப்பர், நான் சாப்பிடும் வேலை ஊர் சுற்றும் வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்றாங்க. சாப்பிட்ற வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டிங்களா? மற்ற வேலையெல்லாம் சூப்பராக செஞ்சிருவேன், நன்றி வணக்கம். கால் பண்ணுவதை விட மெசேஜ் போடுவது ஈஸி அப்படின்ட்டுருக்காங்க. ஓ, கால் பண்ணுற வேலைக்கும் சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் யாராவது ஃபோன் பண்ணி நான் அட்டன் பண்ணி பேசி முடிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். அதனால் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக கருத்தமா படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகளில் ஏர் ரமான் மியூசிக்கில் தான் பாட்டு கேட்க போகிறோம். கருத்தமா படத்துலேருந்து ஒரு நல்ல பாட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் கால் பண்ணி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் நான் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், ஒருத்தங்க வந்து எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் எனக்கு தெரியல அப்படின்னாங்க. இந்த மாதிரி பல வித்தியாசமான ஆன்சர்ஸ் எல்லாம் வந்துச்சு. இந்த ஆன்சர் கொடுத்த எல்லாருக்குமே கோடான கொடி நன்றிகள். அடுத்ததாக வந்து ஒரு மணிக்கு உங்களுக்காக ஒளிச்சித்திரம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 2 மணிக்கு திரும்பி வந்து உங்களை மீட் பண்ணுறேன். 4 மணிக்கு நம்ம சமஜாலியாக வந்து ஃபன்லாம் பண்ணுவோம். ஓகே, அது வரைக்கும் நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: தொடர்வது ரெயின்போ பயோஸ்கோப் நிகழ்ச்சி. திரைப்பட ஒளி சித்திரம் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்போது
3: ஆனந்தி
2: பிலிம்ஸ் வழங்கும் முள்ளும் மலரும் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இதில் நடித்துள்ளவர்கள் ரஜினிகாந்த், சரத்பாபு, ஜெயலட்சுமி, ஷோபா ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா, திரைக்கதை வசனம் இயக்கம் மகேந்திரன், வானொலி வடிவம் ஜே ஜெயா. முள்ளும் மலரும் திரைப்பட ஒலிச்சித்திரம்.
4: பாத்து பாத்து மெதுவா, சீக்கிரம் சீக்கிரம். ஆரை தேஞ்சுக்கிட்ட கண்ணு தெரியல, பிச்சைக்கார பசங்களுக்கு காரோட அருமையை தெரியலையா? போட பாடைய, ஆரை கீழிட்டு போயிட்டான். ஏண்டா நிக்கிற, காலெல்லாம் கொடுக்க மாட்டேன். இதுக்கு நீயா பணம் கொடுப்ப? நீயா கொடுப்ப? நான் தானே கொடுக்கணும். போடா பல்ல உடப்ப, போடா போடா.

0: யாரு?
1: இந்த ஊருக்கு புதுசுமா, ரொம்ப தொலைவுல இருந்து வந்திருக்கும். கண்ணெல்லாம் சுத்திக்கிட்டு வருது. கொஞ்சம் படையது குடுக்கறியாமா?
0: வாங்க
1: சாப்பிடுங்க. நீ நல்லா இருக்கணுமா. இத பெத்ததுக்கு ஒரு ஆம்பளை புள்ளிய பெத்திருந்தா என்ன உக்காத்து வச்சு சோத்து போட்டு. இது என்னடா நல்லா திங்கும், ஊரை சுத்தம். வயிற்று பொருட்காக நான் பாடுபடும்.
0: ஏமா நீங்க எங்கிருந்து வரீங்க?
1: எரியாங்குடிமா. கொஞ்ச காலமாவே மழை, வேலை வெட்டி ஒன்னும் நடக்கணும். வயிற்று பழுப்புக்கும் வழி இல்லாம.
0: சரி,
1: எங்கனா கிடைச்சா வேலை பாக்குறது, இல்லன்னா பிச்சை எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணி இதையும் எடுத்துக்கிட்டு வந்தது.
0: ஏமா
1: இந்த ஊர்ல எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்து தர முடியுமாமா? எந்த வேலைன்னாலும் சரி தாயி.
0: கவலைப்படாதீங்க, எங்க அண்ணன் மட்டும் சொல்லி ஏற்பாடு பண்றேன்.
2: என்ன நின்னுட்டேன், ரொம்ப வெகுளி.
3: எப்படி எப்படி
2: வெகுளி? என்ன
3: நீயே வெகுளி, நீ இப்ப அதே வெகுளிங்கிற. ஏமா முன்னே பின்னே தெரியாதவங்க எல்லாம் வீட்டை உட்கார வைக்கிற,
2: பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது. அந்த கேள்வி அம்மா பட்ட கஷ்டத்தை எல்லாம் சொல்லுச்சு, நான் அழுதுட்டேன் தெரியுமா?
3: நீ எதுக்குத்தான் ஆளமாட்டேன் அவர?
2: அண்ணே
3: என்னடா,
2: பக்கத்து வீடு காலியா தானே இருக்கு, இவங்கள அங்க தங்கி சொல்லாமா? ஒரு காலத்துல நாம இங்க அனாதைங்களா வந்த மாதிரி இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்க.
3: சரி நீங்க சொல்லு.
2: அப்புறம் அந்த அம்மாவுக்கு மாத்திரம் எங்கேயாச்சும் வேலை பார்த்து கூடனே.
3: சரி அப்படியே வள்ளி, பாவம் அந்த பொண்ணுக்கும் நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு விட்டுருவோம். அடிச்சு என்னப்பா, அது பாக்காதா?
2: அதுக்கு உடம்பு வணங்காதான், அவங்க ஆத்த சொல்லி அழுது.
3: பார்த்தாலே தெரியுது நல்லா திங்கிற கட்டேன். பாரு கோவில் மாடு மாதிரி வளர்ந்துருக்கு, வெளிய தெளிவு பாரு, கொம்பு இருக்கும். இருக்கும்டா, நான் ஏற்பாடு பண்றேன். என்ன சக்கரம், காலங்காத்தால ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டியே, எங்க இதை பார்த்தோம்?
2: கோயிலுக்கு.
3: அடியா கோயிலுக்கு? ஆமா ரொம்ப முக்கியம். புருஷன் கிடையாது, அதான் பயப்புல.

0: போது வீட்டுலதான் கிடக்குது.
1: ஆமா, நீ ஊரை சுத்தர வீட்டுல கிடப்பான். அவனுக்கு என்ன ஒழுங்கா சோத் ஆக்கி போடுறியா இல்லையா? தேஞ்சிட்டே போறாண்டி, சத்திட போறான். ஏய், உன் புருஷன்டி அவன். நீங்க எல்லாம் வந்து என்கிட்ட மாட்டிக்கணும்டி, தொலைச்சிருப்பேன்.
2: சந்தேகாதி கூட்ட வர போற.
1: நீங்க ரெண்டு பேரும் எப்படி சமாதானமா போயிட்டு எனக்கு சொல்லவே இல்லையே. கவர்மெண்ட் வண்டிடா, ஏதோ போனா போகட்டும், அவசர ஆத்திரத்துக்கு நான் உங்களை போக விட்டா போய் தொலைங்க. உங்க காட்டுல மழை பெய்து, நான் என்ன பண்றது? இந்த மாயாண்டி அவரை சொன்ன இன்னும் காணுமே.
3: அண்ணோய்,
1: வாடா பயப்புல, உனக்கு 100 ஆயுசு.
3: ஆமனே,
1: இந்த பயப்புல, வெளியூர்ல இருந்து எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணும் கிழவி வந்திருக்காங்க.
3: ஆமனே,
1: அந்த கிழவி உனக்கு எப்படிடா தெரியும்? அந்த கிழவிக்கு எங்கேயாவது ஒரு நாளைக்கு 2-3 கிடைக்க மாதிரி ஒரு வேலையை பாரு.
3: உங்க வேற சொன்னா ஊர்ல 10 வேலை கிடைக்குது, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்.
4: ட்ராலி கீழே போகுதா?
1: இவங்களும் போடுமா? கொஞ்சம் இருங்க சார், உள்ள இடம் இல்ல, கீழே படி போக வந்துடும். 10 நிமிஷம் தான், அப்புறம் போலாம். கொஞ்சம் இருங்க. பயண நீ.
4: ஆமா, இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டேன்.
1: யார் யாருன்னு சொல்லலையே.
4: புதுசா வந்திருக்கிற டிவிஷன் இன்ஜினியர், உன்னோட மேல் அதிகாரி.
1: வணக்கம் சார. இன்னைக்கு வந்தீங்களா? நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன். நாளைக்கு தான் வரது ஆபீஸ்ல சொன்னாங்க.
4: அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டேன்.
1: சார், இவங்க எல்லாம் நம்மூர் ஜனங்க தான். தனி சும்மா இருக்கிறப்போ அவசரம் உறவுகளை ஏத்தி அனுப்புங்க.
4: ஓஹோ, அப்போ இவங்க எல்லாம் பவர் ஹவுஸ்ல வேலை செய்யறவங்க இல்ல?
1: இல்ல,
4: முதல்ல அவங்களை இறங்க சொல்லு
1: சார். அவங்க நடந்து போறதா இருந்தா போற இடத்துக்கு 10-15 கிலோமீட்டர் நடக்கணும். பாவ குழந்தை குட்டிகளோட.
4: பரவாயில்ல, இறங்க சார்.
1: சரி சார. ஏய் ஏய், இன்னும் அப்படியே உட்கார்ந்து இருக்கீங்க. சார் சொன்னது காதல் வேலை. இறங்குங்க, இறங்கி தொலைங்க.
4: பவர் ஹவுஸ்ல வேலை செய்யறவங்க மட்டும்தான் ட்ராலியில ஏறணுங்கிற சட்டம் இருக்கு, தெரியல?
1: தெரியும். இதெல்லாம் மனுஷனுக்கு மனுஷன் சரி உதவிதானே. சரி, போகும்போது நாம என்ன தாளிட்டு போக போறோம்?
4: இவங்க போறப்ப டாலிக்கு ஏதாவது ஆகி அவங்க உயிருக்கு ஆபத்துனா அதுக்கு யார் பதில் சொல்றது? நீ இல்ல, நான் தான். அவங்க போறதா பஸ்ல போட்டோம். ஏன் பஸ் இல்லையா? இவங்களுக்காக பவர் ஹவுஸ் ட்ராலியே பஸ் மாதிரி யூஸ் பண்றதா? இன்னையோட இந்த பழக்கத்தை நிறுத்துக்க. அண்டர்ஸ்டாண்ட்? புறப்படலாமா?
1: போலாம், நீ வீட்டுக்கு போ.

0: என்னடி இது புதுசா இருக்கு இந்த இடத்துல ஏறிக்கலாமா? ஏய் சிச்சி வேண்டாண்டி.
1: லே வாங்கடி, நான் தான் டிரைவர், நீ டிக்கெட். நீ எந்த ஊருக்கு போற?
0: நாகப்பட்டினம்.
1: நீ முஞ்ச பாரு, புருஷன் வீட்டுக்கு தானே போனோம், கொண்டு போய் விடுறேன். டிக்கெட் புறப்படலாமா?
2: புறப்படலாம். ரைட்.
3: நீங்க தான் டிரைவரா? அவங்க கண்டக்டரா? ஆமா, வண்டி எந்த ஊருக்கு? நானும் வரலாமா? ஐயோ, இப்ப என்னாச்சு? சரி, இந்த கும்பல் எங்க போகுது?
4: வீட்டுக்கு.
3: வீட்டுக்கா? வீட்டுக்கு என்ன?
4: பத்துப்பட்டு கிராமம்.
3: நானும் அந்த பக்கம் தான் போறேன். அழாதம்மா, எனக்கு பயமா இருக்கு. என் சொந்த வண்டிதான், பின்னால உட்காருங்க.

0: அவன் ஆள் எப்படி?
1: களை கூத்தாடிப்பே சார். சின்ன வயசுல அவன் தங்கச்சி கூட இந்த ஊருக்கு பிச்சை எடுக்க வந்தவன் சார். அப்புறம் எப்படியோ கைய ஊனி கால ஊனி இன்னைக்கு என்னடானா பிஞ்ச் ஆப்ரேட்டர் ஆயிட்டான்.
0: பரவாயில்லையே
1: சார். சொல்லக்கூடாது.
0: பரவாயில்ல சொல்லுங்க.
1: அவன் தங்கச்சி பாவம் அப்பாவி பொண்ணு சார். அந்த பொண்ணு மேல இந்த பயலுக்கு கொஞ்சம் கூட கரிசனையே இல்ல சார். அந்த புள்ளைய நாள் கணக்கா பட்னி போட்டு இந்த பய ஊற சுத்திட்டு தெரியுமா சார். பாவம் தாயில்லா பொண்ணு பட்னியா கிடந்து சாகும் சார்.
0: அப்படியா?
1: அது போகட்டும். செய்யற வேலையில ஒரு பக்தி வேணா சார். வயிற்று காப்பாத்த வேலையாச்ச. இவ என்னடானா காளி பசங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு பிஞ்சு குட்டையில உட்காந்து மூணு சீட்டு ஆடிக்கிட்டு இருப்பான் சார். எப்ப பார்த்தாலும் பிஞ்சு குட்டையில கூத்தும் கும்மலாவும் மாட்டா சார் இருக்கும்.
0: இப்படி எல்லாம் வேற பண்றானா? இட்ஸ் வெரி பேட்.
1: இந்த மாதிரி பயல உடனே வேலையை விட்டு துரத்திட்டு பிஞ்சு குட்டைக்கு வேற ஆள் போடணும் சார். என் தம்பி கூட படிச்சுட்டு வீட்டுல சும்மாதான் சார் இருக்கான்.
0: ஆமா நம்ம ஆபீஸ்ல தம்பியே இல்லாத கிளார்க் யாராச்சும் இருக்காங்களா?
1: ஏன் சார்?
0: இல்ல காளிய பத்தி நான் உண்மையான விவரங்களை தெரிஞ்சு காசுப்படுறேன்.
2: அண்ணன் போட்ட போடல
1: எனக்கு முதல்ல விஷயம் புரியலடா. அண்டையில ஓடியாந்து பார்த்தா கூட்டத்துக்குள்ள அண்ணன் அவனை பூந்து அடிச்சு புரட்டிக்கிட்டு.
3: என்னங்களா அது?
4: ஒண்ணு இல்லண்ணே, அவன் செஞ்சதுக்கு நீங்க செஞ்சது கரெக்ட் தானே. அவனே
2: ஏன் அவனை கீழே போட்டு
4: அடிச்சிங்கன்னு கேக்குறான். அதானடா
3: அந்த இன்ஜினியர் லா பாயிண்ட். அவன் கிட்ட போய் இவன் என்ன பத்தி என்னென்ன ஒத்தி வச்சிருக்கான் தெரியுமாடா? நான் வேலையில அக்கறை இல்லாதவனா?
4: அப்படி
3: இன்னொன்னு கேளு, நான் பிச்சை எடுக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன். இவங்க ஆத்தா கிட்ட போய் சூறா
4: கேட்டேன்.
3: நானும் என் தங்கச்சியும் அனாதையாத்தான் இந்த ஊருக்கு வந்தோம். எவ இல்லன்னு சொன்னா டேய், நான் அதுக்காக அவன் நடிக்கலடா. என் தங்கச்சிய சோத்துக்கு அலைய விட்டுட்டு நான் ஊரை சுத்துவே சொல்லிருக்காண்டா. யாரு என் வள்ளிய? அந்த ஒன்னத்தான ஏதாவது தாங்கிக்கவே முடியல. என் வள்ளி என்னைக்காவது பட்டி கிடந்தானா அந்த நாள் இந்த காலி செத்த நாளா இருக்கோண்டா.
5: பிச்சு பிச்சு எடுத்தாங்க. ஒரு கையில மட்டும் மூணு இடத்துல முடிஞ்சிருக்கு. அந்த ஆளை இப்ப ஆஸ்பத்திரியில போட்டிருக்காங்க. உடம்பு தேறி வர்றதுக்கு எப்படியும் 2 மாசம்.
6: இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுட்டு மீன் தின்னுருக்கியா வள்ளி? இன்னைக்கு இத ருசி கண்டுகிட்ட அவ்வளவுதான் மாஞ்சி புடுவேன். என்ன பக்குவம் சொல்றேன் நல்லா கேட்டுக்க. கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் மிளகா தனியா எடுத்து நல்லா மாவு மாதிரி அரைச்சு அத பூசிட்டு.
7: என்ன ஜென்மன்றா இது? தீனி தீனி தீனி திங்குறதே பொழப்பா போச்சு.
6: ஆமா உன்ன மாதிரி ஊருக்குள்ள சண்டை எடுத்துட்டு திரியறதுக்கு தின்னுகிட்டு திரியறது ஒன்னும் தப்பு இல்லையா?
7: அம்மா மகாதேவி உன்னை கட்டிக்கிறவன் உனக்கு மீன் வாங்கி கொடுத்தே போண்டி ஆயிடுமா? சத்தியமா சொல்றேன்.

0: சார், உங்க சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும். கோவில் மீனுக்கு பொறி போட்டா போடுறவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க.
1: அப்படி ஒரு நம்பிக்கையா?
2: அண்ணா, என்ன கடை விட்டு இங்க வச்சீங்க? அண்ணனை கவனிக்கமானா புஷ்டியா ஒரு டபுள் ஆம்லெட் போடு. அண்ணே, கடையில இருந்து சிப்ஸ் கொண்டாடுறீங்களா? ஏப்பா, ஒரு டீ குடுப்பான். இந்தாப்பா, ரெண்டு முறுக்கு குடுப்பான். அண்ணே, அங்க காடி உட்கார்ந்துருக்கான், ஓரம் கட்டுங்க.
3: ஏண்ணே, அந்த இன்ஜினியர் விவகாரம் என்ன ஆச்சு?
4: ஏய், அவ விஷயம் இப்ப எதுக்குடா?
3: இல்லண்ணே, ஊரெல்லாம் பேச்சு ஒரு மாதிரி அடிபடுது, போக்கே சரியில்லைன்னு.
2: அண்ணனை ஏத்துக்கிட்டு ஒரு பையன் இந்த ஊர்ல இருக்க முடியுமா?
3: எவன் இருந்திருக்கிறான் இவன் இருக்கிறதுக்கு?
2: நேத்து அந்த இன்ஜினியர் இங்க வந்தானே.
4: வந்தாரா? இங்க ஏதாவது லாப்பாயின் சொல்லிருப்பாரு.
2: சொன்னானே? ஏன்பா, இந்த அடுப்பு ஒரு ரெண்டே கால அடி தள்ளி பின்னால போற சொல்லல.
4: சொன்னா போறாத.
2: வாங்கப்பா,
3: இன்னும் கூப்பிடுற மெதுவா நடந்து வரீங்க.
4: எங்க இப்படி கோஷ்டியா கிளம்பிட்டீங்க?
3: நம்ம மேட்டர் தர கல்யாணத்துக்கு
2: போறேன்னு. அந்த மீசக்கார
3: சூப்பரேஸ்வரர்.
2: சூப்பரேஸ்வரம் இல்ல, சுந்தரேஸ்வரம் இல்ல, நம்ம ஊரு சூப்பர்வைசருங்க.
0: அவர் தங்கச்சிக்கு கல்யாணங்க.
2: உங்க இன்ஜினியர் தலைமையிலதானே கல்யாணமே நடக்குது.
4: நம்ம லாப் ஆயிட்ட அவன் தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரா? ஏய், நம்ம ஊருக்காரங்க.
2: ஏன்ன,
4: ஒருத்தருக்கு வெள்ளத்தோல் இருந்தா போச்சு, அவன் தான் வெள்ளக்கார துறை சொல்லுவாங்க.
2: ஆமாண்ணே.
3: அப்ப நாங்க வரேன்னு.

0: என்ன அவசரம்?
1: முகூர்த்தத்துக்கு நேரமாச்சே,
0: அங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்கண்ணே.
2: இருக்கட்டுமே, எவன் வேண்டாம் சொன்னான். நல்லா நாள் அதுவுமா, இங்க ஒரு ரெண்டு தட்டு தட்டிட்டு போகல. என்ன பயப்புல?
0: ஆமண்ண,
2: வாசிங்க சார்.
1: அப்புறம் வாசிக்கிறோம் அண்ணே.
2: வாசிங்க சாமி, வாசிங்க.

0: உலக நல்லா இருக்கப்பா, ஊர்த்தத்துக்கு நேரம் ஆச்சுப்பா, இன்ஜினியர் வந்து காத்துட்டு இருக்காரு, இவங்க எல்லாம் விடுப்பா, நீ நல்லா இருப்ப.
1: இந்த சூப்பர்வைசர் எவ்வளவு பணம் கொடுத்தாங்க
2: உங்களுக்கு? 50 ரூபா என்ன? 50 ரூபா என்ன?
1: பிச்சைக்கார், என் தங்கச்சி கல்யாணத்துக்கு 150 ரூபா
2: தரேன்.
1: 10 ரூபா அட்வான்ஸ் வச்சுக்கோ, போங்கடா போங்கடா, நல்லா இருங்கடா. என்ன அப்பா எப்பல?
3: என்ன யா ஒரே யோசிக்கிற?
2: இல்ல குத்து மதிப்பா சொல்லிட்டா எப்படி என்ன? நம்ம வள்ளிக்கேற்ற மாப்பிள்ளை இருக்க வேண்டாமா? ஏன்னா நம்ம சொக்க மகன் பூபதி எப்படி? சரி, நம்ம பட்டாள் தான் தம்பி வடிவேலு எப்படி?
3: ஏய், என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கேட்டேன் கடா, உருப்படியா சொல்லு.
2: நம்ம மேட்டு தெருவில் செக் வச்சிருக்கேன் கல்யாணி, அவளுக்கு ஒரு பையன் இருக்கான், மூக்கு முடியுமா, ரொம்ப நல்லா இருப்பான்.
3: யோ, உனக்கு அறிவு இருக்கா? என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை ஆவறதுக்கு யோகியத்தை விட நான் சொல்லியா?
2: படிச்சுட்டு ஒரு பையன் இருக்கான்னு என் தங்கச்சிக்கு. காளின
3: வாடா, லாப்பாயின் கொடுக்கு.
2: ஐயா உன்னை உடனே கூட்டு வர சொன்னார்.
3: அப்புறமா வரேன் சொல்லு.
2: இல்லண்ண, ரொம்ப அவசரமா, கையோட கூட்டு வர சொன்னார்.
3: குட் மார்னிங் சார். ரொம்ப அவசரம் சொல்லி என்ன கையோட கூட்டிட்டு வர சொன்னீங்களா? உங்க ஆள் வந்து சொன்ன.
4: ஆமா, உன் மனசுல உன்னை பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு
3: இருக்க? போச்சு,
4: ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நீ என்ன இந்த ஊருக்கு நாட்டாமியா? அன்னைக்கு கிளர்க் அடிச்சு, நேத்து மூலக்கடையில சூப்பர்வைசர் அடிச்சிருக்கேன், கல்யாணத்துக்கு போனவங்களை வழிமறிச்சு கலாட்டா வேற. இதெல்லாம் சுத்தமான ரவுடித்தனம் இல்ல? உன்னை தட்டி கேக்குறதுக்கு யாருமே இல்லங்கிற தைரியமா?
3: அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல.
4: பேசாதேன்னு சொன்னேன். நீ யாரு, உன் தகுதி என்ன, எல்லாத்தையும் மறந்துட்டு நீ நடந்துக்கு. இது உனக்கு நல்லதில்ல, ஞாபகம் வச்சுக்கோ. இனிமே இப்படி ஏதாவது உன்னை பத்தி ரிப்போர்ட் வந்துச்சு, நான் கடுமையா நடவடிக்கை எடுப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஓ, பார்த்து நடந்துக்கோ. போகும்போது முகத்தை கழுவிட்டு போ. அண்டர்ஸ்டாண்ட்?
5: சீக்கிரம் கையை கழுவிட்டு வாண்ணே, மொச்ச குழம்பு வச்சு கொண்டாந்துருக்கேன், உடனே சாப்பிடு, எல்லாம் சூடா இருக்கு. சீக்கிரம் வாண்ணே.
3: எனக்கு பசியில எடுத்துட்டு போ.
5: ஏன் போய் சொல்ற? உன் பசி எனக்கா தெரியாது? மாமா
3: சொன்னா கேளுங்க, சாப்பாடு வேண்டாம்.
5: நீ சொன்ன, நான் விட்டுறேன்னா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சமைச்சு எடுத்து வந்திருக்கேன், தெரியுமில்ல? நீ ஒண்ணும் கையை கழுவ வேண்டாம், நானே ஊட்டி விட்டுறேன்.
3: சொன்னா கேளு.
5: என்ன, நீ குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? அப்ப எனக்கு கோபம் வந்துடும், தெரியுமில்ல? வாவா.
3: பண்ணலாம், கட்டிய வேண்டாம்.
6: இந்த உங்க அண்ணன் கோபம் தெரிஞ்சது தானே? இன்னைக்கு என்ன புதுசா, அதுக்கு போய் குடிமுழுகுற மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்கிய? வாவா, மருதானி வச்சுக்க. சொன்னா கேளு, வா. இந்த உள்ள போற வேகத்தை பார்த்தா கோவம் இன்னும் தனியில போல இருக்கு. நீயும் முறைச்சிட்டு உட்கார்ந்துருந்தா எப்படி? போய் சோத்தை எடுத்து போடு, எல்லாம் சரியா போயிடும். போப்போ.
5: சாப்பிடவாண்ணே, சாப்பிடவாண்ணே. வாண்ணே சாப்பிடலாம்.

0: எப்போதும் இருந்த எங்க அம்மாவை நான் அடிச்சதே இல்லை. முடிச்சுதாப்பா, எனக்கும் இல்லாம இன்னைக்கு என்ன நல்லா அடிச்சிருப்பா, இது என்ன நல்லா அடிச்சிருப்பா, நல்லா அடிச்சு.
1: இப்படி எல்லாம் பேசினா நான் திட்டுவேன்.
0: நீ திட்டாம என்ன வேற யார் திட்டுறது? என்ன நான் எல்லாம் என்ன திட்டுறது?

0: என்னையா வேலையெல்லாம் ஒழுங்கா பாக்குறியா?
1: ஆமாங்க, ஏதோ வயிற்று புழுப்புக்காக பாத்துட்டு இருக்கேன்.
0: ஆமாயா, சோறு போடுற வேலை பாத்து செய். ஏதாச்சும் தெரியல என்ன கேளு.
1: சரிங்க. மூஞ்சிய பாரு, மூஞ்சி. உங்க ஆத்தா என்னடா போற காலத்துல உயிரை விட்டு வேலை பார்க்க வேண்டியது, நீ என்னடா நல்லா கொட்டிக்கிட்டு ஊரை சுத்த வேண்டியது, கையில கரும்பு மடியில கடலை, நீ எல்லாம் எப்படி உரப்பட போறியோ?
0: உனக்கு பேர்களை உரிசி
1: தரேன். அம்மா மகாதேவி, என் வேலை கிடைக்கிறதுக்கே வந்தியா நீ? என்று முதல்ல எடுத்து காலி பண்ண.
0: என்ன என்ன ஒரேடியா வரைக்கிற? கட்டிக்க போறவங்கிட்ட மரியாதையா நடந்துக்க. ஆமா
1: ஆமா, உன்னை கட்டிக்கிட்டா தலையில துண்ட போட்டுட்டு போக வேண்டியதுதான். கோவிந்தா கோவிந்தா. அம்மா மகாதேவி, உங்க ஆத்தா உன்னை எந்த நேரத்துல பெற்றாலும்
0: எல்லாம் நல்ல நேரம் தாயா? யோ மாப்பிள, இந்த கடையத்தை நான் கட்டிக்கவா?
1: அங்கே இப்ப நான் வந்த கையை முடிச்சு போடுவோம்.

0: சீக்கிரம் சீக்கிரம். நான் ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கறேன். காளி எங்க? காளி எங்க? என்ன, நான் எவ்வளவு நேரமா பெல் கொடுத்தேன், காளி கீழே வர்றதுக்கு ஏன் லேட்டு?
1: சார், இன்ஜின்ல கொஞ்சம் ரிப்பேர்.
0: ஏன் போய் சொல்ற? ஷர்ட் பெயிண்ட் எல்லாம் ஏன் இரமா இருக்கு? பாத்துக்கு போய் குளிச்சிட்டு வரியா?
1: டியூட்டியில இருக்கிறப்போ நான் சார் ஆத்துக்கு போறேன்.
0: சரி, நீ இங்க இருக்கிறப்போ இந்த ஆளு ஏன் சுவிட்ச் போட்டு ஆபரேட் பண்ணிருக்கான்? யார் இந்த ஆளு?
2: இப்படிதான் வரவங்க போறவங்க எல்லாம் டிரைவரை பாக்குறதா? நீங்க என்ன ஸ்டாபிட்? ஆபத்தான நிலைமையில ஒரு குழந்தை வச்சுட்டு நான் பெல் கொடுத்தா நீ விஞ்சட்ல இல்ல. தெருவில் போறவங்க ட்ராலி வேலை பாக்குறது, அது மறக்கிறதுக்காக நீ போய் பேசுறது.
3: குட், வெரி குட்.
4: அண்ணே, இங்க கொஞ்சம் வரியா?
3: ஏமா,
4: இத கொஞ்சம் இறக்கி கொடுன்னு.
3: இவ்வளவு பெரிய பணி ஏமா வைக்கிற, சொன்னா கேட்க மாட்டேன். இவ்வளவு இவ்வளவு

0: என்ன
1: பத்து நாளுக்கு உன்ன வேலை விட்டு சஸ்பெண்ட் பண்ணு.
0: புரியுது, அதான் எதுக்குங்கிற
1: அதுல எழுதிருக்க. நேத்து வேலை நேரத்தில் நீ விண்ஷீட் விட்டு போனது, வெளியாள் வந்து ட்ராலி வேலை பார்த்தது, அதுக்கு தான்.
0: ஆமா சார், நான் தப்பு செஞ்சுட்டேன், ஏதோ தெரியாதமா செஞ்சுட்டு ஒத்துக்கல. அதுக்கு நல்லா திட்டீங்க, நானும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமும் நீங்க எப்படி பண்றது அவ்வளவு நல்லா இல்ல சார். சார் நானும் ஆரம்பத்துல இருந்தே பார்த்தேன் சார், என்ன பார்த்தா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கலையே. ஏன் சார்?
1: நீயும் ஆரம்பத்திலிருந்தே ஒழுங்கா நடந்துக்கல.
0: இது வரைக்கும் நான் வேலையை தப்பு பண்ணேன்னு யாராச்சும் சொல்லுங்க.
1: அப்ப நான் வந்த நேரத்திலும் தப்பான ஆரம்பிச்சிருக்கே
0: சார். என்ன உங்களுக்கு பிடிக்கல, அதுக்கப்புறம் நான் செய்யறதெல்லாம் உங்களுக்கு தப்பா தான் தெரியும். வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தும், கால்பட்டாலும் குத்தும். சார் இப்ப இதுக்கு என்ன சொல்லுங்க நீங்க?
1: என்ன
0: என்ன என்னங்கறீங்க சார்? இதனால இப்ப கிட்ட போய் சார் உங்களுக்கு எல்லாம் தெரியும்.
1: இப்ப நான் ஒன்னும் ஒன்னு வேலை விட்டு அனுப்பலையே, எதுக்காக ஆத்திரப்படுற
0: சார்? இப்ப மாத்திக்கிட்ட முடியுமா பாருங்க.
1: அவசியம் இல்ல, பத்து நாள் கழிச்சு வந்தேன், வேலையில சேர்ந்துக்க. ஓகே,
0: நீங்க சொல்லிட்டீங்க. நான் ஊருக்குள்ள தலை நிமிடம் நடக்க முடியாது சார். எல்லா போய் பிள்ளைய திருப்பா.
1: இனிமே நான் பேச தயாரா இல்ல, நீ போலாம். யூ கேன் கோ.
0: சரி சரி சார், இதுக்கு என்ன செய்யறதுன்னு நான் பாத்துக்கிறேன். நான் யாரும் உங்களுக்கு தெரியாது.

0: whatever.
1: தங்கச்சி தங்கச்சி, நம்ம காளி என்ன இந்த இன்ஜினியர் போய் பத்திராளைக்கு வேலையை விட்டு நீக்கிட்டானப்பா. அண்ணன் ஆவேசம் புறப்பட்டு முள்ளிமலைக்கு போயிருக்கு. இன்னைக்கு அந்த இன்ஜினியர் போய் க்ளோஸ். இன்னைக்கு நாளைக்குள்ள ஊருக்குள்ள என்ன நடக்கும் தெரியலையே.

0: என்ன சஸ்பெண்ட் பண்றியாடா? டேய் லாப்பாய், டேய் நவுற மாட்டேன், டேய் லாப்பாய். ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லடா.
1: வள்ளி வள்ளி லாப்பாய், வள்ளி.

0: அண்ணே.
1: கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்கு?
2: முழங்கை கிங்கிலே எலும்பு கண்டபடி சேதமாயிருக்குங்க. முள்ளி மலைக்காரங்க பச்சல வச்சு கட்டியிருக்காங்க. ஆனா ஜுரம் தான் தணிக்கல, அதனாலதான் அண்ணே கண்ணை முழிச்சு கூட பார்க்க முடியல.
1: சரி, காளிய உடனே ஆஸ்பத்திரி சேர்க்கணும். இந்த நிலைமையில வீட்டுல வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு. வெளியே ஜீப் இருக்கு, காளிய தூக்கிட்டு வாங்க.
2: வந்து அண்ணனை கேட்காம
1: நிலைமை தெரியாம பேசுறீங்க. உயிரை காப்பாற்ற வேண்டிய நேரத்துல அனுமதி என்ன? அனுமதி ரொம்ப நல்லா இருக்கு. சிக்கன் தூக்கிட்டு வாங்க.
0: அவர் சொல்ற மாதிரி செய்யுங்க. யோசிச்சுட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல.
3: மெல்ல மெல்ல மெதுவா
2: மெதுவா
1: பாத்து பாத்து
2: மெல்ல மெல்ல மெல்ல.
1: யாராச்சும் ஒருத்தர் வந்தா போதும், மத்தவங்க எல்லாம் இறங்குங்க. நீ அம்மா நீ இங்கே இரு. ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப தூரம் போகணும், அங்கிருந்து வந்து போட்டு போன கஷ்டமா இருக்கு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பயப்பட.
0: பாத்துங்க சார். எனக்கு என்னமோ பயமா இருக்குமாங்க. 10 நாள் ஆச்சு, இனிமே எங்க அண்ணனை பார்க்காம என்னால இருக்க முடியாது.
4: 50 மைல் தூரத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு எப்படி தனியா போவேன்?
0: நீயும் கூட வா.
4: அது சரி, அந்த இன்ஜினியர் ஐயா தான் நான் சொல்ற வரைக்கும் யாரும் அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை மீறி எப்படி போக முடியும்?
0: என் கவலை அவருக்கு என்ன தெரியும், நான் போகத்தான் போறேன்.
4: இத பார்வள்ளி, உங்க அண்ணன் நடந்துகிட்டதை எல்லாம் மறந்துட்டு தினம் ஆஸ்பத்திரிக்கு போய் அதை கவனிச்சிட்டு இருக்காரே அந்த நல்ல மனுஷன், அவர் மேல நம்பிக்கை இல்லாம நம்ம அங்க போலாமா? அவர் எல்லாம் காரணமாத்தான் சொல்லிருப்பாரு. தைரியமா இரு.
0: எங்க அண்ணன் தனியா எப்படி எல்லாம் கஷ்டப்படுதோ, இன்னைக்கு ஒரு நாள் தான் பொறுப்பேன். நாளைக்கு இன்ஜினியர் வேண்டாம் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எதுனாலும் போய் பாத்துட்டு வந்துடுவேன்.

0: என்னடாச்சு? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல.
1: உன்னை பார்க்க பார்க்க எங்க வயிறு எல்லாம் எரியுதுன்னு.
2: அண்ணே தைரியமா, என்னைக்கு உன்னை சுத்தி நாங்க இருக்கோம், நீ எதுக்கும் கவலைப்படாத.
3: நாங்க காப்பாத்துறேன், தைரியம் இருக்க வேண்டாம். சாகுற வரைக்கும் உங்களெல்லாம் உட்கார வச்சு நான் சோல் போட வேண்டாம். கை போற என்னடா, என்ன சட்டா போயிட்ட?
0: ஒப்பாரு இருக்கிறாரு, ஒப்பாரு.
4: இந்த காளி தம்பி இப்படி திரும்பி வரும்னு யார் நினைச்சா? இனிமே இதெல்லாம் பேச என்ன லாபம்? சாப்பிடுறேன், சாப்பிட்டு தொலையண்டி. நீ வேற
2: பாத்தியாமங்க அண்ணன் நிலைமைய, இதுக்கெல்லாம் ஆதி மூலம் நீதான்.
4: ஆம்பளைங்க பண்ற தப்பெல்லாம் விட்டுடுவ, பெருசா பொம்பளை குத்த சொல்ல வந்துட்ட. சரிதான், வேலையை பாத்துட்டு போயா.
5: அட, என்ன வயிற்றுல கொட்டிக்கிட்டு வாண்ண போகலாம்.
4: என்ன சொன்னாங்கன்னு கேட்டுக்கிட்டியா? எனக்குன்னு வந்து பிறந்தியே,

0: வரேன்.
1: இருங்க சார், காப்பி கொண்டு வரேன்.
0: வெளி
2: உடம்புக்கு எப்படி இருக்கு?
3: இருக்க.
2: அப்புறம் நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேன், இருந்தாலும் சொல்ல வேண்டியது கடமை. காளி, நான் உனக்காக மேல் அதிகாரம் கிட்ட எவ்வளவோ வாதாடி பார்த்தேன், மேக்சிமம் ட்ரை பண்ண, அவங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அதாவது இந்த நிலைமையில இனிமே நீ வேலை பார்க்க வழி இல்லை. I'm sorry.
3: ஆக என் மேல உங்களுக்கு இருந்த ஆத்திரத்தை சேர்த்து வச்சு பழி வாங்கிட்டீங்க. இல்ல
2: சேச்சே, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லைனா நான் சொல்றத நம்பு.
3: பரவாயில்ல சார், உங்க இடத்துல நான் இருந்தாலும் இப்படிதான் வந்துக்குவேன். கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே.
2: காளி,
3: பரவாயில்ல சார. என்னாச்சு சார்? ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனா கூட காளி எங்க பொழிச்சுக்குவான் சார். கெட்ட பைய சார் அவ.
1: உன்னை விட்டு வேலை தானே போச்சு, நான் ஒன்னும் போயிடலையே.
3: என்ன
1: விட அதுக்குதான் உன் மேல கரிசனம் ஜாஸ்தி.
3: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ கையில்லாதவன் சொல்லி கொஞ்சம் இறக்கம் காட்டுறான், அவ்வளவுதான்.
1: அது சரி, அந்த இறக்கம் எல்லா பொண்ணுக்கும் வந்துடுமா? நான் வருஷம் பூரா வீட்டுல இல்லன்னு வச்சுக்க, மங்கா உன்னை நல்லா பாத்துக்கும். மங்க எப்பவுமே நம்ம வீட்டோட இருக்கணும், அதான் ஆசை.
4: வலு, பரவாயில்லடா, நீ கூட பொடி வச்சு பேச கத்துக்கிட்ட. அப்புறம்
1: பொடியும் இல்ல கிடியும் இல்ல, நீ மங்காவை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான்.
4: அது சரி, உடக்கிறதுக்கு வழிய காணும், இருக்கிறது ஒத்த கை. இந்த லட்சணத்துல எனக்கு கல்யாணம் ரொம்ப முக்கியம்.
1: ஏன் கத்துற? உன் நிலைமைய மனசுல வச்சுதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். உனக்கு கையில்லன்ற குறைய அந்த மங்காவால தான் போக முடியும். தங்கச்சி இருக்கிறப்ப எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு நினைக்காத. பேசுறவங்க பேசிட்டு போறாங்க, உன் நிலைமையில மத்தவங்க இருந்தா தெரியும்.
4: அப்போ ஊருக்காரங்க எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கணும்ங்கற?
1: யாரும் சிரிக்க மாட்டாங்க. மங்கவும் பக்கத்துல இருக்கட்டும், யாருக்காச்சும் சிரிக்க தைரியம் வருமா?
3: அவங்கள பத்தி அவன் கவலைப்படுறான். ஒல்லி, நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்ப நான் கல்யாணம்
1: பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேல நீ ஒன்னும் பேசாத, பாக்கியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மங்கா, சின்ன வயசுல இருந்தே நானும் எங்க அண்ணனும் அனாதைங்களா வளர்ந்துட்டோம்.
5: அதுக்கு என்ன? இப்போ
1: எங்க அண்ணன் தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாம். இன்னைக்கு அண்ணன் நிலைமை உனக்கு தெரியும். இந்த நேரத்துல எனக்கு ஒரு அண்ணி இருந்தா அண்ணனுக்கு என்னை விட ரொம்ப உதவியா இருக்கும், எனக்கும் ஒரு அம்மா கிடைச்ச மாதிரி இருக்கும். எங்க அண்ணன் முரடுதான், ஆனா அதுக்கு நல்ல மனசு, குழந்த மாதிரி. இன்னைக்கு அதுக்கு கை இல்ல, வேலையும் இல்ல. மங்கா, அதுக்காக நீ எங்க அண்ணனை கட்டிக்க மாட்டேன்னு.

0: வழி காளிக்கு எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கு சார், உள்ள வாங்க.
0: பரவாயில்ல, இன்னைக்கு நீங்க எல்லாரும் வேதனைப்படுறது எனக்கு தெரியும், ஆனா அதுக்கு நான் காரணம் இல்ல.
1: அப்படி யாரும் நினைக்கலையே சார்.
0: காளி அந்த மாதிரி நினைக்கிறது எனக்கு தெரியும்.
1: அப்படி ஒண்ணும்
0: நீயும் அப்படி நினைக்க வேண்டாம்.

0: சார்,
1: என்ன வள்ளி?
0: கோவில்ல அண்ணன் உங்ககிட்ட முகம் கொடுத்தே பேசல, மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு கூப்பிட்டா நீங்க வருவீங்களோ இல்லையோ? அதான்

0: அவரை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துடலான்னு ஓடியாந்தேன். என்னமோ தோணுச்சு, கொண்டாந்துட்டேன். எங்க வீட்டு சாப்பாடெல்லாம் நீங்க
1: என்ன இப்படி கேட்ட? முதல்ல இலை போட்டு பரிமாற சொல்ற. என்ன பாக்குற? எடுத்து வை, சாப்பிடுறேன்.
0: ரொம்ப சந்தோஷம் சார்.
1: சரி, உங்க அண்ணா கல்யாணத்துக்கு சாப்பாடு போட்டேன், உன் கல்யாண சாப்பாடு எப்போ கிடைக்கும்?
0: அதுக்கெல்லாம் ரொம்ப காலம் ஆகும் சார். இப்பதானே சார் ஒரு கல்யாணம் நடந்திருக்கு, அதுவும் எங்க குடும்பம் இருக்கிற நிலைமையில உடனே இன்னொரு கல்யாணம் நடக்கிற காரியமா சார்?
2: பால கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டியாமா? இந்த கல்யாணமே நீ கட்டிக்கிட்ட புண்ணியம் தானேம்மா.
3: நான் வரேன்.
2: எங்க போறா?
3: எனக்கு தூக்கம் வருது.
2: வர வர, இங்கே படுவான்.
3: இல்ல, நான் வீட்டுக்கு போறேன்.
2: வாமா, வந்து படுவான்.
4: நித்த நித்த நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா, நித்த நித்த நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா.
5: பாதி ராத்திரி என்னுடைய சாப்பாட்டு பத்தி பாட்டு, உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்க? இல்ல இப்ப எதுக்கு பாடுன? எதுக்கு பாடுனேன்னு.
6: நான் உள்ள வந்தா நீ தூங்கிட்டு இருந்த, உன்னை எழுப்பதாய
5: பாண்ண. கல்யாண வேலையெல்லாம் நானே தனியாக கழிச்ச பாரு, அது ஒரே அசதி. கொஞ்சம் தூங்கிட்டேன். ஆமா, ஏதோ ஒரு பாட்டு பாடிய பாடு.
6: நீதான் முழிச்சுக்கிட்டிய, அப்புறம் இதுக்கு பாட்டு?
5: அது சரி, இந்த வாழ்க்கைய பாட்டோட ஆரம்பிக்கலாம். நல்ல ஒரு பாட்டு பாடு பாக்கலாம். ஆனா இந்த மீன் குழம்பு சாப்பாடு மத்தி மட்டும் பாடாது. நல்ல பாடு, நல்ல பாட்டை தெரிஞ்ச பாடு.
6: எனக்கு அதை பத்தி தான் தெரியும். கேட்டா கேளு, கேட்டிப்போ.
5: இத பத்தி, இந்த மீன் குழம்பு சாப்பாடு பத்தி தான் தெரியுமா? வேற பாட்டு தெரியாத உனக்கு? வருமா, சரி பாட்டு போல. உன்னை கட்டிக்கிட்டே பாரு, அனுபவிச்சுதான் ஆகணும்.
6: இப்படி எல்லாம் கிண்டல் பண்ண நான் பாட மாட்டேன்.

0: உங்க ஆத்தா உன்ன குளிச்சுட்டு வெளிய வர சொல்லிச்சு.
1: சாயந்தரம் நான் வர வரைக்கும் அண்ணன் தேடாதபடி பாத்துக்க.
2: எனக்கு பயமா இருக்கு வள்ளி, நான் வேணா போறேன், நீ போ வேண்டாம்.
1: நல்லா இருக்கு, எங்க அண்ணன் எது கட்டிக்கிட்ட அத பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கத்தானே, பின் அதை வீட்டுக்கு நீ போறேன்னு எப்படி?
2: வேண்டாம் வள்ளி,
1: இதுல என்ன தப்பு இருக்கு? நான் சொன்ன மாதிரி
3: இத பார், நல்லா தின்னுட்டு சுத்தம் சுத்தம்னு ஊரை சுத்திக்கிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு என்னடா வாழை சுட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கு. இங்க பாருடே என்ன ஐயமி. அம்மா மகாதேவி திரும்பி உட்காந்து ஒழுங்காவி, சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அழகா இருக்கு.
2: யோ மீனை பிடிச்சிக்கொண்டா மத்தியானம் ஆக்கி போடுறேன்.
3: ஆரம்பிச்சுட்டா போ. என்னடா மருந்து இருந்தாலே நினைச்சேன்.
4: எனக்கா கேட்டேன்,
2: உனக்கு தானே உடம்ப பாத்துக்க வேணா.
3: ஆமாம் அம்மா, ஒழுங்க
2: வள்ளி எங்கேயாவது போயிருக்கோம்.
3: எங்கேயாச்சும் என்ன முழிக்கிற,
2: வந்துருவா நீ சாப்பிடியா?
3: வள்ளி எங்கன்னு கேட்டா சொல்ல, உனக்கு தெரியாம எங்க போடுவாங்க
2: வந்து
3: சொல்ல போறியா இல்லையா? என்ன மறைக்கிற
2: சொல்ற?
3: அண்ணு கையால் ஆகிற பையலா போயிட்டான், இனிமே நாம தான் ஒழிச்சு குடும்பத்தை காப்பாத்தணும்னு பெரிய மனுஷி நினைச்சுட்டாங்க போதிருக்கு. என்னமாங்க அந்த நிலைமைக்கு நம்ம குடும்பம் வந்துருச்சா? ஏண்டி எனக்கு தெரியாம அவளை போக விட்டுக்கே, உன்னை வெட்ட வேண்டாம்.
2: நான் வேண்டாம் தான் சொன்னேன், அதான் கேட்கல.
3: பேசுறா, இனிமே நீங்க மண்ணு சுமந்து கல்லு உடைச்சுதான் என்னை காப்பாத்தணும்னு நினைச்சுட்டு போதிருக்கு. என்ன ரெண்டு நாளா நான் வீரர்களை தேடாம வீட்டுல இருந்தேன்ல, புது மாப்பிள்ள பாரு என்ன அடிக்கணும் சிறப்பா. நான் நினைச்சேங்க கூடிய சீக்கிரத்துல ஆபீஸ்ல பணம் செட்டு பண்றாங்க, அதை வச்சு எதாவது பண்ணலாம்னு. நீங்க அவசரப்பட்டீங்க.

0: ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 வயசு பையனா இருக்கும் போது உங்களை கஷ்டப்பட வைக்கல, இப்ப நீங்க என்ன வயசு? கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்ற சக்தி ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. நல்லா சாப்பிட்டு வீட்டோட இருந்தா போதும்.
1: என்னடா எப்படி எப்படியோ இருந்துட்டு கேவலம் கடை வைக்கிறதா அப்படின்னு மட்டுமா நினைக்காதீங்க. என்ன என்ன எடுத்துங்க, இன்னைக்கு பேங்க்ல என் பேர்ல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. என்னையும் என் கடையும் பாக்குறவங்க யாராவது இதை நம்புவாங்களா? புரியுங்க
2: முருகேசா, நான் கூட யாருகிட்டயும் போகாம உன்னை தேடி வந்திருக்கேன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இன்னையில இருந்து நீ குடும்பத்துல வரத்த, என்னை மதிச்சு இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்திருக்க, நான் இதை எப்படி
1: என்னென்ன இது பெரிய விஷயம் மாட்டோம், உங்க வசதி படி செய்யுங்க. ஆனா ஒரு சின்ன விஷயம், போடுற கடையை மட்டும் என் கடைக்கு எழுத்தாப்புல போட்டுறாதீங்க, என் பொழப்பு போயிடும்.
3: என்ன வள்ளி, நீ வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தியாமே?
4: ஆமா, உங்களுக்கு
3: கேள்விப்பட்டேன் வள்ளி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். நான் சொல்ல போறதை கேட்டு பயந்துடாதே, தப்பாவும் நினைக்காது வள்ளி. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் வள்ளி. வள்ளி ஏன் அழற? இப்ப நான் உனக்கு தப்பா சொல்லியே, உனக்கு இஷ்டம்
4: இல்லைன்னா
3: நாளைக்கு உங்க அண்ணன் கிட்ட வந்து பேசுறேன் வரேன்.

0: வாடி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். உன் கால் தரையிலே நிக்க மாட்டேங்குதே, என்ன விஷயம் சொல்லிடீனா? அட, உனதானே கேக்குறேன். என்ன என்னடி ஏவழி? ஏய் சொல்ல, என்ன
1: களி? உன்னத்தா பாக்க வந்திருக்க.
2: என்னங்க, அவரை உள்ள கூப்பிடுங்க.
1: வாங்க
0: வாங்க, உட்காருங்க.
1: களி, நான் இப்ப உன் மேலதிகாரியா இங்க வரல. என் மேல உனக்கு இருக்கிற கோபம், தப்பு அபிப்பிராயம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எங்கிட்ட கொஞ்சம் முன்விட்டு பேசு.
3: என்ன சார், ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து உக்காந்துகிட்டு என்கிட்ட லா பாயிண்ட் பேசுறீங்க?
1: லா பாயிண்ட் நீ எனக்கு வச்சிருக்கிற பேர்ல கேள்விப்பட்டேன், ஆபீஸ்ல சொன்னாங்க.
4: காளி, ஒரு வகையில நானும் அனாதான், எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ சம்மதிச்சா உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். நம்பிக்கையோடு வந்துருக்கு, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாது.
0: அதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம்.
5: இப்படி திடீர்னு வந்து பொண்ணு கேக்குறீங்களே, அது எப்படி? இந்த காதல் கீதம் பாங்களே, அந்த மாதிரி ஏதாவது?
1: அப்படியெல்லாம் ஒண்ணில்ல.
5: அதான என் தங்கச்சிய நான் அப்படி வளர்க்கல.
1: அப்புறம் உன் முடிவு என்ன?
3: பெரிய விஷயம், உடனே சரியா சொல்றதுக்கோ இல்ல முடியாத சொல்றதுக்கோ எனக்கு புரியல. யோசிக்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. ஒண்ணு செய்யுங்க, நாளைக்கு காலையில மூலக்கடையில் வந்து பாருங்க, அங்கேயே முடிவை சொல்றேன்.

0: தூக்கம் வரலையா? எப்படி வரும் பள்ளிக்குட்டி? வீணா அதை இதை நினைச்சே மனச குழப்பிக்காத. நாளைக்கு உங்க அண்ணன் நல்ல முடிவை சொல்லுதா இல்லையா பாரு.
1: அண்ணன் தான், அவர்கிட்ட புடி கொடுத்தே பேசலையே.
0: அது கூட பிறந்த குணம், அதை யாரால மாத்த முடியும்?
1: எனக்கு என்னமோ பயமா இருக்கு.
0: நான் இருக்கிற வரைக்கும் நீ ஏன் பயப்படுற? அது சரி, உனக்கு அவரை மனசார பிடிச்சிருக்கா? கல்யாணம் முடிஞ்சு பத்தி விடு. என்னமோ வள்ளிக்குட்டி, பெரிய இடத்துக்கு போற, எங்களெல்லாம் மறந்துடாதம்மா. ஆனாலும் நான் விட மாட்டேன். தினமும் உன் வீட்டுக்கு வருவேன். நீ வக்கனே எனக்கு ஆக்கி போடணும். ஆமா, அவர் ஊர்ல மீன் கிடைக்கும்ல?
2: நானும் அப்ப பிடிச்சு பாக்குறேன். காளி என்ன ஒரு மாதிரி

0: உட்காந்துருக்க.
1: எனக்கு புரியலடா, நேத்து அண்ணன் வீட்டுக்கு அந்த இன்ஜினியர் வந்துட்டு போனானா, ஏதோ கசமுசா ஆயிருக்கு, விவரம் புரியலடா.
2: என்ன உனக்கு தெரியாம என்னென்ன நடந்திருக்கோம்?
1: அங்க பாரு, அங்க
3: களி.
4: வாங்க சார் வாங்க. அங்க இருக்கு, எப்படி உட்காருங்க. டீ சாப்பிட்டுக்கல?
3: வேணா. அப்புறம்
4: சொல்ற முருகேசா
0: கூப்பிட்டீங்களா?
4: வெத்தலை பாக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டு உடனே கூட பரப்பாடு.
0: எதுக்குண்ணே?
4: என் தங்கச்சியை உனக்கு கட்டி வைக்க போறேன். இன்னைக்கே பிரசம் போட்டுலாம் பரப்பாடு. வாடா, கொடுத்த வச்ச பயல வாடா.
5: இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இவளுக்கு நீ அண்ணன் தானே, அடுத்த வீட்டுக்காரன் இல்லையே. உன் கூட பிறந்தவளுக்கு கட்டி வைக்கிறதுக்கு இந்த தருதலை பயிரான கிடைச்சா உனக்கு யார் மேலேயே இருக்கிற ஆத்திரத்தை தீர்த்துக்கணுங்கிறதுக்காக இந்த பொண்ணை பழி வாங்கணும்னு நினைக்கிறியே? உனக்கு என்ன புத்தி பேதரிச்சா போச்சு? உன்னை மதிச்சு

0: சொல்றேன். முருகேசா
1: கூப்பிட்டீங்களா?
0: வெத்தலை பாக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டு உடனே கூட புறப்படு.
1: எதுக்கண்ணே?
0: என் தங்கச்சியை உனக்கு கட்டி வைக்க போறேன். இன்னைக்கே பிரசம் போட்டு நான் புறப்படு. வாடா, கொடுத்த வச்ச பயல வாடா.
2: இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இவளுக்கு நீ அண்ணன் தானே, அடுத்த வீட்டுக்காரன் இல்லையே. உன் கூட பிறந்தவளுக்கு கட்டி வைக்கிறதுக்கு இந்த தருதல பயிரான கிடைச்சா உனக்கு யார் மேலே இருக்கிற ஆத்திரத்தை தீர்த்துக்கணுங்கிறதுக்காக இந்த பொண்ண பழி வாங்கணும்னு நினைக்கிறியே? உனக்கு என்ன புத்தி பேதரிச்சா போச்சு? உன்னை மதிச்சு வீடேறி வந்து உன் தங்கச்சிய கேட்டாரே அந்த நல்ல மனுஷன், அந்த ஆளையும் ஏமாத்திட்டு இந்த பொண்ணை ஏமாத்திட்டு இந்த உருப்படாத பயில இழுத்துட்டு வந்திருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? அந்த மனுஷனுக்கு உன் தங்கச்சி குடுக்க பிடிக்கலன்னா வேண்டாம் சொல்லிட்டு போய அதை விட்டுட்டு தெருவில் போறவனு கட்டி வைக்கிறதுக்கு நீ யாரு? நீ குடுக்கற பாக்கு வெத்தலையே இந்த ஆள் கை நீட்டி வாங்கிடுவானா? வாங்குற கைய வெட்டி முறிக்கிறானா இல்லையா பாரு. எங்க பாப்போம்?
3: முத்துச்சாமி அம்பலத்துடைய மகளும் என் கூட பிறந்த தங்கச்சியுமான வள்ளிய உனக்கு கட்டி வைக்கிறதுக்கு நான் மனப்பூர்வம் ஆசைப்படுறேன். உனக்கு இவ்வளவு ஆயிப்போச்சா? எனக்கு பிடிச்சவனுக்கு தான் என் தங்கச்சியை கட்டி கொடுப்பேன். எனக்கு பிடிக்காதவன் கோட்டீஸ்வரனா இருந்தாலும் என் செருப்புக்கு சமானம். இதுக்கு நீ குறுக்க வந்து விழுந்த
1: ஆனா இதை நடக்க விட மாட்டேன்.
3: விடமாட்ட, விடமாட்ட.
1: என்ன கொள்ளறது கூட எங்க அண்ணனுக்கு உரிமையா இருக்க? நீங்க வாங்க, நான் விட மாட்டேன். நானே சரி என்று கேப்பேன், நீ என் தடுக்கிற? உங்க அண்ணனுக்கு தெரியாது நல்லது கெட்டது, உனக்கு தெரிஞ்சிருச்சா?
2: ஏண்டி அந்த ஆளுக்கு தானா உனக்குமா பைத்தியம் பிடிச்சு போச்சு?
1: நீ வாங்க, உன் இஷ்டப்படி செய்யல.
0: பொம்பளைங்க அப்படிதான். நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். கொடுத்த வார்த்தை கொடுத்ததான்.
2: அவளுக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வாங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன பேச மாட்டேங்கிறீங்க?
4: உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓடி போறது, திருட்டு கல்யாணம், இதெல்லாம் படிச்சவங்க பண்ற காரியம் இல்ல.
2: ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சும்மா இருந்த பொண்ணு மனசுல ஆசை உண்டாக்குனீங்களே, அது மட்டும் படிச்சவங்க பண்ற காரியமா? உங்களை மாதிரி மனசுல தைரியம் இல்லாதவங்க ஒண்ணு படிக்க கூடாது, இல்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. போதுங்க, பள்ளியோட வாழ்க்கைக்கு ஒரு உதவாக்குற பையன், அவனை போய் வள்ளிக்கு என் புருஷன் நிச்சயம் பண்ணிருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? நீங்கதான். உங்க மேல இருக்கிற வெறுப்புல தானே என் புருஷன் அவசரப்பட்டு முடிவு பண்ணிடுச்சு. கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க, அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. அதையும் இதையும் சொல்லிக்கிட்டு இருக்காம முதல்ல அவளை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழிய பாருங்க.
4: பரிசும் போட்டாச்சு, கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. இதுக்கு மேல வேற விதமா முடிவு எடுக்கிறதுக்கு
2: உங்க படிப்பு இடம் கொடுக்கல. ரொம்ப சந்தோஷம். நாசமா போறவ உங்க பேச்ச நம்பினாள் நான் வரேங்க.
5: யோ முருகேசா, வாடா வெளியே. மாப்பிளையா மாப்பிள்ள, மோரக்கட்டை பாரு மோரக்கட்டை.
0: டா மங்கா,
5: டா வேற சொன்ன கீழ்ச்சி புடுவன் கீழ்ச்சி. உனக்கு என்ன தைரியம் இருந்தா வீடேறி வந்து வெத்தல பாக்க மாத்துவ. நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு பள்ளி வேணுமா? இந்த கல்யாணம் நடந்துடும்.
0: சும்மா இங்க வந்து கூச்சல் போடாத, எல்லாம் உன் புருஷன் சொல்லித்தான் நான் ஒத்துக்கிட்டேன்.
5: என் புருஷன் சொன்னா உன் புத்தி எங்கயா போச்சு? உம்முஞ்ச நீ இல்ல கண்ணாடியில பாத்துருக்கணும். இத பார், இப்ப சொல்றேன், வள்ளிய கட்டிக்கிற நினைப்ப அப்படியே காத்துல விட்டுடணும்.
0: இல்லன்னா என்ன செய்வியா?
5: ஆளுக்கு ஒரு விளக்க மாத்த கையில எடுத்தோம்னா என்ன நடக்கும் தெரியும்ல? நீ மட்டும் கல்யாணம் வந்து தாலிய கையில எடுத்துட்ட, என் கையால தாண்டா உனக்கு சாவு. துப்பு கட்ட பயல, உன் முதல் கல்யாணம் வேற.
2: வள்ளி, நீ எதை நினைச்சும் அழாத, நான் உன்னை அழவிட மாட்டேன். அன்னைக்கு நீ மட்டும் என்ன வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சோறு போடலன்னா இன்னைக்கு நான் எந்த ஊர்லயோ எந்த தெருவுலயோ பிச்சை எடுத்துட்டு வந்திருப்பேன். அந்த நன்றி என் மனசுல இருக்கிற வரைக்கும் இந்த காளி பையன் உன்னை கட்டிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். நீ ஒரு பைத்தியக்காரி, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னாலும்

0: உங்க அண்ணனுக்கு பயந்து சரின்னு சொல்லிட்டேன், இப்ப உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன். அது தப்பு பள்ளி. ஒருவேளை என் முயற்சி எல்லாம் தோத்து போய் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுங்கிற ஒரு நிலைமை வந்தா என் மனசுக்குள்ள ஒரு திட்டம் வச்சிருக்கேன். ஆனா நான் செய்ய நினைக்கிற காரியத்துக்கு நீ உங்க அண்ணனை மீறி என் பின்னால வரணும். சொல்லு பள்ளி, அந்த தைரியம் உனக்கு இருக்கா?
1: நீ என்ன கவலைப்படுற? பணத்தை இப்ப குடுக்கற வாங்கிக்கோ, வேலையை படப்படம் ஆரம்பிச்சிடு.
2: சாப்பாடு ஒரு 50 பேருக்கு காண்ற மாதிரி வச்சிடலாமா?
1: 50 பேர் பத்து மாட்டா,
2: பத்தாரு என்ன? 75 போடுங்க. 50 பேருக்கு உள்ள வச்சா போகாது. அந்த டிபார்ட்மெண்ட் என்கிட்ட விடுங்க, நான் 100 பேருக்கு ஒப்பேத்துறேன்.
1: சேச்சே, இதுல எல்லாம் கஞ்சதரம் பண்ணக்கூடாது. சரிப்பா, இந்த சமய விஷயத்த நீங்க வச்சுக்கோங்க. நான் வைத்திய கூட போயிட்டு துணிமணி கொண்டு
2: வந்துடுறேன்.
1: மங்கா வரியா? போங்கடி, எந்த கழுதியும் வர வேண்டாம், நானே கவனிச்சுக்கிறேன். ஏய், என்னடா நீ ஒத்தக்கைய வச்சுக்கிட்டு கல்யாண வேலையில நானே பாத்துட்டு இருக்கேன். நீ கூட மாட வந்து ஒத்தாசப்படக்கூடாதா? அதுக்குள்ள மாப்பிள்ள முறுக்கு வந்து வச்சா அவனுக்கு.
2: அரே, என்ன சும்மா கத்துறீங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? ஏதோ போனா போகுதுன்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா ரொம்ப மிரட்டுறீங்களே. வேணாங்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்னு?
1: போனா போகுதுன்னா
2: பின்ன என்னவா? உன் தங்கச்சி அந்த இன்ஜினியர் பயிரோட சுத்தி என்னவோ ஆயிட்டானே, இப்ப ஏன் தலையில கட்ட பாரு?
3: எங்கயே வெட்டி தெருவில் எரிஞ்சிட்டு போயிருப்பேன். என் தங்கச்சிய ஒண்ணு கழிச்சு கட்டுறதுக்காக உனக்கு கட்டி வைக்கடா? நீ யோக்கிய நம்பித்தான் உனக்கு பரிசு போட்டேன். கல்யாணம் முடியட்டும், என் தங்கச்சிய விட்டு உன்னை வெட்டு மாத்தால் அடிக்க சொல்றேன். மரியாதையா வந்து தாலி கட்டு. இல்ல, நீ எங்கே போனாலும் உன்னை தேடி பிடிச்சு தீர்த்து கட்டிட வைப்பாட வர.
0: பள்ளி, காலையில இந்த கல்யாணம் நடக்கதான் போகுது. இனிமே யோசிச்சுட்டு இருக்காத. நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரும் எனக்கு சம்மதிச்சுட்டாங்க. இனிமே உன் சம்மதம் தான் எனக்கு தேவை. என்ன சொல்ற? நீ இப்ப மாட்டேன்னுடா இந்த கல்யாணத்தை நிறுத்த. எனக்கு வேற வழி தெரியும். நாளை காலையில நான் செத்து கிடந்தா உங்க அண்ணன் இந்த கல்யாணத்தை நடத்த முடியாதுல்ல. இதா என் முடிவு, அப்புறம் உன் இஷ்டம்.
1: உனக்கும் புடவை கொண்டு வந்திருக்க,
0: நீயே வச்சுக்கையா. நாளைக்கு காலையில என்னை குளிப்பாட்டி தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி கட்டி பாத்துக்க.
1: வேலையில அவ்வளவுதான் நடக்குதா?
4: எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு.
1: எல்லாம் சாப்பிட்டீங்களா? காலையில் மாப்பிளைய கூட்டிட்டு வருது.
4: நான் தான் போறேன்.
1: சரி, நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? வாய் துறை சொல்லண்டா.
4: ஆமண்ணே.
1: ஏய், என்ன ஆச்சு உங்களுக்கு? உள்ளவரை ஒத்து உம்மன் உட்காந்துருக்கா? ஏதாவது இருந்தா வாய் துறை சொல்லுங்கடா. பழைய காலியா இருந்திருந்தா உங்க தயவை எதிர்பார்த்துக்க மாட்டேண்டா. நிலைமை கொஞ்சம் உதவி பண்ணுங்கப்பா, உதவி பண்ணுங்க.
4: என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு நீ போய் தூங்குவேன்னு.

0: என்ன நீங்க போல?
1: எங்கடா
0: உங்க தங்கச்சி கல்யாணம்?
1: என்னடா சொல்ற?
0: என்ன என்ன மிரட்டுறீங்க? எங்க மிரட்டணுமோ அங்க போய் மிரட்டுங்க. இந்நேரம் உங்க தங்கச்சிக்கும் அந்த இன்ஜினியர் பயலுக்கும் கோவில்ல கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கும். எல்லா பயலும் அங்கதான் போயிருக்கானு. என்ன பாக்குற? இனிமேலும் உனக்கு பயந்துகிட்டு வள்ளியோட வாழ்க்கையை பாழாக்க நாங்க தயாரா இல்ல. நல்ல மனசு இருந்தா நீயும் குடும்பம் திருந்து கல்யாணத்தை நடத்தி வை, இல்லைன்னா வழிய விடு.
2: நாங்க எல்லாரும் வள்ளி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இனிமே இந்த கல்யாணத்தை உன்னால தடுத்துட முடியாது. நான் திரும்பி வந்தா என்ன விட்டு சேர்க்க மாட்டேன். அவ்வளவுதானே? பரவாயில்ல, வள்ளி சந்தோஷமா இருந்தா போதும். நான் வாழ வெட்டியா இருந்துட்டு போறேன்.
0: தீர்மானமா சொல்றேன், இனி இனி பிடிவாதமா இருந்த நாங்க யாருமே உன் மூஞ்சியில முடிக்க மாட்டோம்.
1: வள்ளி அவங்க யாரும் என்ன மதிக்கல.

0: எல்லாரும் இதை தாண்டி போறாங்க. ஏன் அந்த நாயங்கள் நான் என் கூட பிறந்ததுங்க இல்லை, அதை பத்தி நான் கவலைப்படவும் இல்லை. ஆனா நீ என் கூட பிறந்தவ, நீயும் என்ன விட்டுட்டு போறியா? அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு எனக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணத்தை நீ படிக்க போறியா? கை இல்லாத அண்ணனால இனிமே என்ன லாபம் நினைச்சிட்டியா? வள்ளி, நான் இதுவரைக்கும் என் கை போனதா நினைச்சதே இல்லை. நீ என் கூட இருந்தது நான், ஆனா இப்போ என் கை மட்டும் இல்லம்மா, என் உயிரே என்னை விட்டு போற மாதிரி இருக்கு.
1: பாவள்ளி,
0: பள்ளி அவங்கதான் என்ன அனாதி ஆக்கிட்டு போறாங்கன்னா நீயுமா?

இப்ப என்னங்க நான் செய்ய போறீங்க? புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல என் தங்கச்சி யாருன்னு? உலகத்திலே வேற யாரும் வேண்டாம். என் அண்ணன் ஒருத்தம் போடுற கமிஷா இல்ல. உங்க மூஞ்சியில எங்கடா வச்சுக்க போறீங்க? திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணாடா இது? வள்ளிடா என் தங்கச்சி. இன்ஜினியர் சார், என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்? நான் படிக்காத வந்தா மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச எனக்கு தெரியாது. எனக்கு உங்களை பிடிக்கல சார், என் தங்கச்சிக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஆனா உங்க எல்லாரையும் விட நான் தான் அவளுக்கு முக்கியம்னு இப்ப காமிச்சிட்டாளே, அந்த பெருமையும் சந்தோஷமும் போதும் சார். சாகிற வரைக்கும் எனக்கு அந்த கர்வத்தலையும் திமிர்லையும் நான் இப்ப ஒரு காரியம் பண்ண போறேன். முத்துச்சாமி அம்பலத்தோட மகளும் என்னோட ஒரே தங்கச்சியுமான வள்ளிய உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன்.

0: நேயர்கள் இதுவரை
1: செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல்
0: ஆனந்தி பிலிம்ஸின் முள்ளும் மலரும் திரைப்பட ஒலிச்சித்திரம் கேட்டீர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் ரஜினிகாந்த், சரத்பாபு, ஜெயலட்சுமி, ஷோபா ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா, திரைக்கதை வசனம் இயக்கம் மகேந்திரன், வானொலி தொகுப்பு ஆர் ராஜராஜேஸ்வரி, வானொலி வடிவம் ஜே ஜெயா, படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூரல்
3: போட்டா ஒரு மழை துளி என்னை
2: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தூள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். 2:01 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த அரை மணி நேரத்துக்கு நாம கேட்க போற நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ். மத்தியானம் ஆயிடுச்சு, ஒரு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக தூங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. அந்த ஃபீல் வரும்பொழுது லைட்டாக நீங்கள் கொஞ்சம் மறுபடி பாட்டெலாம் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், செம்மையாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அப்படிப்பட்ட பாடல்கள் தான் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. வண்ண வண்ண பூக்கள் படத்தில் தான் முதல் பாடல் கேட்க போகிறோம். இளையராஜா அண்ட் எஸ் ஜானகி பாடின பாட்டு. இளையராஜாவுடைய இசையில் அவருடைய வரிகள்லேயே வந்துகிட்டு இருக்கு. கண்ணம்மா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். ஸ்டேடியம் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதூரம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: Rainbow FM,
3: விளம்பர இடைவெளிக்கு முன்னாடி நம்ம கேட்ட பாட்டு வசந்த மலர்கள் படத்தில் கேட்டோம், இளம் தென்றலோ அப்படிங்கிற பாட்டு. அடுத்ததா செந்தமிழ் பாட்டு படத்திலிருந்து தான் ரெயின்போ மெலடிஸில் பாடல் கேட்க போறீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், கே ஆர் அனுராதா பாண்ட பாட்டு, வாலி வரிகளில் இளையராஜா அண்ட் எம் எஸ் விஸ்வநாதன் ரெண்டு பேரும் சேர்ந்து இசையமைச்ச ஒரு திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

தங்க மனசுக்காரன் படத்திலிருந்து பாட்டு கேட்டு முடிச்சோம். மின்மினி அண்ட் சாயிரேகா பாண்ட பாட்டு பிரைசுடன் வரிகளில் இளையராஜா இசையில் கேட்டு முடிக்கும்பொழுது 2:20 ஆயிட்டுருக்கு. நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ரெயின்போ மெலடிஸ் கேட்டிருக்கீங்க, ரெயின்போ FM 101.4. நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் சூரியன் படத்திலிருந்து தான் கேட்க போகிறோம். சூரியன் படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், ஜானகி பாண்ட பாட்டு, வாலியுடைய வரிகளில் தேவா மியூசிக்கில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டே டியூன்.

அற்புதமான ஒரு வளைகாப்பு பாடல். 2:25 ஆயிட்டுக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் கேட்டிருக்கோம். ரெயின்போ மெலடிஸுடைய நிறைவு பாடலாக உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது. வாலியுடைய வரிகள் தான் அடுத்த பாடல். இளையராஜாவுடைய செயலை எஸ்பி பாலசுப்ரமணியம் பாண்ட பாட்டு திருமதி பழனிசாமி படத்துக்காக. ஸ்டே டியூன் தி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே

0: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ரெயின்போ மெலடிஸ். நேரம் 2:30 நெருங்கிக்கிட்டு இருக்கு. 2:30 இனி

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாடு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் நெறிமுறைகளுக்கு எதிராக சில நாடுகள் தன்னிச்சையாக வரிவிதிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து பிரிக்ஸ் அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மின்னணு வர்த்தகம் தொடர்பான நெறிமுறைகளில் நுகர்வோர் நலனை பாதுகாக்கும் வகையிலும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் வகையிலும் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 80 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு

கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா மதுரையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 90. அன்னாரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தேமுதிக கோரியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா தற்போது மலேசியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம், உமேஷ் விக்ரம் குமார், பிரமோத் பகத், அபிஜித் சகுஜா ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மங்கள இசை போட்டு மங்களகரமா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை 3 மணி 3 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம், எந்த டாக்டர் நம்ம கூட ஜாயின் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா நேரத்துலையுமே நமக்கு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணுங்க. ஃபஸ்ட் எய்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் டாக்டர் பசித் அகமத் நம்ம கூட ஜாயின் பண்ணுறார். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் சார்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். ஸோ நாளைக்கு வந்து வேர்ல்டு ஃபஸ்ட் எய்ட் டே, சர்வதேச முதல் உதவி தினம். அதை முன்னிட்டு நம்ம வந்து இன்றைக்கி இது சம்மந்தமாக நிறைய விஷயங்களை பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ முதல் கேள்வி, முதல்ல ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னா என்ன?
2: ஃபஸ்ட் எய்ட்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆபத்து நேரும் போது உடனடியாக ஹெல்ப்பை கூப்பிட்டுட்டு நம்மளால் முடிஞ்ச உதவி முதலுதவி சொல்லப்படுறது. என்ன எது எப்படின்னு யோசித்து பண்ண வேண்டியது தான் முதலுதவி.
1: ஓகே,
2: முதலுதவியோட முக்கியமான இது மேல்கொண்டு மோசமாகாமல் பார்த்துக்கிறது தான் அந்த முதலுதவிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
1: ஓகே,
2: அதனால் முதலுதவி எந்த இதுலேயுமே உயிர் காப்பாற்றக்கூடிய மேல்கொண்டு சிதைவு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் எய்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
1: ஓகே டாக்டர், இப்போது நமக்கு வந்து முதலுதவி அப்படிங்கிறது நிறைய இடங்களில் தேவைப்படும். ரோட்டில் ஒரு விபத்து நடந்துச்சுன்னா இருக்கும், வீட்டுக்குள்ளே சின்ன சின்னதாக தீ காயங்கள் ஏற்பட்டதில் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது டக்குன்னு ஒரு தீக்காயம் படுது அப்படின்னு வச்சிங்களேன், அது வந்து தீக்காயத்தில் நிறைய வகைகள் இருக்குது.
2: ஆமாம்,
1: ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டவ்வில் அடுப்பில் வந்து தீக்காயம் படுறது வேறு, அயன் பாக்ஸ் மாதிரியான இதை வந்து பயன்படுத்தும் பொழுது நமக்கு தீக்காயம் படுறது அப்படிங்கிறது வேறு. அந்த ஃபயரை, அதாவது அடுப்பில் இருக்க ஃபயரை வந்து கேஸ் அடுப்பாக இருந்தால் என்ன, விறகு அடுப்பாக இருந்தால் என்ன, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள்.
2: ஓகே, தீக்காயம்னா நம்ம யூஸ்வலாக என்ன வீடுகளெல்லாம் பண்ணுவோன்னா, முதல்ல தீயிலிருந்து அப்புறப்படுத்தணும் ஆளுங்களை, எவ்வளோ பெரிய தீக்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல.
1: ஓகே,
2: முதல்ல அவங்கள வந்து சேஃபான ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும், பெருசாக இருக்கட்டும் சின்னதாக இருக்கட்டும், அந்த சோர்ஸ் ஆஃப் ஹீட் எதிலிருந்து வருதோ அதிலிருந்து முதல்ல விலகி இருக்கணும், நம்பர் ஒன். நம்பர் டூ, தண்ணி இருக்கிற பட்சத்தில் தண்ணியில் தீக்காயப்பட்ட இடத்த தண்ணி அந்த இடத்துல நிறையா செலுத்துறது, தண்ணியை ஊற்றுறது, தண்ணிக்குள்ளே சோக் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மேல்கொண்டு டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணும்.

0: பெஸ்ட்டு ஃபஸ்ட் எய்டு தண்ணி இருக்கிற பட்சத்தில் தண்ணியை வந்து பயன்படுத்தி அந்த தீ காயத்து மேலே அப்ளை பண்ணுறது தான் முதல் விஷயமே.
1: ஓகே, இன்றைக்கி கேஸில் நிறைய இடத்துல பார்த்தோம்னா திடீர்னு மயக்கம் போட்டுடுறாங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, மாரடைப்பு ஏற்படுது, அந்த மாதிரியான உயிரிழப்புகளை வந்து நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போது யாருக்காவது வந்து ஒருத்தருக்கு ஒரு நெஞ்சு வலி அப்படின்னா, இல்லை வந்து லேசாக வயிறு வலிக்குது மேலே இருந்தது அந்த மாதிரியான சினாரியோ கூட இருந்திருக்கு. அப்போ வந்து இந்த இது ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறது நமக்கு கஷ்டம், ஓகேங்களா? பட் ஏதோ ஒரு சிம்டம்ஸ் தெரியுது, அவங்க வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்காங்க, இல்லை மயக்கம் போடுற மாதிரி இருக்காங்க, இல்லைனா வந்து வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த நேரத்தில் பொதுவாக செய்ய வேண்டிய முதல் உதவி என்ன சார்?
0: ஓகே, இப்போ இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல போய் பார்க்கணும் சார்.
1: ஓகே,
0: ஸோ அங்கே எமர்ஜென்சின்னு இருக்கும்.
1: ஃபஸ்ட் எய்டுன்னு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டைரெக்டாகவே ஹாஸ்பிட்டலில் போகிறது பெட்டருங்கிறீங்க.
0: ஆமாம், எப்பயுமே ஒரு ஹெல்ப்பை கூப்பிடுறதே நல்ல ஃபஸ்ட் எய்டு தான்.
1: ஓகே,
0: ஒன்று ரொம்ப அவருக்கு முடியாத பட்சத்தில் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்கிறது பெட்டர். வீடு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கிற பட்சத்தில் நம்மளே நம்மளோட வெஹிக்கிளில் போக முடியும், ஒரு வண்டியோ அந்த மாதிரியான வசதிகள் இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒரு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்க்குறதே அவங்க பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லையானு. எனக்கு தெரிஞ்ச எளிய வழி, இப்போ அன்கான்ஷியஸாக ஆகுறாங்க அப்படின்னா முதல் உதவி பண்ணி ஆகணும், வீடாக இருக்கட்டும் எங்கேயா வேணாலும் இருக்கட்டும். ஸோ சீன் சேஃப்டின்னு பார்ப்பாங்க முதல்ல,
1: ஓகே
0: எந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்துட்டு அன்கான்ஷியஸ் ஆகிறவங்களுக்கு முதல்ல வந்து தட்டி எழுப்பணும். தட்டி அவங்க எந்திரிக்கலை, சுயநினைவு இல்லாமல் இருக்காங்கன்னா அடுத்து கழுத்துக்கிட்ட பல்ஸ் பார்ப்போம், நாடி நாடி பல்ஸ் பார்க்கும்போது அந்த பல்ஸ் இருக்கிற பட்சத்தில் ஒன்று, பல்ஸ் இல்லைன்னா நம்ம சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும். சிபிஆருங்கிறது கார்டியோ பல்மனரி ரெசுசிட்டேஷன். கார்டியோ பல்மனரி ரெசுசிட்டேஷனில் செஸ்ட் கம்ப்ரெஷன் சொல்லுவாங்க, நம்ம நெஞ்சுக்கு நடுவில் இரண்டு கைகள்னாலையும் வச்சு கம்ப்ரெஷன் கொடுக்கறது, அழுத்தம் கொடுக்கறது தான். ஸோ அதை ரிப்பீட்டடாக கொடுக்கணும், ஹெல்த் கேரில் இருக்கிறவங்களுக்கு இது பண்ண தெரியும்.
1: ஓகே, கண்டினியூ பண்ணலாம் டாக்டர், ஒரு நேயர் லைனில் இருக்கார், பேசிடலாம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடி பேசுகிறேன்.
1: உங்கள் கேள்வியை கேளுங்க சந்திரசேகர்.
2: கண்டிப்பாக டாக்டர், இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா ஒருத்தர் மைண்டி கீழே விழுந்துறாருன்னா அந்த செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி கொடுப்பாங்கல்ல, இந்த சிபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு, அது யார் வேணாலும் பண்ணலாமா? அதனுடைய நன்மைகள் என்ன? அது ஒரு கேள்வியும். ரெண்டாவது, இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் அப்படிங்கறத ஒரு 6 மந்த்ஸ்க்கோ ஒரு இயருக்கோ தவிர்த்துக்கிடணும் பண்ணதுல, இந்த ஸ்டெனோஸ் ஒர்க் அவுட் அதாவது ஜாக் பண்றது அப்புறமா ரன் பண்றது இதெல்லாம் தவிர்த்துக்கிடணும்னு தெரியும். இதையும் தாண்டி வேற என்ன எக்ஸசைசஸ் எல்லாம் அவங்க செய்யாதிருத்தல் நல்லது, இதை பத்தி சொல்றீங்களா டாக்டர்?
0: ஓகே மேம், தேங்க்யூ. செஸ்ட் கம்ப்ரெஷனுங்கிறது எல்லாருமே பண்ணலாமான்னு முதல்ல கேட்டிருந்தாங்க. தெரிஞ்சவங்க பண்ணுறது தான் நல்லது, ஃபஸ்ட் எய்டுக்கு தெரிஞ்சவங்க பண்ணுறது நல்லது. தெரியாதவங்க ஹெல்ப் கூப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா அது வேறு மாதிரி கொடுத்தீங்கன்னா அதோடய விபரீதங்கள் ஆகிறதுக்கு நேரிடலாம்.
1: ஓகே,
0: ஸோ அதனால் அதை கொடுக்க தெரிஞ்சவங்க கொடுக்கறது தான் எப்பயுமே நல்லது.
1: கண்டினியூஸாக நம்ம வந்து அந்த டைம் கேப்பே இல்லாமல் ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லுவாங்க.
0: ஆமாம், ஹெல்ப் வர வரைக்கும் ப்ரெஸ் பண்ணுங்கிறது தான் சொல்லுவோம். பட் அது பண்ணும்போது பண்ணுறவங்களுக்கும் ஸ்ட்ரெயின் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் செட்டப்லலாம் நாங்கள் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதை ஆளுங்க மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு இருப்போம்.
1: ஓகே,
0: ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் வேறு, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் வர வரைக்கும் கொடுக்கறது தான் ஐடியல்.
1: ஓகே டாக்டர், அடுத்த கேள்வி வந்து இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரியான எக்ஸசைஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டார்.
0: கனமான வெயிட் அதிகமாக தூக்கக்கூடிய எக்ஸசைஸை தவிர்க்கிறது நல்லது.
1: ஓகே,
0: பொதுவாக சொல்கிறது. அப்புறம் அவங்களுக்கு உண்டான டாக்டர் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது ஐடியலாக இருக்குங்க.
1: ஓகே டாக்டர், வணக்கம். ரெயின்போ,
3: வணக்கம்
1: சார். உங்கள் பேர் சொல்லுங்கள்.
3: சுரேஷ் சர்மா பேசுறேன் சார்.
1: ஓகே சார், உங்க கேள்வி கேளுங்க சார்.
3: கேளுங்க.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்
3: சார். சார் சமீபத்தில் ஒரு ECG எடுத்தாங்க சார், தில்லி ஹாஸ்பிட்டல்ல.
0: ஓகே.
3: அவங்க வந்து திடீர்னு உங்களுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க.

0: ஓகே, இல்ல ஈசிஜி எடுத்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்றாங்களா? புரியல நீங்க கேக்குறது.
1: ஈசிஜி பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா வந்துதா அப்படின்னு கேட்டாங்க.
0: ஓகே, ஈசிஜி பார்த்ததுக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்ததான்னு கேட்டாங்களா சார்?
1: ஆமா, ஈசிஜி பார்த்தது பிறகு
0: ஓகே,
1: லெஃப்ட் சைடு பவுண்ட் கம்ப்ளீட்டா பிளாக் அப்படின்னு வந்தது.
2: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
1: ஆர்டிகல்ஸ் கூட லெஃப்ட் சைடு பவுண்ட் ஃபுல் பிளாக் அப்படின்னு வந்தது. அதில்
0: சார், நீங்கள் ஒரு ஹார்ட் சர்ஜன் அந்த மாதிரியான டாக்டர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து முதலுதவி சிகிச்சை முறைகள் என்ன இருக்குது
1: சார்? முதலுதவி சிகிச்சை நான் கேட்குறேன்.
0: அப்படியா? சரி சரி.
1: அது வந்து எனக்கு சுத்தமாக தெரியல, நான் எடுக்கிறேன் அந்த இதுவே கிடையாது. அவங்க தெரியல கேட்கும்போது நான் சப்போஸ் அது மாதிரி எதனா ஒரு சாப்பிடும்போது ஒரு வாட்டி லேசாக அடிச்சுது, அதுக்கோசரம் என்ன பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க.
2: சாப்பிடும்போது உங்களுக்கு நெஞ்சு அடைச்சதுங்களா இல்ல உணவு குழாயில அடைப்பு
1: ஏற்பட்டது?
2: நெஞ்சு வலி வந்துச்சு.
0: நெஞ்சு வலி வந்துச்சா சார்?
1: அதெல்லாம் கிடையாது சார், மூச்சு மட்டும் வாங்குது.
2: ஓகே, மூச்சு வாங்குது. நீங்க நல்ல ஒரு இருதய டாக்டரை பார்க்கணும் சார். உங்களோட இருதயத்துல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத எக்கோ ஸ்கேன் மூலியமாலாம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு இருதய டாக்டரை பார்க்குறது நல்லதுங்க சார்.
1: சார் ஒரு 80-100 மாத்திரை கொடுத்தாங்க சார், அதை அதை பார்த்துட்டு தில்லி ஹாஸ்பிட்டலில் இதுவாண்டேன் கவர்மெண்ட்டில்.
0: ம்,
1: அவங்க 80 மாத்திரைக்கு மேலே கொடுத்தாங்க, 5 வேலை 6 வேலை லைனாக போட்டுட்டு தான் இருந்தேன்.
0: உங்கள் வயசு என்ன சார்?
1: வயசு
0: என்ன உங்களுக்கு?
1: 71
0: சார். ஓகே, அதான் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல இருதய மருத்துவரை பார்க்கறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
1: ஆமாம் சார்.
0: நன்றி சார், நன்றி,
1: ரொம்ப நன்றி,
0: நன்றி சார். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். 2986-00-38 மறுபடியும் சொல்கிறேன், 2986-00-38 அப்படி இல்லைன்னா 2952055544 2952055544 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி டாக்டர்கிட்ட முதலுதவி சிகிச்சை சம்மந்தப்பட்ட கேள்விகளை மட்டும் கேளுங்க. இப்போ திடீர்னு வந்து ஒருத்தங்க ஆபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் எய்டு நம்ம என்ன கொடுக்கணும், எப்படியெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணணும், என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதா வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரம்மி படத்துக்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வி பிரசன்னா அண்ட் வந்தனா ஸ்ரீனிவாசன் பண்ண பாட்டு யுகபாரதி வரிகளை டி இமான் மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட்யூன் வித் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சம்பந்தோடு.

0: 3:18 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் கேட்டுருங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து முதல் உதவி சிகிச்சை முறைகள் குறித்து நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கவர் டாக்டர் பசித் அகமது இருக்காரு. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் முதலுதவி சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது, அதை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2986003 8, அப்படி இல்லைன்னா 2952055544 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நம்ம ரெயின்போ எஃப்எம் உடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லையும் நான் இந்த காண்டாக்ட் நம்பரை போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் அழைக்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம், சொல்லுங்க, உங்கள் கேள்வியை கேளுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
1: ராணி, ஆவடியிலேருந்து பேசுகிறேன் சார்.
0: ம், சொல்லுங்க மேடம்.
1: டாக்டர்கிட்ட பேசலாமா?
0: பேசலாம்.
2: வணக்கம்மா, சொல்லுங்க.
1: டாக்டர், இந்த ஹார்ட் அட்டாக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பிரின் டேப்லெட் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க இதுல ஒருத்தங்களுக்கு வந்து திடீர்னு நெஞ்சு வலின்னு சொல்லலை, நெஞ்சுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குனாங்க. சரி, இது இருக்குதோ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்டுன்னு ஆஸ்பிரின் டேப்லெட்டை கொடுத்து, அதாவது நாக்குக்கு அடியில் வைக்கணுமா அல்லது ஸ்வாலோ பண்ணணுமா டாக்டர்? அது
2: ஆஸ்பிரின் மாத்திரை
1: முழுங்கணுமா?
2: நாக்கு கீழே வைக்கிற மாத்திரை, நைட்ரேட்னு ஒரு மாத்திரை இருக்கு,
1: சார்பிட்ரேட்னு
2: ஒரு மாத்திரை, கடுமையான நெஞ்சு வலியில கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க
1: கூட்டிட்டு
0: முழுங்கணும்.
1: ஓ, முழுங்கணும். அப்படி முழுங்கினாலும் ஒண்ணுமே ஆகல, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் அது வேகமா. ஆனா வந்து அவங்க சொல்லிட்டாங்க மேசிவ் ஹார்ட் அட்டாக்கு, காப்பாற்ற முடியாது அப்படின்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் இதுல பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சே டாக்டர், இப்படியே இருக்குமா?
2: ஃபஸ்ட் எய்டுங்கிறது மருந்து மாத்திரைகள் அளவு இதெல்லாமும் ரொம்ப முக்கியமான இதுதாம்மா. ஃபஸ்ட் எய்டு ஆஸ்பிரின் மாத்திரை நீங்கள் டோஸ்

0: கொடுத்தது எல்லாமே அதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். பட் அதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தான் பண்ண முடியும். மேசிவ் ஹார்ட் அட்டாக்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போனீங்களா?
1: இல்லை, நார்மலாக தான் இருந்தாங்க, சும்மா பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் காரில், எங்கள் காரில் கூப்பிட்டு போனோம்.
0: ஓகே, எவ்வளோ நேரம், எவ்வளோ நேரம் கழிச்சு கூப்பிட்டு போனீங்க?
1: உடனே உடனே தான், ஒரு 12:30.
2: உங்கள் லைன் டிஸ்கனெக்ட் ஆகிருச்சு, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள்
0: டாக்டர். அதான் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்குங்கிற பட்சத்தில்
2: இல்லை, அவங்களோட இதில் சினாரியோ எப்படி புரிஞ்சிக்க முடியுதுன்னா, அவங்க நார்மலாக தான் அவர் இருந்திருக்கார், அந்த பேஷண்ட் நார்மலாக இருந்திருக்காரு. இந்த மாதிரி இந்த டேப்லெட் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க, போனதுக்கப்புறம் திடீர்னு இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுவுமே தெரியல, ஆனால் மேசிவ் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு
0: சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நேரிடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்ம பண்ணுற ஃபஸ்ட் எய்டு இம்பார்ட்டன்ட் தான். அட் த சேம் டைம் ஃபஸ்ட் எய்டு வந்து அந்த டிசீஸை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடும்னு கிடையாது. ஃபஸ்ட் எய்டு வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் கண்ட்ரோலை தான் ஓகே பண்ணும். ஸோ அதனால் மேசிவ் ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் சிகிச்சை பண்ணணும். சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போகிறதுக்கு எப்பயுமே வாய்ப்புகள் அதிகம் தான்.
2: ஓகே டாக்டர், அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ரெயின்போ.
3: மதிய வணக்கம் வீரா சார்.
2: வணக்கம் சார்.
3: ராயப்பேட்டை வெங்கட்.
2: சொல்லுங்கள் சார், உங்கள் கேள்வியை கேளுங்க.
3: வணக்கம் டாக்டர் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள்.
3: சார், இப்போ மழை காலம் வரப்போகுது, நம்ம வந்து சென்னையை சுற்றி எல்லா இடத்துலையும் ஏரி இந்த தண்ணியெல்லாம் நிறைய இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது குடிசையை சுற்றி ஒட்டினா மாதிரி காவா அதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அது அந்த விஷ ஜந்துகள்லாம், பாம்பு, தேள், பூச்சி அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கடிச்சதுன்னா எவ்வளோ சீக்கிரம் என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எவ்வளோ நேரத்தில் நம்ம போய் காமிக்கணும். ஏன்னா இப்போ வரப்போகிற 3 months வந்து க்ரூஷியல், எப்படி இருக்கும்னு தெரியாது யாருக்குமே. இது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் கேட்டுக்கிறேன். நன்றி.
2: ஓகே சார், தேங்க்யூ.
0: ஓகே சார், நல்ல நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இப்போ பாம்பு, தேள் இந்த மாதிரி விஷம் இருக்க மிருகங்கள்,
2: பூச்சிகள்
0: இதெல்லாம் கடிச்சதுன்னா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. இதில் வந்து நிறைய டைம் வந்து பாம்பு கடிக்கு நம்ம இந்த டார்னிக்கேன்னு சொல்லுவாங்க, கயிறு கட்டுறது அந்த கடிக்கு மேலே அந்த மாதிரியான.
2: ஆமாம் சார், இப்போ தான் கேட்க வந்தேன், விஷம் இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு மேலே வந்து இறுக்கி ஒரு கயிறை கட்டிட்டுன்னா அந்த நரம்புலேருந்து மேலே போகாது, அதுக்கு கீழே தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் டக்குன்னு. இல்லைன்னா நிறைய படத்தில் பார்த்துருப்போம்ல, கரெக்டாக அந்த இடத்துல வந்து சின்னதாக கீறி விட்டு ரத்தத்தை வெளில எடுத்துட்டு அதுக்கப்புறம் காப்பாற்றிடுவாங்களே ஹீரோயின்லாம், ஹீரோ அந்த மாதிரி.
0: ஆமாம், அதை பண்ணக்கூடாதுங்க. ஃபஸ்ட் எய்டுங்கிறதே அது தாங்க, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிறது தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த கடித்த இடத்த இம்மொபிலைஸ் பண்ணி வச்சுக்கணும். கயிறோ எந்த விதமான கற்ற பொருட்களையும் வச்சு கட்டி அந்த இடத்துல அதிகமான வீக்கத்தையோ இல்லை வேறு மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. அறுத்து அந்த இடத்துல இருக்கிற விஷத்தை எடுக்கிறது இந்த மாதிரியான எந்த இதுவுமே இப்போ நிபந்தனை இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்டி ஸ்னேக் வெனம்னு ஒரு
2: ஓகே
0: மருந்து இருக்கு. அந்த ஆன்டி ஸ்னேக் வெனம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில டெஸ்ட் இருக்கு, ரத்தம் எடுத்து உறையக்கூடிய தன்மை இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க.
2: ஓகே,
0: ரத்தம் எடுத்து அந்த உறையக்கூடிய தன்மை இல்லாத பட்சத்தில் இந்த ஆன்டி ஸ்னேக் வெனம்னு கொடுப்பாங்க. ஒரு சில பாம்பு கடிகள் வந்து நரம்பியல் பாதிப்பு ஏற்படுத்தும், அந்த மாதிரி இவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஆன்டி ஸ்னேக் வெனம் யூஸ் பண்ணுவாங்க, அதை அந்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த விஷஜந்துகளோட கடியில் ஏற்பட்டிருக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுன்னா முதல்ல போயிட்டு மருத்துவமனையில் பார்க்குறது சிறந்த முதல் உதவியாக இருக்கும்.
2: ஓகே, நிறைய டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எது கடிச்சதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இந்த மழைக்காலத்தில் தண்ணியெல்லாம் வரும்போது தேள் கடிச்சதா, பூரான் கடிச்சதா, பாம்பு கடிச்சதா, எதுன்னே கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போவும் வந்து நம்ம டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்து நல்லதுங்கிறீங்க.
0: ஆமாம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது தான் நல்லது, அதுதான் சேஃப்டி. இதில் வந்து சேஃபாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அன்னோன் பைட்டுன்னு சொல்லுவாங்க, என்ன கடிச்சதுன்னு தெரியாது. கடித்த தடயங்கள் வச்சு ஒரு சில டைம் கண்டுபிடிப்போம் இதுவாக இருக்குமான்னு, ஒரு சில டைம் தடயமும் இருக்காது, அது என்ன கடித்தது ஏது கடித்ததுன்னு தெரியாது. ஸோ எது எப்படினாலும் சிறந்த முதலுதவி அந்த இடத்த நல்ல தண்ணியும் சோப்பும் வச்சு கழுவுறது.
2: ஓகே,
0: கழுவிட்டு அந்த பகுதியை முடிஞ்ச வரைக்கும் இம்மொபிலைஸ்னால் ஆடாமசையாமல் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறது.
2: ஓகே,
0: ஸோ இது ரெண்டுமே முதல் உதவியாக இருக்கும், வீட்டில் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். க்ளீனாக க்ளீன் பண்ணுறது,

0: ரெண்டாவது இம்மொபிலைசேஷன், அதுக்கப்புறம் உண்டானது ஹாஸ்பிட்டலில் பார்த்துப்பாங்க.
1: ஓகே, அடுத்தது நம்ம வந்து வெட்டுக்காயம் ஏரியாவுக்கு வர்றோம்.
0: ஓகே
1: ஓகே, இப்போ வெட்டுக்காயத்தில் நிறைய வகைகள் இருக்குது. சின்னதாக வந்து காய்கறி கட் பண்ணும்பொழுது கையில் கட் பண்ணிக்கிறதுலேருந்து, பிளேடு கையில் இருக்கிறது, ஷேவ் பண்ணும்போது வெட்டுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து, அதுக்கப்புறம் பெருசாக ஏதாவது கத்தியால் வெட்டப்படுறது, இல்லைனா கிளாஸு வெட்டுறது, சின்ன சின்ன துருப்பிடிச்ச இரும்பு அந்த மாதிரி இதில் ஏதாவது கிழிச்சிக்கிறது வெட்டுக்காயம் இருக்குல்ல. ஸோ ஓவராலாக இது எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்றா சொல்லுங்களேன், எப்படி நம்ம வந்து முதலுதவி எடுக்கணும்னு.
0: ஓகே, வெட்டுக்காயம் பட்டு ரத்தம் ஒரு இடத்துலேருந்து கசிவு ஏற்படுது அப்படின்னா, முதல்ல அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு, தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு, ரன்னிங் வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த இடத்துல நல்ல கம்ப்ரெஷன் கொடுக்கணும்.
1: ஓகே,
0: அதுக்கு முன்னாடி இப்போ கூர்மையான பொருட்கள்னால கீறி இருக்கு, கிளாஸ் துண்டுகள் அந்த மாதிரியான பொருட்களில் தெரிஞ்சதுன்னா எடுத்துட்டு அந்த இடத்துல கம்ப்ரெஷன் கொடுக்கணும்.
1: ஓகே, ஸோ கம்ப்ரெஷனாக நம்ம அழுத்தினாலே போதும்,
0: அழுத்தினாலே போதும்.
1: ஓகே,
0: அழுத்தினாலே சிறந்த முதல் உதவி. அழுத்தியும் ரத்தம் நிற்காது, க்ளீனான கிளாத்தில் அழுத்துறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: ஓகே,
0: ஏன்னா நிறைய டைம் என்னென்னா ரொம்ப அழுக்கு நிறைஞ்ச ஒரு துணியில் வந்து அந்த அழுத்தம் கொடுக்காமல் இருக்கிறது, மேல்கொண்டு இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாத்துக்கிறது தான்.
1: ஓகே,
0: அதில் முக்கியமானது க்ளீனான கிளாத்தில் நம்ம அழுத்தி பிடிச்சிட்டு போகிறது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது நல்லது.
1: ஓகே,
0: அழுத்தி பிடிச்சி ரத்தம் நிற்கலை அப்படின்னாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும், ரொம்ப ரத்த கசிவு ஏற்பட விடாமல் பார்த்துக்கணும். இதில் வந்து நீங்கள் ஒன்றே ஒன்று கூடுதலாக சேர்த்தது என்னென்னா, அந்த இரும்பில் துருப்பிடிச்ச இரும்பில் ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணணும், அதை நல்லா க்ளீன் பண்ணுங்க, டீப் க்ளீனிங் பண்ணணும். முதல்ல டாக்டரோட முதலுதவி தேவைப்படும் அங்கே.
1: ஓகே,
0: ஸோ டீப் க்ளீனிங் பண்ணிவிட்டு உள்ளே எந்த விதமான பார்ட்டிகல்ஸும் இல்லாமல் பார்க்குறது. ரெண்டாவது அந்த இதில் டிடின்னு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்போம். ஸோ ரோட்டில் கீழே விழுந்துட்டோன்னா பைக்கிலேருந்து விழுகும் போது, ஏன்னா அந்த மண்ணுனாலையும் இந்த துருப்பிடிச்ச துண்டுகள்னாலையும் ஏற்படுற காயங்களுக்கு டிடி இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக கொடுக்கணும்.
1: ஓகே,
0: அது மேண்டேட்ரி.
1: ஓகே டாக்டர், சின்ன குழந்தைங்களுக்கு குறிப்பாக வந்து ஆண் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிப்பு போடும்போது மாட்டிக்கும், அந்த பிரச்சனை நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும்
0: சார்? ஆயில் வச்சு ஜிப்பை வந்து நூணாக்கியமாக எடுக்கணும் சார்.
1: நூணாக்கியமாக எடுக்கணும், அந்த வார்த்தை புதுசாக இருக்குது சார்.
0: நூணாக்கியமாக எடுக்கணும்னா அது போட்ட வழியிலேயே வழி இல்லாமல் எடுக்கிறது தான். ஸோ இந்த பிரச்சனை எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஆயில் லூப்ரிகேஷனுக்கு அந்த ஆயில் போட்டுட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் எப்படி நம்ம சிப்பு போடுறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுக்கணும்.
1: ஓகே,
0: மேல் கொண்டு தள்ளிட்டு எடுக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் இதுலேயே மோஸ்ட்டாக வந்துடும். ஸோ அதனால் மேல்கொண்டு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருக்கான்னு அந்த இடத்த பார்க்கணும்.
1: ஓகே, அடுத்து டாக்டர், இந்த பனிக்காலங்களில் வந்து நிறைய பேருக்கு மூக்கில் ரத்தம் வடிக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும், பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை பொதுவாக வந்து திடீர்னு ஒருத்தருக்கு மூக்கிலேருந்து ரத்தம் வருது அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம்? தலையை வந்து பின்னாடி பொதுவாக சாய்ப்பாங்க, சாய்ச்சா மூக்கிலேருந்து ரத்தம் வர்றது குறையும், கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு இப்போ வந்து ஒரு விரலை கட்டு, ஏதாவது ஒரு விரலை கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு வச்சிங்கன்னா கூட, விரலை வந்து இப்படி கீழாக காமிச்சிக்கிட்டு இருந்தோன்னா ப்ளீடிங் அதிகமாக இருக்கும், இப்படி மேலே திரும்பி ரிவர்ஸில் பிடிச்சோம்னா அந்த ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் ஆகிடும் அப்படிங்கிறது பொதுவாக இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அந்த விஷயத்த இதுலேயும் வந்து அப்ளை பண்ணலாமா?
0: ஆமாம் சார், அப்ளை பண்ணுவோம், நாங்களும் அதை பண்ணுவோம். ஸோ எபிஸ்டாக்சிஸ்ங்கிற கண்டிஷன் தான் அது பேர், மூக்கிலேருந்து.
1: ஓகே,
0: மூக்குத்து வாரத்துலேருந்து ரத்தம் வருது. எபிஸ்டாக்சிஸ் இருக்கும்போது நாங்கள் வந்து பேக்கிங், நேசல் பேக்கிங்னு ஒன்று போடுவோம். அப்போ வந்து பொசிஷனை வந்து மாற்றுவோம். என்னென்னா கிராவிட்டி கீழ் நோக்கி இருக்கும், எந்த நீர் பொருளும் ரத்தமும் ஒரு மாதிரி ஓடக்கூடியது தான், சிந்தக்கூடியது. ஸோ அதனால் அந்த சிந்தக்கூடிய திறனில் இருக்கும்போது கிராவிட்டிக்கு டுவர்ட்ஸ் எல்லாமே கீழ் நோக்கிப்போம். ஸோ கிராவிட்டியை எலிமினேட் பண்ணுறது தான், கிராவிட்டியை எலிமினேட் பண்ணுறது தான் அதோட முக்கியமான கான்செப்ட்.
1: ஓகே,
0: ஸோ கிராவிட்டி டுவர்ட்ஸ் கிராவிட்டி இருந்துச்சுன்னா அதிகமான நீரோட்டம், ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும்.
1: ஓகே, சமீபத்தில் வந்து ஒரு செய்தியை பார்த்தேன், ஒரு சின்ன குழந்தை வந்து இந்த ரங்குட்டான் பழத்தை சாப்பிடும்பொழுது அதில் இருக்கிற அந்த கொட்டை உள்ளே போய் தொண்டையில் அடைச்சி சோக்காகி அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கிற செய்தி, ரொம்ப ஒரு வேதனையாக இருந்துச்சு அதை பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அடிக்கடி நடக்குது, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இவங்க பெரியவங்களுக்கு கூட வந்து தொண்டையில் அடைச்சிக்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப அவங்க ரிஸ்க் ஆகிறது அந்த மாதிரியே பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது உள்ளே போய் அடைச்சிக்கிச்சு, சோக் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன?
0: சோக்கிங் வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி சார். ஸோ சோக்கிங் இருக்கும்போது கண்டிப்பாக முதலுதவி பண்ணி ஆகணும்.

0: இந்த இன்ட்ரா தொராசிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, நெஞ்சுக்கூட்டில் இருக்க ப்ரெஷரை வந்து அதிகப்படுத்திட்டோம்னா சோக்காரிக்கு பொருள் வெளியே வரும். ஸோ அந்த இதை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம மார்பகத்தை சுற்றி நம்ம கைகளை கொண்டு தாக்க அந்த பிரச்சனையில் சஃபர் ஆகிறவங்களுக்கு பின்பக்கமாக இருந்துட்டு அந்த மார்பகத்தை சுற்றி நம்ம இரண்டு கைகள்னால ஒரு ப்ரெஷர் அழுத்தம் கொடுப்போம். அழுத்தம் கொடுக்கும் போது உள்ளே சோக்காயிருக்க பொருள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கனமாக லைக் ரொம்ப உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு வயிற்று பகுதியில் கூட அந்த ப்ரெஷரை அழுத்தி நம்ம கொடுப்போம். பின்பக்கத்துலேருந்து கொடுக்கும்போது சோக்காயிருக்க பொருள் வெளியே வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. சின்ன குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் காசுகள் இந்த விளையாடுற பொருட்களை சோக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப காமனாக வரும். இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, கண்டிப்பாக ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிட்டுட்டு இல்லை பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, முன்பக்கமாக குழந்தைங்களை சாய்ச்சிட்டு பின்னாடி முதுக டேப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தட்டிக்கிட்டே இருப்பாங்க. கை குழந்தைங்களாக இருக்க பட்சத்தில் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாக இருக்குதுன்னா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இந்த மேனுவல்லாம் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவீங்களோ அந்த நேரங்களில் பொறுத்து உங்களுக்கு முதலுதவி கிடைக்கும் சார்.
1: ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2986000038 அப்படி இல்லைனா 2952055544 மறுபடியும் சொல்கிறேன், 2986000038 இன்னொரு நம்பர் 2952055544 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். முதலுதவி சிகிச்சைகள் எப்படியெல்லாம் கொடுக்கணும் எதையெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதா நம்ம டீட்டெயிலாக வந்து டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பேசலாம். அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வந்துகிட்டு இருக்கு, எல்கேஜி படத்திலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். ஷான் ரோல்டன் மியூசிக் போட்டு அவரே பாடின பாட்டு, இல்லை லியான் ஜேம்ஸ் மியூசிக் போட்டு ஷான் ரோல்டன் பாடின பாட்டு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

0: 3:40 நெறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஹலோ டாக்டர், கேட்டுருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. டாக்டர் வெசித் தான் நம்ம கூட இருக்காரு. முதலுதவி சிகிச்சைகள் குறித்து நிறைய விஷயங்களை டாக்டர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2986-00038, அப்படி இல்லைனா 2952-00554, 2986-00038, இன்னொரு நம்பர் 2952-00554. இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஸோ டாக்டர், நெக்ஸ்ட்டு இப்போது நிறைய பேர் வந்து டை அடிக்கிற பழக்கம் இருக்குது. அந்த டைமில் வந்து கண்ணில் அது பட்டுருச்சு அப்படின்னா, அந்த ஹேர் டை வந்து கண்ணில் பட்டுருச்சுன்னா ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும்?
1: ஓகே, இந்த மாதிரி கண்களில் ஏதாவது ஃபாரின் பாடின்னு சொல்லுவோம், இப்போ ஹேர் டை
0: கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்
1: அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் முதல்ல கண்ணை நல்லா வாஷ் பண்ணணும். கண்ணை வாஷ் பண்ணிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த எரிச்சல் எல்லாமே கம்மியாகுதா என்னென்னு பார்க்கணும். கம்மியாகாத பட்சத்தில் ஒரு கண் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்குறது நல்லது.
0: ஓகே,
1: ஸோ யூஸ்வலாக அந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, கண்ணில் கண்ணை கசக்கக்கூடிய தன்மை, நம்மளுக்கு அரிப்பு மாதிரி ஏற்படும். அப்போ அதை இது பண்ணும்போது சிகப்பாக ஆகிறத நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப போட்டு உங்களுக்கு அந்த நமிச்சல் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் ஒரு சில ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணணும்.
0: ஓகே,
1: அது உங்களோட ஐ டாக்டர் சொல்லுவாங்க.
0: ஓகே டாக்டர், இப்போது மேலேருந்து ரொம்ப உயரத்திலேருந்து கீழே விழும்பொழுது மிகப்பெரிய அளவில் அடிபடும் இல்லையா? இல்லை அடியே படலை, ஒரு ஃப்ளாட்டான ஒரு நல்ல சர்ஃபேஸ்லேயே விழுந்தாங்க. தண்ணியில் விழும்போது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ வந்து டக்குன்னு என்ன பண்ணணும்?
1: ஓகே, இப்போ மேலே ஒரு கட்டடம் கட்டுறாங்க, அங்கேருந்து அங்கே வேலை
0: பார்க்குற
1: ஃபாலோ ஆகிற பட்சத்தில் முதல்ல வந்து அவங்களோட சுயநினைவு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சுயநினைவு பார்த்துட்டு சுயநினைவு இழக்கிற பட்சத்தில் நம்ம அந்த சிபிஆர்னு ஒரு விஷயம், கரோட்டட் பல்ஸ் பார்ப்போம், கழுத்தில் இருக்கிற நாடி துடிப்புகள் பார்ப்போம். நாடி துடிப்புகள் இல்லைனா சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணிடணும். நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் எய்டில் இதுதான் நம்பர் ஒன். சுயநினைவு இருக்குது, ஆனால் அவருக்கு வந்து கை கால்களில் அசைவுகள்லாம் எதுவும் இல்லைன்னா எங்கேயாவது தண்டுவடத்தில் அடி ஏதாவது பட்டிருக்காங்கிறது செக் பண்ணும். கை கால் அசைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழே விழுந்ததுக்கப்புறம் கை கால் அசைக்க முடியலன்னா உடனடியாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்.
0: ஓகே, அடுத்தது வந்து இப்போது தண்ணியில் விழும்போது கூட அந்த மாதிரி ஆகும் இல்லையா? ஃப்ளாட்டாக வாட்டர் வந்து அமைதியாக இருக்குது, ரொம்ப உயரத்தில் விழுந்தோன்னா அது ஏதோ ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, அதை மறந்துட்டேன்னா முதுகில் பயங்கரமாக அடிபடும்.
1: ஆமாம்,
0: அந்த டைம்லேயும் இதே மாதிரி சிகிச்சை தான் பண்ணணுமா?
1: முதல்ல தண்ணிக்குள்ளே விழுந்தவங்கள வெளியே வந்துட்டாங்களா, அவங்க ட்ரௌன் ஆகிறாங்களா என்னங்கிறது பார்க்கணும். அமுங்கி மற்றபடியான அவங்களுக்கு மூச்சுத்திணறல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முதல்ல பாதுகாத்துக்கணும். அவங்கள தண்ணியிலேருந்து அப்புறப்படுத்துறது தான் முதல் உதவியாக இருக்கும்.
0: ஓகே,
1: இந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் ஹைட்லேருந்து குதிக்கிறாங்க தண்ணிக்குள்ளே அப்படிங்கிற பட்சத்தில் மேலே வரலைன்னா முதல்ல அவங்கள தண்ணியிலேருந்து வெளியே மீட்டு வெளியே கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எல்லா விதமான முதலுதவியுமே பண்ண முடியும். என்ன பிரச்சனைங்கிறத பார்த்துட்டு அதுக்குண்டான முதலுதவிகளை அவங்களுக்கு கொடுக்கணும்.
0: ஓகே, தண்ணியில் விழுந்து தண்ணி அதிகமாக குடிச்சிட்டாங்க அப்படின்னா?
1: தண்ணி விழுந்து இப்போ அதிகமாக குடிச்சிட்டாங்கன்னா இந்த ட்ரௌனிங்னு சொல்லுவோம். ட்ரௌனிங்கை பொறுத்த வரைக்கும் நிறையா

0: எந்த இடத்துல ட்ரவுன் ஆகிறாங்கங்கிறத பொறுத்து வைத்தியம் மாறும். இதுக்கு முதலுதவின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சுயநினைவு இருக்கா, கழுத்தில் அந்த பல்ஸ் நாடித்துடிப்பு இருக்காங்கிறத பார்த்து சிபிஆர் தான் முதலுதவியாக இருக்கும்.
1: ஓகே,
0: சிபிஆர் கொடுத்துட்டு உடனடியான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் தான் உயிரியை காப்பாற்ற முடிகிற சூழ்நிலை வரலாம்.
1: ஏன்னா
0: நுரையீரலில் இருக்கிற தண்ணி வந்து ரொம்ப அழுத்தம் ஏற்படுத்தும், நுரையீரலில் பல்முறையடிமான்னு சொல்லுவாங்க, ஆஸ்பிரேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ரெண்டுமே தீவிர சிகிச்சையில் பார்க்க வேண்டிய கண்டிஷன்.
1: படத்தில் காமிக்கிற மாதிரி வாயோட வாய் வச்சு தண்ணியை பம்ப் பண்ணி எடுப்பாங்களா, அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது.
0: இல்லை, இந்த மவுத் ப்ரீத்திங்கிறது இருக்குது முதலுதவியில், பட் அது பண்ண தெரிஞ்சவங்க பண்ணுறது நல்லது.
1: ஓகே,
0: ஸோ டைரக்ட் கான்டாக்டாக பண்ணுறதுலலாம் இப்போது நிறையா விதமான கொடுக்குறவங்களுக்கு உண்டான ஆபத்துகள் நிறையா இருக்கிறதுனால அது வந்து ஒரு கை மூலியமாக கை வச்சுட்டு வாயில் காற்றை இழுத்துறக்கூடாது, ஊதணும்.
1: ஓகே,
0: வெளியே இருந்து கொடுக்குறவங்க அவங்க வாயில் காற்றை இழுக்கக்கூடாது, ஊதணும்.
1: ஓகே,
0: இதுதான் இதில் முக்கியமான விஷயம். நிறைய பேர் இப்போ நம்ம பார்க்கும்போது அதை இழுத்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோசமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
1: ஓகே,
0: காற்றை வெளியே இருந்து நம்ம ஊதணும்.
1: அடுத்து நான் சின்ன வயசில் ஒரு இன்சிடெண்ட் பார்த்தேன் சார். இந்த மாதிரி வந்து கிணத்துல விழுந்து அதிகமாக தண்ணியை குடித்த ஒரு சின்ன பையனை ஒரு பெரிய வண்டி சக்கரத்தில் வச்சு வேகமாக சுற்றினாங்க. சுற்றினதுக்கு அப்புறம் அந்த பையன் தண்ணி எல்லாத்தையும் அவுட் பண்ணிட்டான், அவனை காப்பாற்றிட்டாங்க. ஒரு நிமிஷம் இதை நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர் இருக்காரு. வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: வியாச அர்பாடியில இருந்து எம்கேபி நகர்ல இருந்து போஜராஜன் பேசுறேன்.
1: உங்க கேள்வியை கேளுங்க ஐயா.
2: நான் நடந்தாலே பயங்கரமா மூச்சு வாங்குதியா, அதனால எனக்கு ரொம்ப உயிர் போயிடுற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் அப்படி விட்டுருவேன். எல்லாரும் பயப்படுறாங்க ஆஸ்பத்திரிக்கு போ காட்டு அப்படின்னு. நானும் போமா இதுக்கோ விட்டு போறது அப்படின்னு நீங்க சொல்லும் போது அதுக்கு எதனா பண்ணணுமா சார்?
0: சார், கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சார்.
1: உங்க வயசு என்ன சார்?
2: 68 வயசு ஆகுது.
1: 68 வயசு சார்.
0: சார், நடக்கும்போது மூச்சு வாங்குறது வந்து நார்மல் கிடையாது சார். உங்களுக்கு நடக்கும் போதே மூச்சு வாங்குதுன்னா அதுல ஏதோ அப்நார்மாலிட்டி இருக்கு. இருதயமும் நுரையீரல் டாக்டரும் உங்களை பரிசோதனை பண்றது நல்லதுங்க சார். அதனால நீங்க காலதாமதம் படுத்தாதீங்க. கால் வீக்கங்கள் ஏதாவது இருக்கா?
2: இல்லையா, படுத்துனே அந்த கால் நல்லா இருக்குது. உட்கார்ந்த லேசா வீக்கமா ஆகாம இருக்கு.
0: ஓகே சார். யூரின் போறதுல எதுவும் பிரச்சனை இருக்குங்களா?
2: அதெல்லாம் பகல்ல வெயில் அடிச்சா ஒண்ணு வராது.
0: ஓகே,
2: காத்து இல்ல வரும்.
0: சரிங்க சார். சார், இதுக்கு நீங்க மருத்துவர் அணுகி ஆலோசனை பெறுறதுதான் நல்லதுங்க சார்.
2: சரியா? சரி,
1: ஓகே சார், நன்றி சார். சார், திரும்ப அந்த சக்கரத்துக்கு வருவோம் சார். ஒரு 14-15 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. நிறைய தண்ணியை இன்டேக் பண்ணிட்டான், குடிச்சிட்டான் விழுந்ததுக்கு அப்புறம். அப்போ வந்து இந்த கட்டை வண்டி இருக்கும் இல்லையா, அந்த கட்டை வண்டி சக்கரத்தில் வச்சு அந்த கட்டை வண்டி சக்கரத்தை வேகமாக சுற்றும் பொழுது அவன் தண்ணி எல்லாத்தையும் வெளியே துப்பிட்டான், எல்லா தண்ணியும் வெளில வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. நார்மலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை காப்பாற்றிட்டாங்க சார்.
0: நானும் ஒரு சில படங்களில் இது சீனாக பார்த்துருக்கேன் சார். ஆனால் இதோட மருத்துவ ரீதியான பின்னணி எனக்கு தெரியல, அதனால் இதை பற்றி சொல்கிறதுக்கு உண்டான சரியான ஆள் நான் இருக்க மாட்டேன்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு ஏற்பட்டு நிறைய பேர் உயிரிழக்கிற செய்திகள் பார்க்குறோம் இல்லையா. இப்போ வெயிலில் அதிக நேரம் இருக்கிறதுனால அந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுது அப்படிங்கும் போது அந்த டைமில் நம்ம என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணோம்?
0: ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுது, இது யாருக்கு அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப வயசானவங்களுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும், ரொம்ப அதிக வெப்பம் இருக்கக்கூடிய இடங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இது ரொம்ப அதிகமாக நடக்கும் சார். இதிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கணும்னா நம்ம குடிக்கிற தண்ணி அளவு, நம்மளோட யூரினை நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
1: ஓகே,
0: இது நம்மளால் எல்லாருனாலையும் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம். இது வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்டுங்கிற பட்சத்தில் இதுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக ஹைட்ரேஷன் தான், நீர்ச்சத்தை அதிகப்படுத்துறது தான் முக்கியமான குறிக்கோளாக இருக்கும்.
1: ஓகே,
0: என்னென்னா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து முதலுதவியே ஆஸ்பத்திரியில் தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால் மருத்துவமனையில் ஐவி லைன் செக்யூர் பண்ணி அவங்களுக்கு ஹைட்ரேஷன் பண்ணுறது தான் நல்ல வழி.
1: ஓகே,
0: அப்புறம் அவங்களுக்கு இப்போ வீடுகளில் இருக்கிற பட்சத்தில் வெப்பம் தாக்காத மாதிரியான காற்று அதிகமாக உள்ளே வந்து வெளியே போகிறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படும்.
1: வெண்டிலேஷன் இருக்கு.
0: வெண்டிலேஷன்.
1: அடுத்து நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் திருவள்ளிக்கு ஐசியூஸ்ல இருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
1: உங்க கேள்வியை கேளுங்க சார்.
3: பொதுவா வந்து

0: இந்த டை அடிக்கிறது எனக்கு வந்து 59 வயசு ஆகுது சார். இப்ப டை அடிக்கிறது நல்லதா கெட்டதா இல்ல அது மாதிரி கொஞ்சம் வேற குறிப்பிட்ட ஒரு டை ஆச்சா கரெக்டா இருக்குது, மத்த மாதிரி என்ன ஆச்சா ஸ்கின் ப்ராப்ளம் வருது, அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா.
1: டை அடிக்கிறதுனால ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்றாரு சார்.
2: டைங்கிறது ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பொருள் தான் சார், அது எந்த வகையிலையும் நம்மளுக்கு நல்லதாக இருக்காது. ஸோ அதனால் அதிலிருந்து தவிர்த்துக்கிறது தான் நல்லது.

0: அது எந்த வகையிலையும் நம்மளுக்கு நல்லதாக இருக்காது. ஸோ அதனால் அதிலிருந்து தவிர்த்துக்கிறது தான் நல்லது.
1: ஓகே சார், நன்றி. ஸோ டாக்டர், அடுத்து வந்து நம்ம இந்த ஃபிட்ஸ் வர்றதை பற்றி நிறைய தடவை பேசியிருப்பாங்க எல்லாருமே, இருந்தாலும் திரும்பவும் நான் கேட்குறேன், ஃபிட்ஸ் வருது அப்படின்னா இமிடியட்டாக செய்ய வேண்டியது செய்யக்கூடாது?
0: இது வந்து எப்பயுமே முதலுதவி அப்படின்னாக்கா இந்த ஃபிக்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ எனக்கு நீங்கள் முதல்ல சொல்லிடுங்க, ஃபிக்ஸ் வந்தால் என்ன நீங்கள் பண்ணுவீங்க?
1: என்ன நான் பண்ணுவேன் அப்படின்னு என்ன கேட்குறீங்களா?
0: உங்களை
1: இது வரைக்கும் வந்ததில்லை.
0: இல்லை இல்லை, உங்களுக்கு வரல, உங்கள் முன்னாடி யாருக்கோ ஃபிக்ஸ் வருதுன்னா நீங்கள் என்ன என்ன முதலுதவின்னு பண்ணுவீங்க?
1: அதாவது எனக்கு தெரிஞ்சது சாவி கொத்த கொடுக்கணுங்கிறது தான், அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, அதுதான் உண்மை. நான் ஒத்துக்கிறேன், அப்புறம் ஒரு ஆயிரம்.
0: நன்றி சார். ஏன்னா இந்த இதுதான் முதலுதவியே, சாவி கொத்த நம்ம கொடுக்கவே கூடாது, அதுதான் நல்ல முதலுதவியாக இருக்கும்.
1: ஓகே.
0: ஏன்னா ஃபிக்ஸ் வரவங்களுக்கு சுயநினைவை இழக்க நேரிடும், அவங்க கைகால்களில் ஏற்படுற அசைவுகள் அவங்களோட கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சாவி கொத்தையோ இல்லை ஒரு ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்டை கைகளில் அவங்க கைகளில் வச்சு திணிக்கிற பட்சத்தில் அது அவங்களே குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே.
0: கேர் கொடுக்குறவங்கள முதலுதவி கொடுக்குறவங்களுக்கும் அது ஹார்ம்ஃபுல்லாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எந்த விதமான இரும்பு பொருட்களும் இல்லை நெருப்போ கத்தியோ கூர்மையான பொருட்கள்லேருந்து விலகி இருக்கிறது தான் முதலுதவி.
1: ஓகே.
0: அது மட்டும் இல்லாமல் லேட்ரல் பொசிஷன்னு சொல்லுவாங்க, ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி அவங்கள படுக்க வைக்கிறது.
1: ஓகே.
0: அதாவது ஒரு கழிச்சு படுக்க வைக்கிறது, புறையறாமல் இருக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள். ஸோ இது தெரிஞ்சவங்க பண்ணலாம், தெரியாதவங்க இந்த ஃபிக்ஸ் வரவங்களுக்கு பக்கத்தில் நின்று என்ன எந்த விதமான உணவுகளோ நீராகாரமோ அந்த நேரத்தில் கொடுக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் வரைக்குமே எந்த விதமான பொருட்களுமே கொடுக்க முடியாது ஃபிக்ஸ் வந்ததுக்கப்புறம். ஏன்னா அவங்களோட சுயநினைவு கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால புறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.
1: ஓகே. ஸோ டாக்டர், இப்போது ஆக்சிடெண்ட்லாம் நடக்கும்பொழுது எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது என்ன பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும்?
0: ஆக்சிடெண்ட் நடக்கும்போது முதல்ல ரத்தத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, முதல்ல ரத்தத்துக்கு உண்டான இதுக்கு முன்னாடியே நம்ம பேசின வழிமுறைகளை ஒரு நல்ல துணி வச்சு அழுத்தம் கொடுக்கணும் ரத்தம் வரக்கூடிய இடங்களில். எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருக்குன்னு சந்தேகிச்சிங்கன்னா அவங்களால கை கால்களை அசைக்க முடியாது. கை கால்களை அசைக்க முடியாத பட்சத்தில் அதை பிடிச்சி வேறு விதமாக எந்த விதமான அசைவும் கொடுக்காமல் இருக்கிறது முதலுதவி. கொடுக்காமல் அந்த இம்மொபிலைசேஷனோட ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்னா அதுக்குண்டான சிகிச்சை மேற்கொள்ளலாம்.
1: ஓகே. இப்போ தலையில் வந்து அடிபடும் பொழுது என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் ஒருத்தருக்கு ஏற்படுறது வந்து ரொம்ப டேஞ்சர்னு நினைக்கிறீங்க?
0: தலையில் அடிபடுறவங்களுக்கு சுயநினைவை இழக்க நேரிடும். சுயநினைவை இழக்க நேரிடும் போது மூளைக்குள்ளான இரத்த கசிவுகள் ஏற்படலாம். ஸோ இது இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து மருத்துவமனைக்கு தான் அவங்கள கூட்டிகிட்டு போகணும். இது மட்டும் இல்லாமல் இப்போது தலையில் ஒரு இரத்த காயங்களோ ஏதோ ஆகிற பட்சத்தில் துணியை வச்சு அழுத்தம் கொடுத்துட்டு போய் அந்த இடத்த தையல் மூலியமாக சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்.
1: ஓகே.
0: இது மாதிரி நம்ம பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர். லோ பிபி இருக்கிறவங்க வந்து திடீர்னு மயக்கம் போடுறாங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். இன்னொன்று என்னென்னா, நான் நேராக பார்த்த ஒரு விஷயம், ஒரு லேடி வந்து திடீர்னு டீ கடையில் என்ன பண்ணாங்க, அப்பா கொஞ்சோண்டு சீனி கொடுப்பா அப்படின்னு கேட்டாங்க. பதட்டத்தோடு வந்து அந்த கடைக்காரர் கொடுத்த உடனே சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப நிம்மதி பெருமை வச்சு விட்டு நடந்து போயிட்டாங்க. ஸோ அது வந்து அவங்க லோ சுகர் அப்படின்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் டக்குன்னு இந்த சுகர் சாப்பிட்டா அது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி. இது கரெக்டு தானே? அது அப்படி தான் ஆக்ட் பண்ணணுமா?
0: ஆமாம், சுகர் அளவு குறையும் போது இனிப்பான பொருட்களை சாப்பிட்றது தான் அதிலிருந்து.
1: ஓகே.
0: அந்த சுகர் குறைவுலேருந்து பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாத்துக்க முடியும். ரொம்ப சுகர் குறையும் போது சுயநினைவு இழக்க நேரிடும்.
1: ஓகே.
0: ஃபிக்ஸ் வரலாம்.
1: ஓ.
0: ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது மருத்துவமனைக்கு போகிறது தான் நல்ல அணுகுமுறையாக இருக்கும்.
1: லோ பிபி.
0: லோ பிபிக்கு மயக்க நிலை அந்த மாதிரி தடுமாற்றங்கள் இந்த மாதிரி இது ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல வந்து அவங்கள படுக்க வச்சுட்டு காலை கொஞ்சம் மேலே தூக்கணும்.
1: ஓகே.
0: லிம்ப் எலிவேஷன்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய பேருக்கு அந்த பிபியோட அளவு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல்
1: ரெண்டு காலையும் ஒரே டைமில் தூக்கணும்.
0: ரெண்டு காலையும் தூக்குறது நல்லது. இப்போ பிபி லோ பிபிங்கிறது

0: பிபி மிஷினில் நம்ம அளந்து பார்த்து அந்த அளவை கண்டுபிடிக்கிறதா தான் இருக்கும். நிறையா டைம் லோ பிபிக்கு உண்டான காரணத்தை கண்டுபிடிச்சி அதை சரி செய்யணும்.
1: இப்போ நிறைய பேர் வந்து செல்ல பிராணிகள் வளர்க்குறாங்க இல்லையா, இன்னும் கொஞ்ச நாளில் முதலையெல்லாம் செல்ல பிராணியாக வளர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி சினாரியும் இருக்குது. ஸோ இந்த செல்ல பிராணிகள் வளர்க்கும் பொழுது அதுலேருந்து அந்த அதில் பைட் வர்றது, இந்த லவ் பைட்டெல்லாம் வரும் செல்ல பிராணிகள்கிட்ட. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாய் பூனைகிட்டே இருந்து அந்த முடியெல்லாம் சம்டைம்ஸ் வந்து இன்ஹேல் ஆகிடும், உள்ளே போயிடும். ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்
0: சார்? உங்கள் துவாரங்களை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும், அடிக்கடி தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணணும். அந்த முடிகள் வர பட்சத்தில் இப்போ கடி ஏற்பட்ட தடயங்கள் இருக்குது, கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போது வீட்டில் வளர்க்குற சின்ன செல்ல பிராணிகள்னால் இந்த ரேபீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான ஊசிகள், தடுப்பூசிகள் அந்த விலங்குக்கும் போடணும். கடி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா மனிதர்களும் போட்டுக்கணும்.
1: ஓகே,
0: 5 வேக்சின் கொடுப்பாங்க யூஸ்வலாக கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னாக்கா. இந்த வேக்சின் கடி ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் தடுப்பூசிகள் கொடுக்க முடியும்.
1: ஓகே,
0: அந்த முதல் உதவின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நல்லா சோப் அண்ட் வாட்டர் வச்சு சுத்தமாக வைக்கிறது தான் முதல் உதவியாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போது சுளுக்கு மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னு வச்சிங்களேன், அந்த நேரத்தில் முதலுதவியாக என்ன பண்ணுவோம் டாக்டர்? டக்குன்னு வந்து இப்போ நடக்கும்பொழுதே கால் ட்விஸ்ட் ஆகிடும், படியிலேருந்து இறங்கும்பொழுது அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குல்ல சார், அப்போ என்ன பண்ணணும்?
0: எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்காங்கிறத பார்க்கணும் சார். கண்டிப்பாக இந்த மாதிரியான இது ஒரு விளையாடும் போது யாருக்கோ அடிபட்டுருச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல இமோபிலைசேஷன் தான் முதலுதவியாக இருக்கும். அந்த இடத்த பயன்படுத்தாமல் அசைவுக்கு உள்ளாக்காமல் பார்த்துக்கணும் அந்த இடங்களில்.
1: ஓகே,
0: முறிவு ஏற்பட்ட இடங்களில் இதுதான் சிறந்த முதலுதவியாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ இதுவரைக்கும் வந்து முதலுதவி என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசணும்ல, இப்போ ஜென்ரலாக எதெல்லாம் பண்ணவே கூடாது, பண்ணாமல் இருந்தாலே இது பெரிய ஹெல்ப்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன வச்சுருக்கீங்க அதை சொல்லுங்கள்.
0: எல்லாரும் ஒரு பதட்டத்தில் தான் உதவி பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பண்ணுவாங்க. யாரும் தெரிஞ்சு இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரும் அதை பாதிப்பு ஏற்படுத்துன்னு தெரியாமல் பண்ணுற விஷயங்கள் தான். ஸோ அதனால் திங்க் பிஃபோர் யூ ஆக்ட் அப்படிங்கிறது தான் இதோட முதலுதவியோட முக்கியமான இது. ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுனாலும் யோசித்து அதில் பலன் என்ன இருக்கும், பலவீனம் என்ன இருக்கும், இது மேற்கொண்டு பிரச்சனை ஆக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முதலுதவி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனையாக இருக்கும் சார்.
1: ஓகே, ஸோ இது சம்மந்தமாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அவேர்னஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்களா இல்லை அப்படி கேட்குறேன்.
0: பேசிக் லைஃப் சப்போர்ட்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா மருத்துவ ரீதியான துறைகள்லையுமே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் முதக்குன்னு எல்லாருக்குமே இது கொடுக்குறாங்க.
1: ஓகே,
0: ஸோ இதில் வந்து இப்போ நிறையா ஷாப்பிங் மால், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்லலாம் ஏஇடின்னு ஒரு டீஃபெப்ரிலேட்டர் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக பயனுக்கு எல்லாருமே பயன்படுத்த கூடிய ஒரு டீஃபெப்ரிலேட்டர் மிஷின் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
1: ஓகே,
0: ஸோ இப்போ இந்த மாதிரியான மிஷின் ப்ரொவைட் பண்ணும்போது அந்த மேனுவல்லே என்ன பண்ணணும்னு இருக்கும், பட் மேனுவலில் படித்து பார்த்து ஒரு பதட்டம் இருக்கும் போது அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணுங்கிற விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இருந்ததுன்னா முதலுதவிங்கிறது நம்மளுக்கு நம்மளோட இதிலேயே கலந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.
1: பேசிக்காக ஏதாவது கிட்டு, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா
0: என்னென்ன இருக்கணும்? காட்டன், காஸ், அப்புறமா வேறு சுத்தப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு சில சொல்யூஷன்ஸ், ஒரு காயங்கள் ஏற்படுத்த அந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட்.
1: ஓகே,
0: பாக்ஸில் இருக்க வேண்டியது.
1: ஸோ இது பாக்ஸாகவே மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும், யாருக்காவது பர்த்டே கிஃப்டாக கூட கொண்டு போய் கொடுத்துடலாங்கிறீங்க, கரெக்டாக அந்த மாதிரி கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல?
0: இல்லை சார், அது அது எப்படின்னு எனக்கு சரியாக தெரியல, அதை பற்றி
1: ஓகே
0: நல்லா விமர்சிக்க முடியாது.
1: சரி,
0: ஸோ அதனால் என்னென்னா முதலுதவிங்கிறது நான் வேலை பார்க்குற இடங்களில் என்னோட பணியில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் தான் இதில் ரொம்ப முக்கியமாக, எங்களுக்குமே நிறைய விஷயம் அவங்கள்ட்டருந்து நாங்கள் கற்றுக்கிட்டதுக்கு உண்டான விஷயம். ஸோ அதனால் பெரிய பாராட்டுகள் அவங்களுக்கு கொடுத்தாகணும்.
1: ஓகே,
0: முதலுதவிங்கிற ஒரு விஷயத்துக்கு. ஸோ அதனால் நான் எங்கள் வேலை பார்க்குற இடத்துல எல்லா மூத்த ஆசிரியர்கள் அவங்க எல்லாருக்குமே இந்த முதலுதவி பற்றிலாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன்.
1: சூப்பர் டாக்டர். ஆக்சுவலாக வந்து இப்போது 108ங்கிறது ஆம்புலன்ஸுக்கான நம்பர், தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்தாவது ஒரு ஆபத்து அப்படின்னா முதல்ல இந்த 108ங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிடுங்க. கால் பண்ணிவிட்டு

0: இப்போது டாக்டர் சொன்ன ஃபஸ்ட் எய்டு எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட் எய்டு முடிச்சுட்டு ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும். கரெக்ட் தானே சார்?
1: கரெக்ட்.
0: ஓகே, ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்ககிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதி வந்துட்டோம். இவ்வளோ நேரம் டாக்டர் வந்து நமக்கு நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணார். ரொம்ப நன்றி டாக்டர். மறுபடியும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். இப்போ திடீர்னு பேசும்பொழுது தொண்டை கட்டிக்கிச்சுன்னா என்ன முத்துதி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம்.
1: தண்ணி பக்கத்தில் இருந்தால் தண்ணி சிப் சிப்பாக குடிங்க.
0: ஓகே,
1: நிதானமாக இருந்தாலே அது கரகரப்புலாம் பெரிய அளவு முதலுதவி தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்ச உதவியே முதலுதவியாக இருக்கும்.
0: ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எவ்வளோ நேரம் ஜாயின் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியுடைய நிறைவு படலாம் ஜோக்கர் பிரதிநிதி பாட்டு வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே

0: நேரம் 3 மணி 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இடையேயான பேச்சுக்கள் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகின்றன. பிரிக்ஸ் உச்சி மாநாடு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் நெறிமுறைகளுக்கு எதிராக சில நாடுகள் தன்னிச்சையாக வரி விதிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து பிரிக்ஸ் அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மின்னணு வர்த்தகம் தொடர்பான நெறிமுறைகளில் நுகர்வோர் நலனை பாதுகாக்கும் வகையிலும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் வகையிலும் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 80 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா மதுரையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 90. அன்னாரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளாா்.

ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக்கா அரசு உறுதி செய்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தேமுதிக கோரியுள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம், உமேஷ் விக்ரம்குமார், பிரமோத் பகத், அபிஜித் சகுஜா ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆராத்யா ஷிதிஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
3: மஞ்சள் வெயில் மாலையிலே 4:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த ஒரு மணி நேரம் நாம கேட்க போற நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா. ஸோ ஃபன் பண்ணலாமல இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல அதே கடி ஜோக் தான். ஸோ காதிலிருந்து ரத்தம் வழிஞ்சு ஊத்துற அளவுக்கு நீங்க கால் பண்ணி எனக்கு சொல்ல போறீங்க. அதே மாதிரி நான் உங்ககிட்ட கேட்க போறேன், மாத்தி மாத்தி போட்டி போட்டுக்க போறோம். ஓகேவா? என்ன பண்ண போறீங்கன்னா, 2986000038 அப்படி இல்லைனா 2952055542 எண்களுக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு தெரிந்த இல்லைன்னா கடன் வாங்கின கடி ஜோக் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லலாம், என்கிட்ட கேட்கலாம். அதே மாதிரி நான் கேட்கிற கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லலாம். ஜாலியாக மாற்றி மாற்றி நம்ம அடிச்சுப்போம். ஓகேவா? நேசம் படத்துலேருந்து தான் முதல் பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னா, சபேஷ் பாடியிருக்காரு, அவரையும் மியூசிக் போட்டு கிடையாது, தேவா தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கெல்லாமே சமத்தோடு.

0: தோட்டா புலம்புறாரு அட்டுப்பாட்டு வேணானு அசிப்பாட்டல்ஸ்னா.
1: அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சுலேன்னு ஒரு ஃபிகர் டாவ் கட்டும் போது நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலாம்னு ட்ரை பண்ணி
2: நம்ம நெற்குன்றதுலயா
0: குன்றத்துல தான்
3: குன்றத்துல கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல உன்னை கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்ல.

0: பேசிட்ட போ, டீல் அடிங்க பா.
1: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: Panchabhoodangal Satchiya, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

0: அப்படினால இனி எல்லாமே தூளு.
1: 4:11 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வீரா கூட நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் நேயர் யாருங்கிறத பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: சென்னை
1: பூந்தமல்லி கலைசாமி. சென்னை பூந்தமல்லி கலைசாமி. என்ன ஜோக்கு கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணி இருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன், அதை நீங்க சொல்லுங்களேன் பாப்போம். தண்ணி இருக்கும் கண்ணி இருக்கும் என்ன வித்தியாசம்?
2: தண்ணி இருக்கும் வந்து
1: தவிச்சா வர்றது தண்ணி, அழுதா வர்றது கண்ணீர்.
2: கண்ணீர் வந்து கண்ணு வருது, தண்ணீர் வந்து ஆற்றுல இருந்து வருது.
1: அப்படியே கண்ணுல எடுத்து வெந்நீரை ஊத்திடுவேன். சரி சரி, நீங்க ஏதாவது கேளுங்கப்பா.
2: ஆமா சார்.
1: ஆமா சார்.
2: ஒரு பஸ்ல கண்டக்டர் வந்து எல்லாரும் சொல்லிட்டு வர்றாரு, டிக்கெட் டிக்கெட் வாங்க, எங்க போனோம், எங்க இறங்கணும்னு.
1: ஓகே.
2: ஒருத்தர பார்த்து எந்த இடத்துல போறதுக்கு எங்க இறங்கணும் கேக்குறது போல, நீ எங்க இறங்கணும் கேக்குறாரு.
1: நன்றி சார். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்,
1: தமிழேந்தி. ஓகே, உங்களுக்கு அந்த கேள்வியை கேட்டலாமா? நல்லா இருக்கேன். தண்ணி இருக்கும் கண்ணி இருக்கும் என்ன வித்தியாசம்?
3: கண்ணி
1: இருக்கு தா, கண்ணி இருக்கு கா. சரி, நீங்க கேளுங்க. நான்
3: ரெண்டு கேக்கட்டுமா?
1: கேளுங்க கேளுங்க.
3: ஒருத்தர் வந்து சிம் கார்டு வந்து கையில நிறைய வச்சிருந்தாரா?
1: ஒருத்தர் சிம் கார்டு நிறைய வச்சிருந்தாரு, நிறைய கார்டுகளை உருவாக்கணும் முடிவு பண்ணிட்டாரா அவரு, இல்லையா?
3: சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க.
3: அவருக்கு வந்து சிம்ம ராசியா?
1: ஆஹா, சிம்மராசிக்கார். அப்படி கடகராசிக்காரனா என்ன பண்ணிருப்பாரு, நண்டை பிடிச்சி வச்சிருப்பாரா? ஓகே சரி, அடுத்து ஏதாவது சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க.
3: ஒருத்தர் வந்து 101 மாடி மேல இருந்து கீழே விழுந்தாராம், ஒண்ணுமே ஆகல. ஒருத்தர்
1: 101 மாடியில இருந்து கீழே விழுந்தாரு, ஒண்ணுமே ஆகலையா?
3: ஆமா.
1: ஏன் இது ஏற்கனவே கேட்டீங்கன்னு நினைக்கிறீங்க?
4: மந்திரமூர்த்தி
1: சார், நல்லா இருக்கு சார். ஓகே சார்,
4: மகிழ்ச்சி.
1: உங்களுக்கான ஜோக்கு ஆணை கேட்டுருவா? சாப்பிட முடியாத, சமைக்க முடியாத நெல் எது சார்?
4: சாப்பிட முடியாது, சமைக்க முடியாது
1: நெல். ஆமா, சாப்பிட முடியாது
4: நெல், சமைக்க
1: முடியாது நெல் எது? அவியலுக்கும் சவையலுக்கும் அவியல் தெரியுது, சவையல் தெரியலையே.
4: இதே மாதிரிதான் எனக்கும் நெல்.
1: ஓகே, அது என்னன்னு சொல்லுங்க. சவையல் என்ன?
4: அதாவது ஒரு மனைவி கணவன் சாப்பிட உட்கார்ந்துட்டு இருக்கிறார்.
1: ஓகே.
4: அப்பா மனைவி வந்து பரமாறுறாங்க, சாதமும் அவியல் மட்டும் வைக்கிறாங்க. ஏண்டி இன்னைக்கு இது மட்டும் தான் கொடுத்தியா? ஏன் உங்க சவையலுக்கு இந்த அவியல் போறாதா அன்னு அவர் கேட்கிறார்.
1: ஓ அப்படியா?
4: ஆமா.
1: சரி ஓகே ஓகே சார், நம்ம ஒரு முடிவுக்கு வந்துருவோம் சார். நன்றி சார், நன்றி சார். இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணி என்கிட்ட பேசலாம். 2986003 8, 2955055 4 அப்படிங்கிற எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கடிஜோக் சொல்லலாம். அடுத்த நேர் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம்.
1: வணக்கம், யார்? விவிஎஸ் கண்ணன் சார். ஓகே சொல்லுங்க கண்ணன் சார. இப்போ வந்து நெல் ஒன்று கேட்டிருந்தல, அந்த நெல்லுக்கு ஆன்சர் சொல்லுங்க. அதாவது சமைக்க முடியாத, சாப்பிட முடியாத ஒரு நெல் இருக்கு, அது என்ன நெல்? சமைக்க முடியாது. ஆமா, சாப்பிட முடியாது. எந்த நெல்?
5: சாப்பிட முடியாது.
1: ஆமா,

0: அந்த நெல்லில் வந்து பச்சை நெல் இல்லை, மஞ்ச நெல்லும் இல்லை, அவிச்ச நெல்லும் இல்லை. அவிக்கவும் முடியாது, சாப்பிட முடியாது, அவிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நெல்லை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு தான் இருக்கலாம். சரி நீங்கள் கேளுங்க.
1: என்ன கேளுமா, அதாவது ஒருத்தர் வந்து காரை பின்னால் தள்ளு பின்னால் தள்ளு அப்படின்றாராம்.
0: சரி,
1: பின்னால் தள்ள முடியலையா?
0: ஏன்னா அவர் வச்சிருந்தது சேஃப்டி பின்னு, அப்படித்தானே? நன்றி சார். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார்
2: பேசுறீங்க?
0: அமரன். அதரன். ஓகே அதரன். அதரன் என்ன பண்றீங்க?
2: விளையாடிட்டு
0: இருக்கீங்களா? என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? பில்டிங் பிளாக்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்களா? சூப்பர். என்ன படிக்கிறீங்க நீங்க?
2: 6th ஸ்டாண்டர்ட்
0: படிக்கிறீங்க. ஓகே ஆதரன், சொல்லுங்க என்ன ஜோக் நீங்க சொல்ல போறீங்க?
2: இன்னைக்கு
0: ஸ்கூல் இல்லையா? 4 மணிக்கு மத்தியானமே முடிஞ்சிருச்சா?
2: 3 மணிக்கே
0: விட்டுருவாங்களா? சரி ஓகே. சரி நீங்க கேளுங்க, நீங்க கேட்கிற கேள்வியை கேளுங்க, நான் ட்ரை பண்றேன் உங்க கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்கு.
2: இது ஒரு கடை.
0: இது ஒரு கடை. ஓகே.
2: அது என்ன கடை?
0: புரியல. இது ஒரு கடை, அது என்ன கடைன்னா என்ன அர்த்தம்? என்ன கடை?
2: இது ஒரு கடை.
0: ஆ.
2: ஆனா
0: இல்ல. அது ரெண்டாவது சொல்றத தான் எனக்கு புரியல. இது ஒரு கடை.
2: ஆனா அது கடை இல்ல.
0: ஆனா அது கடை இல்ல.
2: ஆமா.
0: சாக்கடை அந்த மாதிரியா?
2: கரெக்ட்டா.
0: கரெக்ட்டா சொல்றேனா? சரி ஓகே. இப்போ நான் கேட்டுட்டு இருந்தேன்ல முன்னாடி, சாப்பிட முடியாத சமைக்க முடியாத நெல் எந்த நெல்னு, அதுக்கு ஆன்சர் தெரியுமா? தெரியல. ஓகே, அடுத்த நேர் யாராவது சொல்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் அதர், நீங்கள் கால் பண்ணதுக்கு. வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சென்னை பெருங்குளத்து வள்ளி பேசுகிறோம் சார்.
0: வள்ளி பேசுறீங்க? ஓகே சொல்லுங்க வள்ளி.
3: லோவாக கேட்குறேன் வாய்ஸ்.
0: அப்படியா?
3: ஆமா.
0: தெரியலையே என்ன பிரச்சனைன்னு தெரியலையே.
3: ஆ சரிங்க சார், சொல்லட்டா?
0: ஆ சொல்லுங்க.
3: ஒருத்தர் கேட்டாரு.
0: என்ன கேட்டாரு?
3: பேங்க்காரு ஒருத்தர் கிட்ட, பேங்க் லோன் வாங்கலையே? ஆமா சார்
0: வாங்கலேன்.
3: கட்டிட்டியா?
0: கட்டிட்டேன்.
3: வீட்டுல கட்டி முடிச்சேன் சார்.
0: ஓகே.
3: வீட்டை கட்டினியே, எனக்கு லோனை கட்டலையா சார்? வீடு கட்டுறப்போ கொத்தனாரு மேஸ்திரி பெரியாளு கம்பிக்காரு எல்லாம் சேர்ந்து கட்டணும் சார். உங்களுக்கு இஎம்ஐ கட்ட மாட்டோம், நான் மட்டும் தனியா கட்டணுமா சார்
0: அப்படின்ட்டாரு? சூப்பர் மேடம், தேங்க்யூ. அதான் இப்போ கேட்டேன், ஒரு நெல்லுக்கு நெல் சாப்பிட முடியாதுன்னே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன்ல, அதை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். அவிக்க முடியாத நெல், சாப்பிட முடியாத ஒரு நெல், என்ன நெல்?
3: சொல்லுங்க.
0: ஒரு நெல் இருக்கு, அந்த நெல்லை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் நின்று பார்த்துக்கிட்டு மட்டும் தான் இருக்க முடியும். அதை வந்து சாப்பிட முடியாது, சமைக்க முடியாது, அவிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, விதைக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெல் இருக்கு, அது என்ன நெல்?
3: கைனி நெல்.
0: என்ன நெல்?
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first.

0: Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: வடிவேலு வாய்ஸ்ல இந்த பாட்டு கேட்டு முடிச்சோம். காமக்கூடிய வரிகள் தேவா மியூசிக்ல 4:26 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்டுருக்கீங்க. ஃபன் பண்ணலாம் நிகழ்ச்சியில் கடி ஜோக் சொல்லி பயங்கரமா நம்ம கடிச்சிட்டு இருக்கும்போது அடுத்த நேயர் யாருங்கிறத பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: திரும்ப
0: அதையே சொல்லிடுறேன். சமைக்க முடியாத, சாப்பிட முடியாத, எதுவுமே பண்ண முடியாது, பார்த்துக்கிட்டு தான் இருக்கலாம். அப்படி ஒரு நெல் இருக்கு, அது என்ன நெல் அப்படின்னு கேட்டேன். அந்த நெல்லுக்கான ஆன்சர் வேற ஒன்றும் கிடையாது, சிக்னல் அப்படிங்கிறது
1: தான்.
0: 100 மார்க்கா? ஓகே, நீங்க சொல்லுங்க சார்.
1: அதாவது ஒரு பெரிய மேரேஜ் வந்து நடந்துட்டு இருக்கு, செம்மையா பந்தல் போட்டு நல்ல கிராண்டா நடந்துட்டு இருக்கு. ஆனா வந்தவங்க எல்லாரும் மூக்கு மேல விரல வச்சுன்னா அந்த மேரேஜ பாத்துட்டு இருந்தாங்க.
0: மூக்கு மேல விரல வச்சுக்கிட்டு பாத்துட்டு இருந்தாங்களா?
1: பாத்துட்டு இருந்தாங்க.
0: ஏன்னா மேரேஜ் வந்து ஸ்டேஜ்ல கொஞ்சம் உயரமா நடந்துச்சா?
1: இல்ல சார், அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி வந்தாரு. யாரு? மாப்பிள்ளைக்கு அப்பா.
0: ஓகே,
1: என்ன சம்பந்தி, என்ன இது மாதிரி பண்ணிட்டீங்க? நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இது மாதிரி பாருங்க, வந்தவங்க எல்லாரும் மூக்கு மேல விரல வச்சுன்னுக்குறாங்க அப்படின்னாரு. மேரேஜ் எங்க நடந்தது? அப்புறம் இவரு என்ன சொன்னாரா பொண்ணுக்கு, அப்பா சம்பந்தி, அப்ப என்ன சொன்னீங்க நீங்க, வர்றவங்க எல்லாம் மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி மேரேஜ் நடக்கணும்னு சொன்னீங்க, அதனாலதான் நான் டிரைனேஜ் மேல பந்தல போட்டு மேரேஜ் நடத்தின்னு இருக்கிறேன் அப்படின்னா.
0: ஓகே சார், ஓகே சார், புரிஞ்சிருச்சு சார்.
1: புரிஞ்சிருச்சீங்களா?
0: புரிஞ்சிருச்சு சார், நன்றி சார்.
1: நன்றி சார்.
0: வணக்கம் ரெயின்போ. ஓகே, ஆரெல்லாம் அடிச்சிட்டீங்களா? எக்கோவெல்லாம் போட்டாச்சா? இப்போ வந்துடலாமா? வணக்கம், யார்
2: பேசுறீங்க?
0: சொல்லுங்க சார். அந்த ரேடியோ ஆஃப் பண்ணி விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யார் பேசுறீங்க? சவுண்டு கம்மி பண்ணி சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. ஓகே, உங்கள் பெயர், உங்க பெயர் சொல்லுங்க, ஆதார் நம்பர் சொல்லுங்க. மறுபடியும் சரி, மீன் மீன் சாப்பிடுவீங்களா நீங்க? ஓகே, ரொம்ப ரொம்ப மரியாதை தெரிஞ்ச ஒரு மீன்னா எந்த மீன்? இல்லைன்னா ரொம்ப மரியாதையான ஒரு மீன்னா அது என்ன
2: மீன்?
0: வஞ்சன மீனா? வஞ்சன மீன் எப்படி மரியாதையான மீன் சொல்லுங்க. என்ன ஆஃப் ஆயிடுச்சு அந்த பக்கம், யாரையும் காணோம். என்னாச்சு, யோசிக்கிறீங்களா? அடுத்த ஆளுக்கு வழி விட்டுலாமா? நீங்க ஏதாவது வச்சிருந்தா கேளுங்க. யாருகிட்ட கேக்குறீங்க? அண்ணன் கிட்ட தானே கேக்குறீங்க? கேளுங்க. எழுதி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரணும்னு அப்படி இருக்கு. சரி, ஓகே, ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது. பாவம், அவங்களே கட் பண்ணிட்டு போயிட்டாங்க, இதுக்கு மேலே முடியாது அப்படின்ற மாதிரி. ஓகே, 4:30 ஆயிட்டு இருக்கு, ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்டுட்டு இருக்கீங்க.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress. Every great journey

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: 4:32 ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் மல்லாம கேட்டுருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2986-00-38-295-2-5-5-4 எண்களை கால் பண்ணுங்க. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். யார் பேசுறீங்க சார், சொல்லுங்க சார்.
2: வியாசார் பாடியில இருந்து போஜராஜன் பேசுறேன்.
1: போஜராஜன் பேசுறீங்களா?
2: நினைக்கிறேன்
1: என்ன கேட்டுட்டீங்க.
2: எனக்கு அந்த மரியாதை மீன் தெரியாது ஐயா.
1: சரி, நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா ஜோக்கு?
2: அதெல்லாம் சொல்றதுக்கு இல்லையா.
1: அப்புறம் எதுக்கு ஐயா கால் பண்ணி? சும்மா ட்ரை பண்ணாங்க, பெரியமாவுக்கு போன் போகுமான்ற மாதிரி வந்துருச்சு லைன், அதனால உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
2: அப்படித்தானே?
1: ஓகேங்க, நன்றிங்க ஐயா. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
3: மயிலாடுதுறை மாவட்டம்
1: குத்தாலம் கேக்குறேன் சார். ரொம்ப ரொம்ப மரியாதையான ஒரு மீன் இருக்கு சார். என்ன மீன் சார்? அந்த மீனை மரியாதையா சார் கூப்பிட முடியும்?
3: மீனா?
1: மீன் சார். மீனா கிடையாது,
3: மீன்.
1: மீன் தான் சார், மீன் தான். ஃபிஷ். பாருங்க, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் சொல்றதா தெரியுது. என்ன குத்தாலம் ஆத்துல தண்ணி வந்தாதான் நான் மீனை பத்தியே பேச வேண்டீங்களா?
3: ஆமா, காவேரியிலே தண்ணி இல்ல.
1: சரி ஓகே, அது அதை விட்டுருங்க. இப்ப சரி, நீங்க ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க.
3: ஒரு வழிபோக்கர் வந்து
1: ஓகே
3: நடந்து போய்கிட்டே இருந்தாரு.
1: ஓகே, வழிபோக்கர் எல்லாம் பொதுவா நடந்தே போறாங்க சார், பைக்ல எல்லாம் போக மாட்டாங்க. ஏன் சார்? சரி சார்,
3: அவங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது 10 பையங்கள் விளையாண்டுகிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. அப்ப அவர் என்ன கேக்குறாருன்னா, அவருக்கு வயிறு பசி. அவர் என்ன சொல்றாருன்னா, சோறு எங்க விக்கணும்னு கேக்குறாரு.
1: ஓகே,
3: அந்த பையனும் அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க?
1: சோறு தொண்டையில தான் விக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரா?
3: கோழி முட்டை போட்டா கோழி குஞ்சு வரும். வாத்தியார் முட்டை போட்டா வாத்தியார் வருவாரா?
1: வாத்தியார் வருவாரா? நல்ல ஜோக்கு சார், நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. இந்த மாதிரி காலையில் சாரி சாயந்தரம் நேரத்தில் கால் பண்ணி இப்படியாவது அதாவது பழைய நண்பர்கள்லாம் பார்க்கும்பொழுது அப்புறம் நல்லா இருக்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு 40 வருஷத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி என்ன நினச்சிக்கிட்டு இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த ஜோக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தான் நினைக்கிறேன். சரி ஓகே, அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. அப்பா இப்பதான் எடுத்தாரு. யாரு இது? ரதி பாலாஜியா? சரி ஓகே, மரியாதை.

0: நீதான் சொல்லணும். ஓகே, ஃப்ளவர்ல வாசம் வரும். அப்படி கிடையாதா?
1: நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்.
2: ஓகே சார்,
1: மூணு மூணு கடி இருக்குது, சொல்லட்டுங்களா?
2: சொல்லுங்க சொல்லுங்க.
1: அதாவது என் பேர் கோபால்.
2: உங்க பேர் தேவாதான?
1: சரி, இல்லங்க, என் பேர் கோபால். வயசு 25.
2: ஓகே,
1: 5 வயசுல என் நண்பர்கள் எப்படி கூப்பிட்டுருப்பாங்க?
2: 5 வயசுல உங்க நண்பர்கள் எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? ஏய் கோபால் அப்படின்னு கூப்பிட்டாங்களா?
1: சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க.
2: இல்ல, நீங்க வேற ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க.
1: வாடா கோபால்.
2: வாடா கோபால்னு கூப்பிட்டாங்களா? வாடா கோபால் தானே கூப்பிட முடியும். போடா கோபால் எப்படி கூப்பிட முடியும்?
1: போறதுக்கு
2: முன்னாடி டியூட்டோரியல் காலேஜுக்கு போறாரா? என்ன, ஏற்கனவே அட்டெம்ப்ட் அடிச்சு அப்படியா?
1: இல்ல, ஏன்னா அதுல டியூட்டோரியல் போன வெற்றி நிச்சயம்னு ஒரு போர்டு இருந்தது.
2: எங்க வெற்றி நிச்சயங்கிற போர்டு டியூட்டோரியல் காலேஜில் மட்டும்தான் இருக்குமாங்க, மற்ற இடத்துலையும் இருக்குங்க.
1: கடிதானே?
2: கடிதானே, கடியா இருந்தாலும் ஒரு லாஜிக் வேணும்ல. சரி, அடுத்தது சொல்லுங்க.
1: நேத்து ஏன்டா ஸ்கூலுக்கு இதுக்கு வரல, கிளாஸுக்கு வரலன்னு வாத்தியார் கேக்குறாரு. எங்க வீட்டுல பொங்கல் பண்ணாங்க சார், அதனால வரல. சாப்பிட்டு வர வேண்டியதுதான்டாரு. அதுக்கு பையன் என்ன சொல்லிருக்கோம்?
2: பொங்கல்ல கல் இருந்துச்சு, சிக்கிக்குச்சு.
1: இல்ல சார், நீங்க தானே சொன்னீங்க பொங்கல் ஆனா லீவுன்னு.
2: ஓகே, அப்படி கரெக்டு தான் சார், நான் ஃபார்ம் அவுட் ஆகிட்டேன் இன்னைக்கு உங்ககிட்ட. ஓகே,
1: நன்றி.
2: நீங்கள் இதே வின் பண்ணதாக வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ, வணக்கம். ரெயின்போ அடுத்த நேயர் வந்தார், திடீர்னு காணோம். ஓகே, வந்துட்டார். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் பேசுறீங்க?
3: அன்பு அறிவாளருக்கு மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம், யார் பேசுறீங்க?
3: அடையாள பட்சம் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
2: ஓகே, என்ன ஜோக் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நன்றி. 298-6-0-0-3-8 அப்படி இல்லைனா 299-5-2-0-5-5-4 என்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஃபன் பண்ணலாமா கேட்டுருக்கீங்க. ஸ்டே டியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோடு.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026. A moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. With a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
5: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible.

அந்த காலத்து ஆளினால் அழகராஜா நான் தாண்டா அப்படின்னு தேவா சொல்ற மாதிரி போட்ட ஒரு பாட்டு. ஏன்னா அவரே மியூசிக் போட்டு அவரே எழுதி அவரே பாடிட்டு. ஸோ அப்படி ஒரு பாட்டை கேப்பிட்டு முடிக்கும்பொழுது 4:47 ஆகிட்டு இருக்கு. இந்த சலோமியா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு எட்டு பார்த்தீங்கன்னா, ஹீப்ரூ மொழியில் சலோமியாங்கிறதுக்கு சமாதானம் அப்படின்னு அர்த்தமா. ஓகேவா? அதே மாதிரி பைபிளில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது சலோமிங்கிற சீடர்கள்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 4:47

0: கேபிட்டல் முடிக்கும் பொழுது 4:47 ஆயிட்டிருக்கு. இந்த சலோமியா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு எட்டு பார்த்தீங்கன்னா, ஹீப்ரூ மொழியில் சலோமியாங்கிறதுக்கு சமாதானம் அப்படின்னு அர்த்தமா. ஓகேவா? அதே மாதிரி பைபிளில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, சலோமிங்கிற சீடர்கள்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 4:47 நம்ம ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மேடவாக்கத்திலிருந்து சித்ரா சார்.
0: மேடவாக்கம் சித்ரா. ஓகே சித்ரா, நல்லா இருக்கீங்களா?
1: சொல்லுங்க.
0: சுத்துது வழி தெரியாம சுத்துது ஒரு இடத்துல, கரெக்டா? திருப்புலி ரொம்ப மரியாதையான புலி எதுன்னு திருப்புலி. ஆமா, திருப்பதி வந்தா திருப்பம், திருப்புலி எடுத்து ஒரே குத்திரான்ற மாதிரி டென்ஷன் வரீங்களா? சரி ஓகே, அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். தேங்க்யூ சோ மச். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யாராவது இருக்கீங்களா? இருக்கிறீங்க ஆனால் பேச மாட்டீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க? லைனில் தான் இருக்கிறீங்க. ஓகே, வணக்கம் ரெயின்போ. வந்தவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியல. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணுறதுக்கு 2986003 கால் பண்ணுங்கன்னு சொல்லும்போது வந்துட்டாங்க. வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: கோபுரத்ரம்.
0: கோபு ரத்தினமா? உங்களுக்கான கேள்வி நீங்களே கேக்குறீங்களா இல்ல நானே சொல்றவா? நீங்களே சொல்லுங்க சார் அப்படிங்கிறீங்களா? ஓகே சார். பந்தியில் சாப்பிட போன எல்லாரும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? ஏன் சார்? ஒரு கல்யாணம் வீட்டு பந்தியில் சாப்பிட போனவங்கலாம் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க
2: சார்.
0: ஆமாம் சார், பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஆமாம்,
2: சரி
0: அவ்வளோதான் சார். அதுக்கு ஏன் கேட்குற என்ன ஆன்சர்னு சொல்லுங்க.
2: ஏன் பாட்டு போட்டாங்கன்னு கேட்குறீங்களா?
0: ஆமாம் சார்.
2: சாப்பாடு ருசியாக இருந்து பாட்டு பாடி,
0: சாப்பாடு ருசியாக இருந்து பாட்டு பண்ணாங்களா? உங்களுக்கு கடி ஜோக்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே தெரியல. நான் தஞ்சாவூர் வரும்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? ஆமாம் சார், நன்றி சார், நன்றி சார். கடி ஜோக்கான்னு வந்து கேட்காது பார்த்தீங்களா, என்ன பண்ணுறது? ஓகே, வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. ஐயா யாருங்க ஐயா
3: பேசுறீங்க? எட்டயபுரம் சிவா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: எட்டயபுரம் சிவா நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் ஐயா.
0: ஓகே ஐயா, பந்தியில் உட்காந்தவங்க பாட்டு பண்ணாங்க, ஏன் ஐயா?
3: பந்தி உட்காந்தாங்க
0: பாட்டு பண்ணாங்க,
3: ஏன்
0: சாப்பிட முடியல பாடுறாங்களா? ஆடமுடியில பாடுறாங்களா? இல்லங்க ஐயா,
3: எழுந்து ஆடணும்ல.
0: சரி, நீங்க
3: பாடினா தெரியாது இல்ல.
0: சரி, நீங்க என்ன கடி வச்சிருக்கீங்க சொல்லுங்க.
3: நீங்க சொல்றது புரிஞ்சுக்கிட்டு வேற ஒண்ணும் இல்ல.
0: அப்படியா? அடுத்து ஒரே ஒரு நேரிட்ட மட்டும் இதை கேட்டுறேன். வணக்கம் ரெயின்போ. மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இதே மாதிரி நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2986003 2952055 எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம். வாழ்க வாழ்க்கணும். மடிப்பாக்கம் கோபாலன். சேமா இருக்கிறா?
0: மடிப்பாக்கம் கோபாலன், நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: சூப்பராக இருக்கேன். அமர்க்கலமாக இருக்கேன்.
0: அமர்க்கலமாக இருக்கீங்களா?
4: சொல்லுங்க.
0: சரி ஓகே, நாங்கள் அட்டகாசமாக இருக்கிறோம். நீங்க ஒரு அஜித் படம் சொன்னீங்கன்னா நான் இன்னொரு அஜித் படம் சொல்லுவேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல.
4: பந்தியில பாட்டு போறாங்க.
0: முதல் பந்தியா?
4: ஜுகல் பந்தி.
0: சுகர் பந்தி கிடையாது. ஒண்ணும் இல்ல சார், கடி ஜோக்கு சார்.
4: என்ன
0: ஜோக்கு தான் சார், அதை கட் பண்ணுங்க சார். சாப்பாடுல பாட்டு இருக்குல்ல சார், பாடுன்னு, அதனால பாட்டு பாடுறாங்க சார். என்ன விட்டுருங்க சார்,
4: பாட்டு பாட்டு.
0: ஓகே சார், நீங்க ஏதாவது கேளுங்க.
4: உலகத்தில் முக்கியமான 3 கடலை கோருங்க.
0: உலகத்தில் முக்கியமான 3 கடலா?
4: வங்கக்கடல்,
0: பட்டாணி கடலை.

0: ஏஎம் கலாரம் வைக்க நினச்சி பிஎம் கலாரம் வச்சுன்ற மாதிரி 4 மணிக்கு ஆரம்பித்தோம், 4:54 ஆயிடுச்சு, டக்குன்னு டைம் முடிஞ்சிச்சுங்கிறதுனால நிகழ்ச்சியை வைண்ட் அப் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு. ஸோ நிகழ்ச்சியினுடைய நிறைவு காலராக ஒரே ஒருத்தர் மட்டும் அட்டன் பண்ணலாம் நினைக்கிறேன். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கண்ணா ஹீராமா, நல்லா இருக்கியடா கண்ணா?
0: நல்லா இருக்கண்டா கண்ணா,
1: நல்லா இருக்கியடா, உன்ன பாத்துரும் மனால அச்சுக்குவா.
0: அப்படியா?
1: ஜகடையில இருந்து கலியில பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். போட முடியாத சட்டை இது சொல்லுங்க.
1: எடுத்துட்டு போறோம்
0: நடக்க
1: முடியாது. அப்புறம் நானும் கோழி கொக்கரம் கோழி கணில போது சொல்லுவேன், சரிங்களா? நான் வர நான் வந்து கரெக்டா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் வரணும்னு பின்பற்றேன். ஆனா சென்னை நூம்புல இருந்து ஹேமாமா வந்து என்ன கன்வென் பண்றாங்க, ஒருத்தர் வருவாரு, அவர் வாய்ஸ் எல்லாம் மிமிக்ரி பண்ணுவாரு, அவரு பேரு நான் சொல்ல மாட்டேன்.
0: அப்படியா?
1: அவரு தான் வராரு.
0: சரி சரி சரி, இந்த இந்த பஞ்சாயத்தை வச்சுப்போம், இருங்க, டைம் ஆயிருச்சு. ஓகேவா? நாளைக்கு கால் பண்ணுங்க, நம்ம இந்த பஞ்சாயத்தை வச்சுப்போம். நன்றி. சோ லாஸ்டா நான் கேட்ட கேள்வி, போட முடியாத சட்டை எந்த சட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்தாத சட்டை. ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. இதோட வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்ப நேரம் வந்தாச்சு. நினைவிருக்கும் வரை படத்துல இருந்து பாட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுளு.
2: ஓஹோ சந்தியா, ஆஹா
3: ஜானி, சந்தியா சந்தியா ஜானி, ஆஹா ஓஹோ சந்தியாவின் காரண பங்களா என்ன நம்ம

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இடையேயான பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. பிரிக்ஸ் உச்சி மாநாடு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் நெறிமுறைகளுக்கு எதிராக சில நாடுகள் தன்னிச்சையாக வரிவிதிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து பிரிக்ஸ் அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மின்னணு வர்த்தகம் தொடர்பான நெறிமுறைகளில் நுகர்வோர் நலனை பாதுகாக்கும் வகையிலும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் வகையிலும் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 80 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா மதுரையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 90. அன்னாரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தேமுதிக கோரியுள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம், உமேஷ் விக்ரம்குமார், பிரமோத் பகத், அபிஜித் சக்கூஜா ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாம் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா

ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆராத்யா ஷிதிஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03. நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. வழக்கமான ரெயின்போ மேடைகள் போல இல்லாமல் இந்த ரெயின்போ மேடை இன்னும் சிறப்பாக போகுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். சில நேரம் நம்ம நகைச்சுவையாக பேசியிருப்போம், சில நேரம் உணர்வுகளை வெளிப்படுத்துகிற மாதிரி ரெயின்போ மேடைகளை பேசியிருப்போம், சில நேரம் அவங்களோட திறமை என்னெல்லாம் தெரிஞ்சிருப்போம். ஆனால் இப்போ எல்லோருக்குமே ஆசையாக இருக்கக்கூடிய தொழில், அந்த தொழிலதிபர்களாக மாறணும் அப்படின்ற எண்ணத்தை எப்படி நம்ம நிறைவேற்றலாம் அப்படின்னு நம்ம கூட பல சிறந்த அறிவுரைகளை நமக்காக வழங்குறதுக்காக 30 வருடங்களுக்கு மேலே பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கக்கூடிய கே.யு. சீனிவாசன் சார் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். நேயர்களும் தாராளமாக தொடர்பு கொண்டு பேசலாம். உங்களோட பிஸ்னஸ் ஸ்கில்ஸு, அதை எப்படி நம்ம மேலே கொண்டு வரலாம், எப்படி ஒரு கம்பெனி தொடங்குறதுலேருந்து அதை எப்படி டெலிவரி பண்ணுறது வரைக்கும் ரொம்ப நீட் அண்ட் ரிலாக்ஸாக நம்ம பேச போகிறோம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-298-6-0038 மற்றும் 044-295-2-5554. சார் வணக்கம். சார்
2: வணக்கம். சார்
1: எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷம் இங்கே உங்களோட ஆலண்டியர் ஐடியாவுக்கு கூப்பிட்டுருக்கிறதுக்கு.
1: சூப்பர் சார். சார் இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டவுட்டு சார். இப்போ ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் நீங்கள் 30 வருஷம் பணியாற்றிட்டு இருக்கீங்க.
2: ஆமாம்.
1: சில நேரம் பிஸ்னஸ் பண்ணணும்னு சிலருக்கு ஆசை வந்துடும், ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்ன்ற அந்த சூஸ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸோ பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்கிட்ட தாண்டி முதல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எந்த நம்பிக்கையில் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ஐடியாவை எங்கேருந்து எடுக்கிறது?
2: ஓகே, பொதுவாக இப்போ நீங்களே எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஆசை இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் எடுக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து எஃப்எம் ரேடியோ இருக்கீங்க, ரேடியோ ஜாக்கியாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த ரேடியோ ஜாக்கி, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பிடிச்சிருக்கு. திஸ் குட் பி யுவர் ஐடியா, யுவர் இன்ட்ரெஸ்ட்.
1: ஓகே சார்.
2: இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இது ரிலவெண்ட்டான ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, கம்பெனியிலோட கம்ப்ளைன்ஸ் என்ன, கவர்மெண்டோட ரெகுலேஷன்ஸ் என்ன, இதை பற்றிலாம் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிஷினரி என்ன, உபகரணங்கள் என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, இதை பற்றி பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஃபைனலாக உங்களோட கஸ்டமர்ஸ் பார்ப்பீங்க, யார் யாரெல்லாம் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஆட்கள் தேவைக்கு வருவாங்க வேலைக்கு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ எங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு ஹெச்ஆர், ஒரு பெரிய லெவலில் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்லாம் இல்லாமல் உங்களுக்கு மெயினாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது டெக்னிக்கலாக நிறைய பேர் தேவைப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க, டெக்னிக்கலாக தான் நிறைய ஆளுங்களை வேலைக்கு எடுத்திருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கிறது அப்படின்றத வச்சு அதுலேருந்து ஆரம்பிக்கிறோம்.
1: அதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸை பற்றி ஆனால் பேசிக்கானதாச்சும் தெரியணும் இல்லைங்களா?
2: பிஸ்னஸ் வந்து பேசிக்காக தெரியணும். இப்போது உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, நாங்கள் பொதுவாக வந்து ஸ்கில் இன்வென்ட்ரின்னு சொல்லுவோம், இல்லைன்னா நிறைய இடத்துல வந்து சைக்கோமெட்ரிக் அனலிசிஸ், சைக்கோமெட்ரிக் டூல் அசஸ்மெண்ட், இப்படி நிறைய இருக்குது. அதாவது ஒருத்தருக்குள்ளே என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு.
1: ஓகே சார்.
2: சில நேரத்தில் முடிஞ்சவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, சில நேரத்தில் உங்களுக்கு முதலீடு நிறையா இருக்குன்னா நீங்களே போட்டு அந்த ஆசையை கண்ட்ரி பண்ணுவீங்க. இல்லை ரொம்ப காஷியஸாக, ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த ஒரு பிஸ்னஸில் இறங்கணும் அப்படின்னா உங்களை அட்லீஸ்ட் ஒரு வாரமாக டைம் எடுத்து உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரியான சைக்கோமெட்ரிக் டூல்ஸ் இதெல்லாம் இருக்குது, மார்க்கெட்டில் அவுட்டில் இருக்குது, நிறைய இது ஃப்ரீ டூல்ஸ் கூட இருக்குது. இதை வச்சு உங்களுக்கு என்னன்னு கண்டுபிடிப்பீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும். இதை பிடிக்கும் போது ஒரு ரெண்டு முக்கியமான இடத்துல போய் நிற்கும். ஒன்று வந்து மோட்டிவேஷன் ஃபேக்டர்.
1: ஓகே சார்.
2: உங்களை வந்து எது வந்து மோட்டிவேட் பண்ணுது, அதாவது திருப்பி திருப்பி எது செய்ய வைக்கிறது. பொதுவாக என்ன சொல்லணும்னா, ஒரு விஷயத்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு செய்கிறீங்கன்னா அந்த செஞ்ச விஷயத்த

0: திருப்பி ரிப்பீட் பண்ணுவீங்க.
1: ஓகே சார்.
0: ரிப்பீட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அடுத்த தடவை அதை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுவீங்க. அதை இம்ப்ரூவைஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, திருப்பி உங்கள் அதை வந்து எக்ஸலன்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நல்ல அதை பெஸ்ட்டாக பர்ஃபெக்ட் பண்ணுவீங்க. திருப்பி என்ன பண்ணுவீங்க, அது சைக்கிள் லூப் கண்டினியூ ஆகும். அப்போ அது மாதிரி பிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்றத எடுத்து, அந்த பிடிச்சிருக்குன்றதை எடுத்து அதில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களை அறியாமல் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கலாம். அண்ட் இப்போது பிடிச்சிக்கிறது கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, சில நேரத்தில் வந்து ஏதாச்சும் கேட்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலாம், ஏய் நீ என்னை பற்றி என்னடா நினைக்கிறேன், ஏய் நீ நல்ல வண்டி ஓட்டுவடா, ஏய் நீ நல்ல பாட்டு பாடுவே, ஏய் நீ நல்ல டீமோட ஹேண்டில் பண்ணுவே, நீ எல்லோ இவ்வளோ பெரிய கூட்டமாக தான் நீ ஹேண்டில் பண்ணிடுவே அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா.
1: அப்போ நிறைய அங்கீகாரங்கள் பெறும்போது அதை நம்மளோட ஸ்கில்லாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம்.
0: நான் வந்து இது அங்கீகாரம் சொல்ல மாட்டேன், இது வந்து ஃபீட்பேக்னு
1: சொல்லுவேன். ஃபீட்பேக்,
0: இந்த ஃபீட்பேக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ப்ளஸ் உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், நிறைய சைக்காலஜிக்கலாக உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, அந்த பிடிச்சிருக்குன்றது வந்து ஈஸியான விஷயமா போயிடாது. ஏன்னா இதை வந்து ப்ரொஃபஷனாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா.
1: ஒரு
0: பேப்பர் வந்து எனக்கு கிட்டார் பிடிச்சிருக்குன்னா, கிட்டார் மட்டும் வாசிச்சே இருந்தால் அந்த கிட்டார் வாசிக்கிறவரு கிட்டார்லேயே ப்ரொஃபஷனாக வந்தாருன்னா அது அவருக்கு ரெவன்யூ கொடுக்கும்
1: கண்டிப்பாக சார்.
0: இல்லைன்னா என்னவும், கடையில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருப்பாரு, வீக்கெண்டில் மட்டும் கிட்டாரை வரையும் வாசிட்டு இருக்கும்,
1: ஒரு ஹாபி மாதிரி. அது
0: இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பைக் எடுத்துகிட்டு வெள்ளி சனி ஞாயிறுலாம் வெளியே கிளம்புறாங்க, சனிக்கிழமை வெளியே கிளம்புறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு தேடல் இருக்குது, அந்த தேடல் வெளியே இருக்குது, அது தேடல் ஈக்குவலாக கிடச்சிட்டா இவங்களுக்கு இதுலேயே சரி வரும், இல்லாத போகிறாங்க. ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன்.
1: சூப்பர் சார். இப்போ இன்னொரு டவுட் என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு நான் இப்போ என்னோட ஐடியா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுதான் பண்ண போகிறேன்னா, இப்போ ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நான் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் வந்து அஃபீஷியலாக கிடக்கணும் சார்.
0: ஓகே, இப்போது ஒரு கடை, இதில் வந்து கடை ஆரம்பிக்கிறதுன்றது ஒன்று, ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் அப்படின்னா அது வேறு, இல்லை நீங்கள் ஒரு பொருளை வாங்கி வைக்கிறீங்க ட்ரேடிங் அப்படின்னா வேணாம் வேறு. இப்படி பொதுவாக இதுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் புரிகிறதா இருந்தால், கம்பெனிக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு பேர் ஒன்று வைக்கிறீங்க. ரெண்டாவது, இந்த கம்பெனி வந்து எந்த மாதிரியான, இப்போ இண்டிவிஜுவலாக வந்து ப்ரொப்ரேட்டர் ப்ரொப்ரேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம், அப்புறம் திருப்பி வந்து பார்ட்னர்ஷிப் எல்எல்பின்னு சொல்லுவோம், பார்ட்னர்ஷிப்பில் வர்றது, அப்புறம் திருப்பி வந்து இப்போ சில டைமில் வந்து இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து ஓபிசின்னு ஒன்று கொடுத்துருக்கு, 1% கம்பெனி. நான் மட்டும்தான் நான் இருப்பேன், ரொம்ப ரிசர்ச் ரிலேட்டடாக ஐடி ரிலேட்டடாக இருக்காங்களா, அந்த மாதிரியான கம்பெனி. ஸோ இதெல்லாம் வந்து கம்பெனி முதல்ல வைங்க, பேர் வைக்கிறீங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவீங்க, இதுக்கு ரிலவெண்ட்டான உதயம் ஆதார், எப்படி நமக்குலாம் தனிப்பட்ட முறையில் நமக்கு ஆதார் கார்டு இருக்கோ அதே மாதிரி கம்பெனிக்குன்னு ஒரு உதயம் ஆதார்னு வச்சுக்கோங்க, இது ஒன்று தேவைப்படும். இதை தான் முந்தைய வந்து எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷனும், இப்போ இதையே வந்து உதயம் ஆதார்னு சொல்கிறோம், இது எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன, கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று உங்களுக்கு தேவைப்படும், அந்த இடத்த வந்து வாடகை எடுக்கிறீங்களா, வாடகைன்னா வாடகையோட லீஸோட அக்ரிமெண்ட்டோ ரெண்டல் லீடோ, அதுக்கு வந்து இபி இன்கேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இபியோட கார்டு இருக்கா. அதுக்கப்புறம் திருப்பி கம்பெனி வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணுறீங்க, அண்ட் கம்பெனி இப்படி தான் நீங்கள் நடத்திட்டு போகிறீங்க.
1: இது
0: கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு உண்டானது. இதில் ஒரு ஒரு கம்பெனி தந்தாப்பில் மாறும். இப்போ எஃப்எஸ்எஸ்ஐன்னு இப்போ ஃபுட் ரிலேட்டட் வந்து எஃப்எஸ்எஸ்ஐன்னு வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி, ஃபுட் ரிலேட்டட்னா அங்கே ரெகுலேட்டரியில் அவங்கக்கிட்ட வந்து லைசன்ஸ் வாங்கணும், நான் முறுக்கு செய்கிறேன், இல்லை வந்து சீடை செய்கிறேன், தட்டை செஞ்சு வைக்கிறேன், இல்லை ஊருகா பிக்கல் பண்ணுறேன். இதே இது நீங்கள் இப்போ ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கக்கூடிய கம்பெனியோ இல்லை டிரைவிங் கம்பெனியோ இல்லை வீடியோ கேமிங் கம்பெனி வந்தால் அதோட ரிலவெண்ட் ரெகுலேஷன் என்னவோ அந்த இடத்துல அதை நம்ம வாங்கணும். இப்படிலாம் வாங்கி தான் கம்பெனியை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கு.
1: ஓகே சார், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சியில் மீண்டும் சார்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேயர்களே, நாம் அணிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடையில் இன்றைக்கி எந்த பற்றி நம்ம பேசிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்னென்னலாம் பார்க்கணும், அந்த பிஸ்னஸை எப்படி ஒரு சின்ன இடத்துலேருந்து இன்னும் பல்வேறு விதமாக க்ரோத் பண்ணி அப்பர் ஸ்டேஜுக்கு போகிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம கூட அந்த துறையில் 30 வருடங்களுக்கு மேலே அனுபவம் மிக்க கே யு சீனிவாசன் சார் கூட பேசிகிட்டு இருக்கோம்.

0: இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா இதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ காமனாக வந்து இப்போ எனக்கு தெரியல நான் எங்கே போய் அதை யார்கிட்ட கேட்குறதுன்னு, அப்படின்னா பொதுவாக காமனாக இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எங்கே போனால் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சார்?
1: ஓகே, இப்போ நமக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட ஸ்டார்ட் அப் மிஷின் இருக்குது, ஒரு ஒரு ஊர்லேயுமே வந்து டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் இருக்குது. இப்போ சென்னை எடுத்துகிட்டிங்கன்னா சென்னையில் நம்ம கிண்டியில் எம்எஸ்எம்ஏ இருக்குது, டிக் இண்டஸ்ட்ரி சென்டர் இருக்குது. இங்கெல்லாம் போய் உங்களுடைய இந்த மாதிரி தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன், அப்போ அது விஷயமான ரிலவெண்ட்டாக டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து சில என்ஜிஓஸ் இருக்குது, நம்ம பேசின மாதிரி பேர் சொல்ல விரும்பலை, சில கம்பெனியோட என்ஜிஓவில் இருக்குது. அந்த என்ஜிஓட வேலையே என்னென்னா தொழில் முனைவருக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் அவங்களோட முழு மூச்சாகவே இருக்காங்க.
0: ஓகே சார்.
1: ஒரு 25 வருஷமாக மேலே கூட என்ஜிஓஸ்லாம் இருக்குது. அவங்களாம் எந்த விதமான ஃபினான்ஷியலாக எதிர்பார்க்க மாட்டாங்க. பிஸ்னஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் மட்டும் இருந்தால் போகிறோம், வாங்க. அவங்களே வந்து ஒரு 3-4 days கிளாஸ் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராஜெக்ட் பிளான்ன்றது எழுதுற சொல்லி கொடுத்து பேங்க்கில் கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேங்க்கில் லோனை வாங்கி நடத்தி 2 வருஷம் உங்களுக்கு வந்து ஒரு மென்டர்ஷிப் வரைக்கும் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க.
0: ஓகே சார்.
1: இப்படியாப்பட்ட என்ஜிஓஸும் இங்கே இருக்குது
0: நம்ம
1: சென்னையில். நான்லாம் அது மாதிரி என்ஜிஓஸோட அசோசியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல அவங்க ஃப்ரீயாகவே உங்களுக்கு சொல்லி தருவாங்க.
0: ஓகே சார்.
1: இது வந்து பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு உண்டானதுக்கு.
0: சூப்பர் சார். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னு வைங்க, ஒரு 10 people இருக்காங்க அப்படின்னா பொதுவாக பேசிக்காக என்னென்ன ஆர்டரில் அந்த பீப்புள் நான் ரெக்ரூட் பண்ணணும், அதில் யார் யாரெல்லாம் இருந்தால் கம்பெனியை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும், அந்த மாதிரி இது பிளான்?
1: இப்போ இது வந்து உங்களோட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது. உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு உங்களுடைய ரேடியோ ஜாக்கி நீங்களே வச்சுக்கலாம், நீங்களே முன்னாடி இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு தேவை என்ன? டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு தேவைப்படும்.
0: ஓகே.
1: அப்போ நீங்கள் ஆளுங்களை எடுக்கும்போது ஹெச்ஆரும் ஒரு ஆள் வேணும்னு எடுக்க தேவையில்லை இனிஷியல், ஏன்னா நீங்களே ஹெச்ஆராக இருப்பீங்க.
0: புரியுது.
1: ஓகே. அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெவல் இந்த இது வந்து இனிஷியல் பட்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு யாரெல்லாம் தேவை? இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கக்கூடியவங்க தேவை, வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்களோ ஆடியோ எடிட்டிங் பண்ணுறவங்களோ, இவங்கள மாதிரி ஆளுங்களை வச்சு தான் கம்பெனி ஆரம்பிப்பீங்க. கம்பெனி ஆரம்பித்து நடக்க நடக்க ஓட ஓட விளம்பரங்களும் பிஸ்னஸும் கூட கூட என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஆட்கள் கூடுவாங்க. அதுதான் சொன்னேன் இல்லையா, உங்களால் வந்து குறைஞ்சது
0: ஒரு நேரத்தை பேசிட்டு வந்துடலாம் சார். வணக்கம், யாருங்க இந்த பேசுகிறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம், உங்கள் பெயர்?
2: நான் குழந்தைநாதன், மாரியம் காவல்.
0: சொல்லுங்க சார், உங்களோட டவுட் என்ன? ஓகே சார், நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள் சார்.
1: ஓகே. ஸோ இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட்டு இன்னர் சர்க்கிள், உங்களை உங்களை சுற்றி நீங்கள் எடுத்து நடத்தக்கூடியது இந்த ஒரு 5-10 பேர் இருக்காங்க. இப்போ இவங்கள வச்சு நீங்கள் நடத்துறதுக்கு பெரிய லெவலில் ஒன்று ஹெச்ஆர் மேனேஜர் போடணும், அட்மின் மேனேஜர் ஒருத்தர் போடணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. நீங்களே அட்மின் மேனேஜர், நீங்களே ஹெச்ஆர் மேனேஜர், நீங்களே பிஸ்னஸ் மேனேஜராக இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த குறுகிய நம்பர் கம்மியான நம்பர்ஸ் தானே, ஒரு 10 பேருக்குள்ளே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, அவங்கள வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான் தேவைன்னா அவங்கள வச்சு நீங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம்.
0: ஓகே சார். சரிங்க சார், ஒரு பாடல் கேட்டு மீண்டும் நம்ம நிகழ்ச்சி நினைக்கலாம் சார். தேங்க்யூ சார்.

0: அம்மாடியோ தனன கான ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Ungal FM Rainbow-vil தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 5:21 ஆயிட்டு இருக்கு. நேர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இன்னைக்கு இதில் யார் கூட நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட 30 வருஷமாக பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கக்கூடிய கேயு சீனிவாசன் சார் இணைஞ்சிருக்காரு. ஒரு பிஸ்னஸை எப்படிலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டப் எப்படி வச்சுருக்கணும்னு முதற்கொண்டு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காரு. நேயர்களும் தொடர்புகொண்டு பேசலாம். பேச வேண்டிய எண்கள் 0442289986, 0038 மற்றும் 0444295255. சார், இப்போ எந்த கம்பெனியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பொதுவாக எங்கே வேலை பார்த்தாலும் சரி, தேவைப்படக்கூடிய நபர்களாக ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒருத்தர் லீடரு, இன்னொருத்தர் பாஸு. இப்போ அந்த லீடருக்கும் பாஸுக்கும் என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் சார்?
3: ஓகே, இப்போ இந்த இடத்துல லீடர் பாஸ், ஓகே, அதை கொஞ்சம் நம்ம அப்படியே மாற்றிக்கலாம்.
2: ஓகே சார்.
3: ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இன்னொன்று ஆப்ரேஷனல்

0: இருக்கவங்கன்னு வச்சுக்கலாம்.
1: சார் சார்,
0: இப்போது மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து நம்மளுடைய நிறுவனம் எந்த திசையை நோக்கி ஓடணும், எதை எந்த இலக்குகளை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு உட்காந்து பிளான் பண்ணி அதை வந்து செட் பண்ணக்கூடியவங்க மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க வச்சுக்கோங்க.
1: ஓகே சார்.
0: ஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய அவங்களும் வந்து ஜெனரல் மேனேஜராக இருக்கலாம், ஒரு ஒரு நல்ல பெரிய பதவிகள் இருக்கலாம். அவங்க என்னென்னா எப்படி இந்த நிறுவனத்தை இழுத்து போய் டீமோட அந்த இடத்த கொண்டு போய் நிப்பாட்ட வைக்கிறதுக்குன்றது அவங்களோட சேலஞ்சாக இருக்கும்.
1: ஓகே சார்.
0: ஸோ இப்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கோங்க, இவ்வளோ சேல்ஸ் பண்ணணும், இவ்வளோ கஸ்டமர்ஸ் உள்ளே வரணும், இந்தந்த மார்க்கெட்டுக்கு போய் புது புது மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு நிறுவனம் நினைக்கும், வெளிநாடுலேருந்து வர நிறுவனம் இல்லை இந்திய நிறுவனங்கள் வெளிநாடுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியது நினைக்கும். அப்போ இதை வந்து மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணுவாங்க, நம்ம எந்தெந்த ப்ராடக்ட் இங்கே லான்ச் பண்ணணும், இங்கே போனால் தான் இவ்வளோ கஸ்டமர் நம்ம கிடைக்க முடியும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுவாங்க. செகண்ட் இருக்கக்கூடிய டீம் என்ன பண்ணும், அதை எப்படி போய் அந்த இடத்துல இறங்குறது, அங்கே எப்படி கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அங்கே எப்படி இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய காம்படிஷன் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்குது, இல்லை காம்படிஷனே இல்லைனா அந்த காம்படிஷன் இல்லாத ப்ராடக்ட், காம்படிஷனே அங்கே இல்லைனா எப்படி அந்த ப்ராடக்டை நம்ம எப்படி லான்ச் பண்ணலாம், எந்த மாதிரியான ஆட்கள் வேணும், அங்கே எப்படி கஸ்டமருக்கு புரிய வைக்கணும். ஸோ இதை வந்து பொதுவாக மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டிங்னால பொதுவாக என்ன சொல்லுவாங்க, சைக்காலஜி பிளஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இடத்துல போய் ஒருத்தர்கிட்ட எப்படி விற்கிறது அப்படின்றத பற்றி உளவியல் ரீதியாக ஆராய்ஞ்சு பண்ணுறது வந்து சைக்காலஜி வந்துடுது. என்ன விலைக்கு என்ன பொருள் எத்தனை பொருள் விற்கலாம் அப்படின்னு பார்த்தா எக்கனாமிக்ஸ் நடுது. அப்போது ஒரு மார்க்கெட்டிங் வந்து இது மாதிரி இந்த ரெண்டு கூற்றுகள் சேரும்போது ஒரு ஒரு மார்க்கெட்டிங் பற்றி வருது. அந்த ஊருக்கு போய் என்ட்ரு ஆகிட்டீங்க, லேண்ட் ஆகிட்டீங்க, இப்போது எப்படிலாம் பண்ணால் கஸ்டமர் கொண்டு வரலாம் அப்படின்னா ப்ரொமோஷன் அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம், இந்த ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான்.
1: ஓகே சார்.
0: எப்படி வந்து நம்மளுடைய பொருட்களை வந்து ப்ரொமோட் பண்ணலாம், சர்வீஸோ ப்ராடக்டோ எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், இன்னொரு பக்கம் எப்படி அவேர்னஸ் பண்ணலாம். அவேர்னஸ்ன்றது ஒரு உதாரணத்துக்கு மிக்சி விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக்சி வந்து இந்த மிக்சியில் அரைக்கும் போது நீங்கள் வந்து 20 நிமிஷம் சீக்கிரம் அரைக்கலாம். ஓகே, இது என்ன பண்ணா இந்த மிக்சில சீக்கிரம் அரைக்கலாம், இந்த மிக்சிலயே ஒரு 3 ஜார் கொடுக்கறோம், 1 ஜார் ஜூஸ் அரைச்சுக்கோ, 1 ஜார் இது அரைச்சுக்கோ அப்படின்னும் போதுன்னா, ஓ இந்த மிக்சில இந்த 3 வரக்கூடியது இருக்கா அப்படி பேசும்போது அவேர்னஸ் வந்துருது. ப்ரொமோஷன் என்ன சொல்ல வரும், ப்ரொமோஷன் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் வாங்கினா இது வந்து 5 வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கு, இது உடையறது இல்லை, இதுக்கு சர்வீஸ் இருக்கு, 1 வருஷம் வாங்கினா 3 வருஷம் சர்வீஸ் தரேன், இப்படி என்னெல்லாம் சொல்றோம் இல்லையா, இது எல்லாத்துலயும் கொண்டு வந்துடலாம். ஸோ இப்படி தான் ஒரு ஒரு இதை பற்றி பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ணுறத பற்றி பார்க்குறோம். இந்த நிகழ்ச்சிகளை செய்கிறதுலாம் வந்து ஆப்ரேஷன்ஸில் இருக்கும் இருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இப்படி வேணும், இந்த டைரெக்ஷன் இங்கே நீங்கள் போங்க, இந்த மாதிரி கோல் செட் பண்ணி வேணும்னாங்கன்னா இந்த ஆப்ரேஷன்ஸ் டீம் எடுத்து போகலாம். ஸோ அதனால் இங்கே வந்து பாஸு லீடர்னு நான் வரலை, ஒரு ஒரு ஆப்ரேஷன்ஸ் டீமு ஒரு மேனேஜ்மெண்ட் டீம்,
1: மேனேஜ்மெண்ட் டீம்
0: ஈஸியாக புரியறதுக்காக, ஏன்னா பாஸ்ன்றது பயங்கரமான வார்த்தை. ஓகே, ஸோ அதனால் நம்ம அந்த வார்த்தை பண்ணுறோம்.
1: சரிங்க சார். இப்போ இன்னொரு இது என்னென்னா, இப்போ லீடர்ஷிப்பில் பார்க்கும்போது பொதுவாக நானே நிறைய நேரங்களில் ஃபீல் பண்ணது அப்படின்னா, இப்போ இந்த ஜென் சி கிட்ஸ், ஜென் ஆல்ஃபா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு, அதாவது உடனுக்குடனே ஒரு ரிச் மைண்ட் செட் வந்துடணும், ரிச் ஆயிடணும் அந்த ஸ்ட்ராட்டஜிலே இருக்காங்க. சில நேரம் ஒரு ஒரு சட்டியில் 1 கிலோ அரிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 கிலோ அரிசி கூட எனக்கு கொடுத்துரு, மற்றவங்களுக்கு நீ கொடுக்குறியோ இல்லையோ அப்படின்னக்கூடிய அந்த மனப்பான்கு, சில நேரம் அந்த லேசினஸ் இதெல்லாம் இருக்குது, இதை எப்படி சார் ஓவர் ஹேண்டில் பண்ணுறது?
0: ஓகே, எனக்கு வந்து ஜென்சியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு நெகட்டிவான ஒப்பீனியன்ஸ் கிடையாது. ஜென்சிக்கு தகுந்தாப்பில் நம்ம மாறலையோ, மேனேஜ்மெண்ட் மாறலையோ அப்படின்றதான் என்னோட எதிர்பார்ப்பு. எப்போவுமே
1: அப்டேட் ஆகலை,
0: நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் மாறலையோ, அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு. இன்றைக்கி வந்து ஜென்சி சொல்கிறோம், இந்த ஜென்சியை ஒரு பொருள் வாங்குகிறோம், இப்போ கையில் வச்சு மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம் வச்சுக்கோங்களேன், இந்த மொபைல் ஃபோன் வாங்குகிறோம், இந்த மொபைல் ஃபோன் ரிப்பேர்னால் நம்ம யாரை கேட்போம், மொபைல் ஃபோன் சரியில்லைன்னா ஃபேக்ட்ரி ப்ராடக்ட்னா யாரை கேட்போம், மொபைல் ஃபோன் தயாரித்தவனை கேட்போம்.
1: கரெக்டாக
0: அதே மாதிரி மொபைல் ஃபோனை கேள்வி கேட்க மாட்டோம், நீ ஏன் தப்பாக இருக்க, ஏன் தப்பாக இருக்குன்னு. அதே மாதிரி இங்கே ஒரு ஜென்சி வந்து இந்த மாதிரி ஆகலை அப்படின்னா, ஜென்சி இது மாதிரி இல்லைன்னா ஜென்சியை கேள்வி கேட்கக்கூடாது, அவங்க அப்பா அம்மாவை கேள்வி கேட்கணும், அவங்க சொசைட்டியை கேள்வி கேட்கணும், அவங்க வந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை தான் கேள்வி கேட்கணுமே ஒழிய ஜென்சியை கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு பக்கம் ஒரு வகையான தர்க்கத்துக்காக நான் சொல்கிறேன். கம்மிங் பேக் டு சப்ஜெக்ட், ஜென்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து பழகியாச்சு. ஓகே, அவங்களுக்கு வந்து குயிக்காக கிடைக்கும், ஒரு வேலை வந்து சீக்கிரம் முடியும், இது வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம் வச்சுக்கோங்களேன். இது முடிஞ்சாலும் டக்குன்ட்டு எனக்கு நல்லது நடக்கும், எனக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் நடந்தால் எனக்கு ஒன்று எனக்கு ஒன்று கிராட்டிடியூட் கிடைக்கும், அது ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இதுக்கு தான் நாங்கள் வந்து கடந்த ஒரு 10-15 வருஷமாக ஒரு சின்ன கதை வச்சுருக்கேன். கதை சொல்லாமல்
1: சொல்லலாம் சார். தரலாம்
0: கதை எப்படின்னா, நம்ம ரோட்டு ஓரத்தில் நடந்து போகும்போது ஒரு கிளி ஜோசியம் பார்க்குறவங்க இருப்பாங்க. இந்த கிளி ஜோசியம் பார்க்குறவட்ட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார், ஷெட்டை திறந்து விடுவார், அந்த உள்ளே குட்டி ஒரு ஒரு ஒரு கிளி வெளியே வரும், வெளியே வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த கிளி என்ன பண்ணும், அப்படியே ஒரு ஒரு காடாக எடுத்து போகும், எடுத்து காடை எடுத்து

0: அந்த குறி சொல்கிறவரோட மூஞ்ச பார்க்கும், அவர் அப்படியே பார்ப்பார், திருப்பி அடுத்த கார்டு எடுத்து போடுவோம் கம்னு இருக்கும். அவர் எப்போ அந்த கிளிக்கிட்ட இப்படி கையை மூடி வச்சுட்ருப்பார், இந்த விரலை, இந்த விரலை நீட்டும் போது கிளி நேராக கொண்டு வந்து அந்த கார்டை இவர்கிட்ட கொடுத்துட்டு இவர்கிட்ட இருக்கிற நெல்மணியை அதை எடுத்துட்டு உள்ளே போய் கூண்டில் உட்காந்துரும்.
1: அதாவது அந்த நெல்மணியை காட்டுறப்ப தான் அது ஓகேன்ற டிசிஷன் அந்த கிளி எடுக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க.
0: ஆமாம், நெல்மணியை பொறுத்தவரைக்கும் நெல்மணி காமிச்சிட்டு அதுக்கு என்னென்னா அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்து சாப்பிடாம தான் இருக்கு.
1: ஓகே,
0: அப்போ அந்த கிளிக்கு பசி. ஓகே, அவர் சொல்லி கொடுத்த பாட பிரகாரம் நான் நெல்மணியை காமிச்சா கொண்டு வந்து கார்டை கொடுத்துரு, அவ்வளோ. இதுதான் அதை பழக்கி வச்சிருக்காரு, அதை கொடுத்துரும். இந்த கார்டில் என்ன இருக்குன்றது அவர் உங்களை வச்சு முதலே முடிவு பண்ணிட்டார். இருக்கக்கூடிய 12 கார்டில் என்னென்ன கார்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டார். அதுக்கு தந்தாப்பில் எப்படி கதைகளை உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க.
1: ஓகே,
0: இது ஒரு பக்கம் கதையாக இருக்கட்டும். இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு தடவையும் அந்த கிளி இவரை பார்க்கும்போது அவர் எஸ்ன்றாரு நோன்றாரு, அவர் ஃபைனலாக அந்த கார்டாக அந்த நெல்லை காமிச்சிட்ட கிட்ட வருது இல்லையா, அதே மாதிரி தான் ஜென்சி கிட்ட வேலை வாங்கும் போதும் செய்யும் போதும் அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபீட்பேக் மட்டும் கொடுங்க. ஒரு வேலை பண்ணுறானா, ஏய் நல்லா பண்ணுற கீப் கோயிங், ஒரு வேலை சரியாக பண்ணலையா, ஏய் இது கொஞ்சம் நல்லா மாற்றி பண்ணலாமே பா, ஏன் இப்போ இப்போ இந்த இடத்துல நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கு ஒரு தடவை சொன்னேன் புரிஞ்சிக்கல, 10 தடவை சொன்னேன் புரிஞ்சிக்கல, 100 தடவை சொன்னேன் புரிஞ்சிக்கல, நாங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவோம் 100 தடவை சொல்லி புரிஞ்சிக்கலையா பரவாயில்ல 101 தடவை சொல்லி கொடுங்க சார், 1000 தடவை சொல்லிவிட்டேன் சார் புரிஞ்சிக்க மாட்டோம் பரவாயில்ல 1001 தடவை சொல்லி கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல சொல்லி கொடுங்கன்றது நிறைய மெத்தட்ஸ் இப்போ வந்துருச்சு, அவங்களை புரிய வைக்கிறதுக்கோ விஷுவல் டிஸ்பிளே டேஷ்போர்ட்ஸு நிறைய வந்துருச்சு, அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல இது மாதிரிலாம் காமிச்சு அவங்களை வந்து புரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் ஃபீட்பேக் சிஸ்டம். இந்த ஃபீட்பேக் சிஸ்டம் வந்ததுன்னா ஜென்சியை நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க யாராக இருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மேனேஜரோ ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து ஜென்சியை நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் அனலைஸ் பண்ணால் தெரிஞ்சுப்படும், அவர் அந்த ஜென்சிக்கு ஃபீட்பேக் கரெக்டாக கொடுக்குறாரு. ஃபீட்பேக் கொடுக்காம திட்டினாலோ கோவப்பட்டாலோ அவர் ஜென்சி சரியில்லைன்றாரு, இல்லைனா அந்த ஜென்சி அவர்கிட்ட வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. இதுதான் ஜென்சி ஹேண்டில் பண்ண, ஜென்சியை பொறுத்தவரைக்கும் ஃபீட்பேக் கொடுக்கணும், தட்டி வேலை வாங்கிட்டே இருக்கலாம், அதுக்காக எல்லா நேரத்துலையும் குட்டு குட்டு கொடுக்கணும் அவசியம் இல்லை, எங்கே குட்டு கொடுக்கலாம், சில நேரத்தில் ஒரு சின்ன பேட்டர்ன் தான் வரும்போது தட்டி கொடுக்கலாம், சில டைமில் ஒரு சின்ன அப்ரிசியேஷன் நல்லா பண்ணுறியப்பா,
1: அதாவது நெகட்டிவே சொல்லிட்டு இருக்காம அவங்களுக்கு பாசிட்டிவிட்டியும் நம்ம கண்டிப்பாக
0: பாசிட்டிவ் சொல்லணும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் பர்பஸ் அண்ட் காஸ்ட் சொல்லுவோம், அவன் எதுக்கு அவனோட பர்பஸ்லாம் மாறி போச்சு. முந்தி நம்மளோட பர்பஸ் என்னதான் இருந்தது, நம்ம வந்து வளர்ந்து நம்ம குழந்தைங்களை நல்லபடியாக பார்க்கணும், நம்ம ஒரு ஒரு குறைஞ்ச வரையில் ஒரு சொத்து சேர்க்கணும், ஒரு அங்கீகாரமாக இருக்கணும்னு நினச்சோம் இல்லையா. இப்போ அதே அவங்களோட பர்பஸ் அண்ட் காஸ்ட் வந்து மாறி போச்சு, அவன் பர்பஸ் வேறையாக இருக்குது. ஓகே, நான் இதை பண்ணேன், இதை செஞ்சேன், எனக்கு இது முடிஞ்சது, அதனால எனக்கு இது இது நடந்தது, எனக்கு இது இது எனக்கு கிடைச்சது. அப்போ இது ரெண்டும் தான் பர்பஸ் அண்ட் காஸ்ட் அப்படின்வோம். இதை எப்போ ஒரு சரியான ஒரு லீடர் புரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனியில் இப்படி தான் அவங்களோட டீம் மெம்பர் இருக்காங்கன்ற இது மாதிரி ஆட்கள் பசங்க தான் வராங்க, இல்லை இந்த மாதிரியான ஜென்சி வரக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் நடத்திட்டுருக்காங்கன்னா, இதை உட்காந்து இதெல்லாம் கம்ப்ளீட் சைக்காலஜி தான் உட்காந்து பார்த்து நடத்தினா ஒரு நல்ல லீடராக இருக்கலாம், ஜென்சியை நல்லா ஹேண்டில் பண்ணலாம்.
1: சூப்பர் சார், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவோம் சார்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: உங்கள் FM Rainbow-வில் தினந்தோறும் காலை 7:30க்கு சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: நேயர்களை, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடையில் இன்றைக்கி பிஸ்னஸில் எப்படியெல்லாம் ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து நல்ல க்ரோத்திங் பொசிஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேயு சீனிவாசன் சார் நம்ம கூட பேசிகிட்ருக்காரு. நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-298-6008 மற்றும் 044-295-2555. சார், இப்போ ஒர்க்கர்ஸோட பொதுவாக அஃபிஷியலாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், அதாவது இந்த ஒர்க்கு நீ பண்ணணும், அந்த ப்ராசஸ் ஆப்ரேஷனலாக இதை அதை நீ பண்ணணும், 9 to 5 9 o'clock நீ வந்துடணும், 5 o'clock போயிடணும், உனக்கு இந்த டைம் லீவு, அதெல்லாம் வந்து அஃபிஷியலாக வந்துடும். இப்போ அந்த பர்சனல் கனெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா சார், இப்போ அந்த ஒர்க்கர்ஸோட ஃபேமிலியை பற்றியோ இல்லை அவனோட விருப்பு வெறுப்புகளை பற்றி

0: அனலைஸ் பண்ணுறது. இது பொதுவாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு கம்பெனிக்கு தேவை தானா, இல்லை அஃபீஷியலாக இருந்தாலே தட்ஸ் ஃபைனா சார்?
1: இல்லை, எப்போவுமே ஒரு ஒரு ஒர்க்கரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ வரும்னா அவன் ஃபேமிலியால் இருந்து வரக்கூடியதான். ஸோ அதனால் அவன் ஃபேமிலிக்கு தேவையானதோ, அவன் ஃபேமிலி அவன் எப்படி பார்த்துக்கிறானோ, இல்லை வந்து அவனுடைய எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக அவங்க ஃபேமிலி இருந்தால் அந்த ஃபேமிலி என்ன பண்ணுவோம், இதே கம்பெனிலாம் வேலை பாரு, இந்த கம்பெனி விட்டு வேலைக்கு போகாத, வேறு கம்பெனி போகாத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட நிறுவனங்கள் வந்து இன்றைக்கும் இருக்குது.
0: ஓகே சார்,
1: எனக்கு தெரிஞ்ச நிறைய நிறுவனங்கள் இருக்குது. பேர் சொல்ல வரும்ல, பெரிய நிறுவனங்கள், சென்னையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் அந்த ஓனர்ஸ்லாம் வந்து அவங்களுடைய ஒர்க்கர் லெவலில் கனெக்டடாக இருப்பாங்க. எப்படின்னா, நீ உன் பையன் இந்த காலேஜ் போய் கட்ட வேண்டியது இருக்க ஃபீஸு, மேபி அவங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா கூட அவங்க பிஏ ஞாபகம் வச்சிருப்பாங்க, அதை கரெக்டாக சொல்லிடுவாங்க.
0: ஓகே சார்,
1: ஓகே, அவங்க வரும்போது ஒர்க்கர் வரும்போது சின்ன சீட்டை கொடுத்துருவாங்க, குழந்தை படிக்க வேண்டியது இருக்கிறத பற்றி பேசலாம், இல்லை அவனுக்கு கல்யாணத்தை பற்றி பேசலாம், இல்லை அவங்க அப்பா அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு காசு, எது வேணாலும் இருக்கலாம். அப்போ ஒரு ஒரு ஓனர்ன்றவர் வந்து ஒர்க்கரோட கம்ப்ளீட் கனெக்டில் இருக்கனால தவறு கிடையாது.
0: ஓகே சார்,
1: ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பு தவறாக போகும்போது மட்டும்தான் தவறாகுது.
0: அதாவது அதையே வந்து முக்கியமாக பேசி அவங்களோடதுலேயே வந்து இவங்க சாஞ்சி சரி பரவாயில்லப்பா நீ வேலைன்னு ரொம்ப
1: நிறுவனங்கள் பார்த்திருக்கேன். அந்த நிறுவனங்கள் வந்து வீட்டுக்கு வந்து மந்த்லி ஃபேமிலி கனெக்ட் அப்படின்னு ஒரு ஒரு நியூஸ் லெட்டர் மாதிரி அனுப்புவாங்க. அதில் என்னென்னா, இப்போ பார்த்தீங்க, அவங்க அப்பா வந்து இந்த இந்த விஷயம் நல்லா பண்ணார், இதை சர்வ் பண்ணார், இல்லை அவங்க அப்பா இந்த பொருளை கண்டுபிடிச்சார், இல்லை அவங்க அப்பா இதை பண்ணார்ன்ற ஒரு பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு வீட்டுக்கு போகும்போது குழந்தைங்க அவ்வளோ ஹைப்பில் இருப்பாங்க. அப்பா அம்மா ஒய்ஃப் எல்லாருமே ஹைப்பில் இருப்பாங்க. அப்போது இதனால் என்ன ஆகுதுன்னா, இவனே வேலை விட்டு போகணும்னு நினச்சா கூட அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய என்ன நினைப்போம், வேணாம் வேணாம் நல்ல கம்பெனியாக இருக்குது, நீ எது வேறு வேலைக்கு
0: போகிறேன்.
1: அதே மாதிரி வருஷத்துக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு ஃபேமிலி கனெக்ட் அப்படின்ற பேரில் அவங்க கிராமத்தில் இருந்தால் கூட அந்த கிராமத்துலேருந்து அவங்கள வர வைக்கிறது, சில சமயத்தில் அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வர்றது, இங்கே ஒரு நல்ல இடத்துல தங்க வைக்கிறது, அவங்களுடைய வீட்டுக்காரோ இல்லை பையனோ ஒரு நல்ல அவார்டு வாங்குறான்னா சர்ப்ரைஸாக தெரியாமல் கொண்டு வந்து நிப்பாட்டுறது, இது எல்லாமே இமோஷ்னல். அண்ட் இதெல்லாம் தவறும் கிடையாது. எப்போ தவறாகனா ரிலேஷன்ஷிப்பு லெஜிட்டிமேட்டாக இல்லாமல் வேறு மாதிரி போகும்போது மட்டும்தான் வருமே தவிர, மற்றபடி நல்லது தான், தப்பு கிடையாது.
0: அதாவது இந்த ஒர்க் பண்ணும்போது பேசலான்னு வாங்க, ஆனால் ஒர்க் பேசுகிறதே ஒர்க்காக வைக்கும்போது வரக்கூடிய பிரச்சனையாக தான் பார்க்க வேண்டியதாரு.
1: ஓகே
0: ஓகே சார். சார், இப்போ எனக்கு ஒரு இன்னொரு டவுட் என்னென்னா, பொதுவாக வந்து ஒரு பிஸ்னஸ் பற்றின ஒரு மித்து என்ன அப்படின்னா, எப்போ நீ உடனே பணக்கார ஆசைப்படுறியா, ஓகே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண, பிஸ்னஸ் தான் ஏன் இப்போ ட்ரெண்டாக அப்படின்னு கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்குது. இது கரெக்டான டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்காங்களா, அதில் என்னென்னலாம் இடர்பாடுகள் இருக்குது சார்?
1: ஓகே, இன்றைக்கி தேதியில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோரும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்றது வந்து எனக்கு அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை. ஓகே, ஸோ அதனால் எங்களுடைய கன்சல்ட்டிங்லேயோ நாங்கள் போகிற இடத்துலையும் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, உங்களோட பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் பார்க்கும்போது, திறமைகளை பார்க்கும்போது, நம்ம பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்கணும்னா அது ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு நம்ம ஒன்று போகிறோம். இல்லை ஒரு நிறுவனங்கள் இருந்து அந்த நிறுவனங்களை மேலே மேலே மேலே மேலே கொண்டு போகக்கூடியது அப்படின்னு வரும்போது என்டர்பிரினர்ஷிப் சொல்கிறோம்.
0: ஓ, என்டர்பிரினர்.
1: ஓகே, இப்போ இதுக்கு தான் சில பேரும் பிராண்ட் நேமும் எடுக்க வேணாம் நம்மளை எடுக்கலை. ஸோ இப்போ நம்மளுடைய இந்தியர்கள் நிறைய பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வெளிநாடுகளில் சிஇஓவாக இருக்காங்க, எம்டியாக இருக்காங்க, பெரிய பெரிய வங்கிகளுக்கு பெரிய ஆட்களாக இருந்தவங்கலாம் நம்மளை இந்தியன்ஸ் இருக்காங்க. அப்போது அவங்க ஏன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலன்னு கேட்டிங்கன்னா, இது என்ன பண்ணுறது, இல்லை அவங்க வந்து என்டர்பிரினர்ஷிப், அவங்க வந்து ஒரு தொழிலோட அவங்களோட எண்ணமும் அவங்களோட பேஷனும் அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த நிறுவனத்தோட பேஷனும் நிறுவனத்தோட இன்வால்மெண்ட்டும் ரெண்டும் ஒன்றா சேரும்போது இவங்க என்டர்பிரினர்ஷிப்னு ஆயிடுறாங்க.
0: ஓகே சார்,
1: அப்போ அந்த மாதிரி காம்பினேஷனில் கிடச்சிதுன்னா நீங்கள் வேலை பார்க்கலாம் தாராளமாக, தப்பே கிடையாது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற அவசியம் இல்லவே இல்லை.
0: ஓகே சார், ஏன்னா அந்த கம்பெனியே அவங்களை நல்லா பார்த்து
1: கம்பெனி அவங்களை பார்த்துக்கும், நேச்சுரலாக கம்பெனி பார்த்துக்கும், இவங்களும் வளருவாங்க அந்த கம்பெனியில்.
0: ஓகே சார்,
1: க்ரோயிங் வித் த கம்பெனி, க்ரோயிங் அலாங் வித் த கம்பெனின்னு பேசுவோம். ஸோ கம்பெனியோட நீ சும்மா நீ வளரனால கம்பெனி ஒன்று வளருதா, நீயும் வளர்ற கம்பெனி வளர்ந்து உன்னை மேலே கொண்டு போதான்னு ரெண்டு வித்தியாசங்கள் இருக்குது. அந்த ரெண்டு வித்தியாசங்கள் வரும்போது நீயும் வளர்ற கம்பெனியும் வளருதுன்னா நேச்சுரலாக உனக்கு க்ரோத் இருக்கும்.
0: ஓகே சார்,
1: ஆனால் நீ வளராமல் கம்பெனி மட்டும் வளருதுன்னா உன்னை ஒரு கம்பல்ஷனில் உன்னை கொண்டு போயிட்டு இருக்கு, மேலே தூக்கிட்டு இருக்குன்னா வாய்ப்பு கிடைக்கும் உன்னை கீழே போடுறதுக்கும் தயக்கம் இல்லை. ஸோ அப்போ அப்படி வரும்போது பிஸ்னஸில் நீங்கள் வந்து என்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஆண்டர்பிரினர் ரெண்டு பாருங்கள். எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லவே இல்லை. எனக்கு ஒரு தப்பான கான்செப்ட்னா எல்லாத்தையும் பிஸ்னஸ் இறக்கி விட்டுட்ருக்கோம். சில டைமில் எல்லாரும் பிஸ்னஸ் இறக்கி விடணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட ஸ்கில்ல தெரிஞ்சுட்டு ஒரு கம்பெனி நல்ல முறையில் வேலை பார்க்கலாம். ஆனால் அவனை என்ன பண்ணிட்டோம், நீ தெரிஞ்ச நேரத்தில் வேலை பாரு, உன் இஷ்டம் போட வேலை பாரு, நீ ராஜா மாதிரி இரு, யாரையும் உன்னை கேள்வி கேட்க மாட்டான், நினச்சா நீ ஆப் ஆன் பண்ணிக்கலாம், நினச்சா நீ ஆப் ஆஃப் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம், இப்படிங்கலாம் ஒரு மித்தை கிரியேட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு வகையில் எனக்கு ஏற்றக்கூடியதில்லை தனிப்பட்ட முறையில்.
0: இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு பொதுவாகவே அதில் ஒரு இது இருக்கும் சார். அதாவது

0: இப்போ நான் உடனுக்குடனே இப்போ படிச்சிருக்கேன், ஆனால் இப்போ ஒரே நாள்லேயே நான் 2000-3000 சம்பாதிக்கிறேன், மாதத்துக்கு 50000-40000 சம்பாதிக்கிறேன் மைண்ட் செட்டில் சில பண்ணுறாங்க. ஆனால் காலப்போக்கில் ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்களோட இளமை மாறும்போது அந்த அளவுக்கு வேகமாக ஓட முடியாது. ரெண்டாவது, அப்பயும் அவங்களோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இதே இந்த 2000-3000 தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம 10000 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு அது 40000-50000 மாறும். 40 வயசில் அது அப்படியே கிராஜுவலாக க்ரோத் ஆகிட்டு இருக்கும். இதை யாருமே இப்போ சரியாக புரிஞ்சுக்காமல் இன்ஸ்டண்ட்டாக இன்னைக்கே நான் 50000 சம்பாதிக்கிறேன், நான் 10 வருஷம் கழிச்சு 50000 எதுக்கு சம்பாதிக்கணும், இப்போவே சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு இருக்கிறது
1: தான் இருக்குது. இது இது இது வந்து இப்போ இன்ஸ்டன்ட் கிராட்டிட்யூட், இப்போ சொன்ன மாதிரி தான் எல்லாருமே ஒரு இன்ஃப்ளூயன்சர் பார்த்து. நாங்கள் கூட ஒரு கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ வரும்போது ஒரு கேண்டிடேட் பேசிகிட்டு இருக்கும்போது ரோல்ஸ் ராய் கார் வாங்கணும்னு ஆசை அப்படின்னா, நீ எப்படி நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எப்படி ரோல்ஸ் ராய் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா, ஓ பிராண்ட் நேம் ஓகே, ஒரு கரிய பெரிய கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றான், அது பல கோடி ரூபா இருக்கக்கூடிய கார்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இவனால் வந்து அதை வாங்க முடியாது,
0: புரியுது
1: ஓகே. ஆனால் இவனோட ஆசைகளை வந்து எங்கேயோ ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டான், இப்படி இதை வாங்கணும் இதை செய்யணும் அப்படின்னு ஆகிட்டான். ஸோ சில இடத்துல இது பாசிபிலிட்டி இல்லைன்னு அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வகையான சிஸ்டமாக நம்மக்கிட்ட சொசைட்டியில் வந்து இதை பார்த்து இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டாங்க இல்லையா, அதனால் இந்த ஒரு சேலஞ்ச் இருக்க தான் செய்யுது, விச் இஸ் நாட் பாசிபிள்.
0: Okay, sir.
1: And it can possible in a different way. Okay, and the different way-க்கு நம்ம போகாதவேல்லை. அந்த வகையில் போனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான சம்பாதிக்கூடிய வசதிகள் இருக்கும், பட் அந்த அந்த ரூட் வேண்டான்றது என்னோடய அபிப்பிராயம்.
0: சூப்பர் சார். சார், இப்போ இந்த ஸ்டார்ட் அப்புக்கும் ஆண்டர்பிரினர்ஸுக்கும் என்ன சார் பேசிக் டிஃப்ரென்ஸ்?
1: ஓகே, பொதுவாக எல்லோரும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, கம்பெனிக்கு பேர் வைக்கிறீங்க, கம்பெனிக்கு பிராண்ட் நேம் வைக்கிறீங்க, இதெல்லாம் கொண்டு போய் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னா இது ஒரு வகையான நிறுவனம் தொடங்குறீங்க. ஸ்டார்ட் அப் அப்படின்றது என்ன சொல்லுவோன்னா, ஒரு வகையான ரெக்கக்னிஷன்.
0: ஓகே,
1: அரசாங்கத்தில் வந்து ஒரு ரெக்கக்னிஷன் இருக்குது. இந்த ரெக்கக்னிஷன் இருக்கனால ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது.
0: ஓகே,
1: இப்போ பொதுவாக என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் அப் அப்படி வரதா இருந்தால் அந்த ஸ்டார்ட் அப் ரெக்கக்னிஷன் வரணும்னா பொதுவாக DPIIT வந்து இந்த ஸ்டார்ட் அப் ரெக்கக்னிஷனுக்கு ஒருத்தர் வந்து ஒரு அவங்களுடைய ப்ராடக்டோ சர்வீஸோ இல்லை ஒரு டெக்னாலஜியோ ஏதோ ஒன்று சப்மிட் பண்ணுறாருன்னா அதில் வந்து ஒரு இன்னோவேஷன் இருக்கா, அதில் வந்து ஒரு நாவல் இருக்கா, அதில் வந்து ஒரு வித்தியாசமானது, குவிக்காக ரிப்ளிகேட் பண்ணி யாராலையும் கொண்டு வர முடியாதது, அப்படி ஏதாவது வித்தியாசமாக யூனிக்காக இருக்கான்னு பார்க்கணும்.
0: ஓகே சார்.
1: இது பார்க்கும்போது தான் என்ன பண்ணுவோம், நீங்கள் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு போடுவோம். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு பிராண்ட் நேமாக இருக்கலாம், லோகோவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு கோடிங்காக இருக்கலாம், சாஃப்ட்வேர் பண்ணுறவங்க ஒரு யூனிக்காக இருக்கும். அந்த யூனிக்காக இது இருக்குது அப்படின்றத DPIIT ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அப் சர்டிஃபிகேட்.
0: ஓகே சார்.
1: ஸ்டார்ட் அப் வந்தப்பறம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிராண்ட் போகிறீங்களா, இல்லை சப்சிடி இருக்கா, இல்லை லோன் எடுக்கிறீங்களா, இல்லை வெஞ்சர் கேபிட்டலிசம் கிட்ட வராங்களா, இப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய இந்தியாவில் ஒரு 2-3 கம்பெனி ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, ராக்கெட் லான்ச் பண்ணது, சேட்டலைட்டு இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. இவங்களுக்குலாம் ஒரு இன்னோவேட்டிவாக இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு உண்டான கிராண்ட்டையும் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கிடைக்குது. ஓகே, அப்போ என்னென்னா முழு காசு அவங்க போட தேவையில்லை, கொஞ்சம் காசு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, மீதி கவர்மெண்டோட கிராண்ட் கிடைக்குது. இது இல்லாமல் சில சமயத்தில் சேலஞ்சஸ்க்கு கிராக் பண்ணும்போது சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ஒரு வருமானம் கிடைக்கும். இந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் கிடைச்சி வரக்கூடியதான் இந்த ஸ்டார்ட் அப்பில் சொல்லுவோம். ஸோ ஸ்டார்ட் அப்ன்றது ஸ்ட்ரெயிட்டாகவே எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அது ஒரு பிஸ்னஸ் தான். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னா அதில் ஒரு இன்னோவேஷன் ஒன்று இருக்கணும், அந்த இன்னோவேஷன்றது அங்கீகரிக்கிறது ஒரு DPIIT அங்கீகரிச்சிருக்கு. இது வந்து ஒரு லென்தி ப்ராசஸ், ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன்.
0: சூப்பர் சார், ஒரு இடைவெளி பிறகு மீண்டும் பேசலாம் சார்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: நேரம் 5:41 ஆயிட்டு இருக்கு. நேயர்களை நாம் அணிந்திருக்கூடிய நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட்டாக KU சீனிவாசன் சார் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஒரு பிஸ்னஸை எப்படியெல்லாம் கொண்டு போகலாம், எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறது, அதில் என்னெல்லாம் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காரு சார். இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ்

0: ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, இல்லை காசே இல்லை, ஐடியா நல்லா வச்சுருக்கேன், ஆனால் அதுக்கு யாருக்கிட்ட எங்கே போய் காசு வாங்குறதுன்னு யோசிக்கிறேன். சில நேரம் வட்டிக்கு வாங்கி நம்ம அவ்வளோ தூரம் அதுவும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோங்க பண்ண முடியாது. அப்போ கவர்மெண்ட் தரப்பில் நம்ம ஒரு லோன் வாங்குறோன்னா எங்கே போய் அணுகணும் சார்?
1: ஓகே, இப்போ இது வந்து ஒரு பெரிய கேள், பலவிதமான விஷயத்தை கனெக்ட் பண்ணுறதை சிம்பிளாக ஒரு ஒரே வார்த்தையில் கேள்வி கேட்டீங்க.
0: ஓகே,
1: ஸோ இதில் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒன்று வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேரில் கோடிங் ரிலேட்டடாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவை, ஒரு சர்வர் தேவை, இல்லை ஒரு ஒரு ஒரு கிளவுடு தேவை, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, நீங்கள்லாம் டீமோட உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி தேவை, இது மாதிரிலாம் வரும்போது கவர்மெண்ட்லேயே இந்த ஸ்டார்ட் அப் மிஷின்லேயும் நீங்கள் நம்மளுடைய ஐஐடி ஓகே அங்கே இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்லேயும் இங்கெல்லாம் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலே உங்களுக்கு உண்டான ஒரு மென்டர்ஷிப்போட ஃபெசிலிட்டிலாம் கொடுப்பாங்க.
0: ஓகே,
1: இது ஒரு வகையான விஷயத்துக்கு. ரெண்டாவது, இப்போ நீங்கள் உங்களோட ஏரியாவில் வந்து ஒரு ஒரு ஒரு மளிகை கடை போடுறீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் போடுறீங்க அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க. இந்த மளிகை கடை சூப்பர் மார்க்கெட் போடுறீங்கன்னு திங்க் பண்ணும்போது இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வருது? இப்போ நீங்கள் முத்ரா லோன் வந்து சிஷு கிஷோர் தரணும், ஒரு 3 வகையான லோன் இருக்குது, இது பேங்க்கில் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க, பிஸ்னஸ் நடக்கிறது, கொலெட்ரல் ஃப்ரீ லோன்.
0: ஓகே ஓகே,
1: இதுக்கு நான் கொஞ்சம் நேரத்துக்கு படி சொன்ன இந்த சில என்ஜிஓஸ் மாதிரிலாம் இருக்காங்க, அவங்களாம் உங்களுக்கு இதை சொல்லி தருவாங்க. நீங்கள் வந்து கையில் எல்லா முழு காசு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, உங்களுக்கு நல்ல திறமையான ஐடியா இருக்குது, அந்த ஐடியா வந்து மார்க்கெட்டில் விற்கக்கூடியதாக இருக்கணும். சில நேரத்தில் என்ன நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஐடியா இருக்குன்னா அவன் மட்டும்தான் எனக்கு இந்த ஐடியா இருக்குது ஐடியா இருக்குன்னு நினச்சி இதையே பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனால் மற்றவங்களை அந்த பொருள் தேவையப்பட்டிருக்காது. ஸோ பொருள் வந்து மார்க்கெட்டபிலிட்டியாக இருக்கணும், ஒரு பொருள் வந்து விற்கக்கூடிய தன்மை இருக்கணும். அப்போ விற்கக்கூடிய தன்மையோ இல்லை வாங்கக்கூடிய தன்மையோ அந்த நுகர்வோர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுனால தான் உங்களுக்கு அந்த தொழில் வந்து வரும். அப்படி வரும் பட்சத்தில் சில நேரத்தில் நாங்கள் பிஸ்னஸில் பார்த்துருக்கோம், இந்த ஒரு ஒரு மிஷின் தயாரிக்கிறீங்க வச்சுக்கோங்க, ஒரு ஒரு ஆட்டோமொபைல் மிஷின் தயாரிக்கிறீங்க, ஒரு ஆட்டோ காம்பனண்ட் தயாரிக்கிறீங்க. இப்போ இந்த ஆட்டோ காம்பனண்ட் தயாரிக்கும் போது உங்களுடைய காம்பனண்ட்டை வாங்கிக்கிறேன்ட்டு ஒரு 4 பெரிய கம்பெனி சொல்லுது, இப்போ நீ நல்லா பண்ணுறீங்க, பார்த்துட்டேன் உங்கள் ப்ராடக்ட்லாம் நல்லாயிருக்கு, நீங்கள் எனக்கு கொண்டு வந்து கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்னு
0: வச்சுக்கோங்களேன்.
1: இவங்க பேசி அவன் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கூட ஒரு வகையான ஷூரிட்டியாக எடுக்கலாம், இல்லை அது கூட ஒரு வகையான லெட்டரை வாங்கிட்டு நான் இந்த பொருளை நான் வாங்கிக்கிறேன் கிட்ட சொன்னால் இதெல்லாம் கூட அட்டாச் பண்ணி பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்து லோனுக்கு ப்ராசஸ் பண்ணலாம்,
0: ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணலாம்.
1: ட்ரஸ்ட் பில்ட் பண்ணலாம். ட்ரஸ்டோட முக்கியம் என்னென்னா, கஸ்டமர்னு ஒருத்தர் இருக்காரு, இந்த பொருளுக்கு கஸ்டமர்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த கஸ்டமர் வாங்க ரெடியாக இருக்காரு இந்த கம்பெனி கிட்ட. அப்போ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்லாம் கூட இது வந்து இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, இது மாதிரியும் பண்ணுறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது பிஸ்னஸில். பட் ஜென்ரலாக பிஸ்னஸ் என்ன சொல்லுவோன்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 30% இருக்க அளவுக்கு நீங்கள் பொதுவாகவே வந்து முதலீடு இருக்கணும். சில நேரத்தில் இது சொல்லப்படாத எழுதப்படாத விதிகளாக இதை பற்றி கேட்காம கூட விட்டுருவாங்களா இருக்கும், ஆனால் இதை ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் எவ்வளோ முதலீடு போடுறீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன், இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ் ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க நினைக்கிறார் அப்படின்னா, அவரோட பிஸ்னஸை அவரோட ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கணும், இல்லை அப்பா அம்மா ஃப்ரெண்டு எதிர்பார்க்குற பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் இது எல்லாருக்கும் வந்து ஒரு விருப்பம் இருந்திருக்கும் இவங்க பொருள் மேலே. அப்போது இந்த பொருள் நல்லா இருக்கு, நானே வாங்க ரெடியாக இருக்குன்னு அவங்களே நேச்சுரலி சொல்லுவாங்க. இந்த ஃபீட்பேக்லாம் ஓப்பனாக வாங்க ரெடியாக இருந்தாலே இந்த இந்த பொருள் விற்கும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே இவங்களே சிலர் வந்து இந்த நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்
0: கொடுக்குறேன், அதாவது சப்போர்ட்டுக்கு ஆள்
1: வருவாங்க. இது வந்து நம்மளுடைய ஃபேமஸாக க்ரௌட் ஃபண்டிங் சொல்லுவாங்க. இப்போ இது மாதிரி நிறைய ஆப் இருக்குது மொபைல் ஃபோனில், நிறைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் கான்செப்ட் ஐடியா ப்ரோட்டோடைப் போட்டிங்கன்னா எனக்கு இது நல்லா இருக்குது இதை நான் வாங்கிக்கிறேன்ட்டு அந்த பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கு $1,000 $2,000 கிட்டுறதும் இருக்குது. இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இது ஈகோ சிஸ்டம் இப்போ இல்லை, நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாகவே இருக்குது,
0: இருக்குது
1: எனக்கு தெரிஞ்சே இருக்குது, அதுக்கு மேலே இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷமாகவே இருக்குது இது மாதிரியான ஒரு ஈகோ சிஸ்டம்லாம்.
0: ஓகே சார்,
1: ஸோ அதனால் காசு தான் அவசியம் இல்லை, பட் ஆனால் நீங்கள் கையில் ஏதோ ஒரு கையில் ஒரு ஒரு ஒரு ஒரு அந்த ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு பணம் வரணும், பணம் இல்லைன்னு ஃபுல்லாக நிற்கக்கூடாது. அந்த நம்பிக்கைன்றது எப்போ வரும், நீங்கள் அதில் போடுறீங்க, நீங்கள் போட முடியலன்னா யார் போடணும், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் போடலாம், உங்களோட கூட பிறந்தவங்க போடலாம், இல்லை உங்களுடைய உங்களுடைய ஜுவல்லை நீங்கள் அடமான வச்சு எடுக்கலாம், இல்லை உங்கள் வண்டி அடமான வச்சு எடுக்கலாம், ஏதாவது ஒன்று நீங்கள் காமிக்கிறீங்களான்னு அந்த பேங்கர் பார்த்துக்கிட்டே இருப்பான்.
0: அதாவது ஒன்று நீயே நம்பலைன்னா நான் எப்படி நம்புறது அப்படி,
1: இந்த இதுதான் வார்த்தை, இது மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட்.
0: ஓகே சார், இப்போ வந்து இப்போ முத்ரா லோன் இதெல்லாம் சொன்னீங்க சார், அதெல்லாம் நேஷனலைஸ்ட் பேங்க்ல மட்டும்தானா இல்லை பிரைவேட் பேங்க்ல கூட நம்ம அப்ரோச் பண்ணலாம்?
1: இல்லை, நேஷனலைஸ்ட் பேங்க்ல தான் நீங்கள் போய் வாங்கலாம்.
0: ஓகே சார,
1: அண்ட் இது பொறுத்த வரைக்கும் கொலட்ரல் ஃப்ரீ லோன் தான். இந்த லோனில் வந்து நிறைய இடத்துல சிலர் சொல்கிறாங்க எனக்கு கிடைக்கிறதில்ல எனக்கு போகிறதில்ல அப்படின்னா, சில இடத்துல சிபில் ரேட்டிங்னு ஒன்று பார்க்குறாங்க. சிபில் வந்து சில இது இது வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தான், பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இயங்கிட்டு இருக்கோம். இது வந்து அந்த பேங்கரும் அங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவரும் எந்த அளவுக்கு இவங்களோட நம்பிக்கை இருக்குன்றதை வச்சு தான் இது இயங்கிக்கிட்டு இருக்குது. பட் இன் ஜென்ரல் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொலட்ரல் ஃப்ரீ லோன் அப்படின்றது தான் அரசாங்கத்தோட கம்யூனிகேஷன்.
0: சூப்பர் சார், ஒரு பாட்டுக்கு கிட்ட

0: அந்த பொருளை தயாரிச்சுட்டு அதை வாங்குறதுக்கு கஸ்டமரை சுற்றி கூப்பிட்டுட்ருப்போம். ஓகே, அப்போ வந்து ப்ராடக்ட் சென்ட்ரிக்காக இருந்தது. ஓகே, அப்போது அந்த ப்ராடக்ட்டுக்கு தகுந்தாப்பில் கஸ்டமர் தான் வருவாங்க, அவங்கள தான் உருவாக்குவோம், நம்ம அவங்கள தான் இழுத்து இழுத்து பிடிச்சிட்ருப்போம். ஸோ இது இதுக்குண்டான மார்க்கெட்டிங் ஆகலாம், ப்ரொமோஷன் எஃபர்ட்ஸ் ஆகலாம், அப்படி இருந்தது. இப்போ எப்படின்னா கஸ்டமர் நடுவில் உட்கார வச்சிட்டோம், உட்கார வச்சுட்டு அவரை சுற்றி ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வரோம். ஓகே, இப்போ இதுதான் வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட்டு, முந்தைக்கும் இப்போக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒரு மாற்றத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டானது. முந்தி வந்து ப்ராடக்ட் சென்ட்ரிக்காக இருந்தீங்க, இப்போ கஸ்டமர் சென்ட்ரிக்காக இருந்தீங்க. இப்போ ஏன்னா கஸ்டமர் நிற்க வச்சுட்டு அவருக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு சர்வீஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது. இது வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சர், இது வந்து ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு. ரெண்டாவது, ஜென்ரலாக இப்போ இந்த B2B-ன்னு ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்துக்கு சப்ளை பண்ணும், அது வந்து வெறும் B2B. ஒரு நிறுவனம் நேரையா கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுக்கும், அது வந்து B2C-னு.
1: ஓகே,
0: சில நேரத்தில் இப்போ ரீசெண்டாக சில அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க, இந்த மேட்ரஸ் கம்பெனிலாம் சில ஆட் கொடுக்கும், அதெல்லாம் வந்து என்னென்னா D2C-னு டைரெக்டாக கஸ்டமர் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய மாடல்கள் இருக்குது. ஓகே, இந்த பிஸ்னஸ்லேயே வந்து கொக்கோ, கோஃபோ, டோடோ இப்படி நிறைய மாடல் சொல்லுவாங்க. கம்பெனி ஓன்ட், கம்பெனி ஆப்ரேட்டட், கம்பெனி ஓன்ட், ஃப்ரான்ச்சைசி ஆப்ரேட்டட், டீலர் ஓன்ட், டீலர் ஆப்ரேட்டட், இப்படி நிறைய மாடல்ஸ் இருக்குது. இந்த மாடல்லாம் வந்து அவசியத்தின் சார்ந்து அதை வந்து உருவாக்கலாம், தேவைப்படும்போது வச்சுருக்கலாம், சில டைமில் தேவையில்லைன்னா அந்த மாடல் வந்து மாறலாம். நிறைய நம்மளுடைய காமன் பெட்ரோல் பங்க்ஸில் பார்த்தீங்கன்னா சில டைம் அது வந்து கோகோன்னு போட்டிருப்பாங்க. ஓகே, முந்தி வந்து இருந்தக்கூடிய நிறைய டெலிகாம் கம்பெனிலாம் வந்து அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இது மாதிரியான மாடல்ஸ் நிறையா இருக்குது. அவசியத்துக்கு தகுந்தாப்புல D2C, B2B, B2C இப்படி நிறைய உருவாகலாம்.
1: ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த ஃப்ரான்சைஸின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு இது வந்துச்சு. அதாவது இப்போ ஒரு நான் ஒரு கடை வைக்கிறேன், அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது, இப்போ அந்த கடையவே நல்லா பெருசாக்கிக்கிட்டே போகிறதா அது பெட்டரா, இல்லை அந்த பேட்டர்னில் நான் வேறு வேறு இடங்களில் ஃப்ரான்சைஸ் மாதிரி வச்சுக்கிறது நம்மளுக்கு இது ரெவன்யூ அதிகமாக கொண்டு வரும் சார்?
0: ஓகே, பொதுவாக ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரபிள் ஃப்ரீயாக குவிக்காக கோ டு மார்க்கெட்டில் டக்குன்னு இறங்குறதுக்கு ஃப்ரான்ச்சைசின்ற ஒரு ஈஸியான மெத்தட்.
1: ஓகே,
0: ரொம்ப பெரிய லெவலில் மண்டே உழட்டிக்க தேவையில்லை, அவங்க கேட்கக்கூடிய ஃப்ரான்ச்சைசி ஃபீஸ் நம்பரே கையில் இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறதுக்கு அவனே பண்ணி கொடுத்துருவாங்க, ப்ளஸ் நமக்கு ராயல்ட்டி வரப்போகுது, இதில் உட்காந்து மேனேஜ் பண்ணுறது நீங்களாக இருப்பீங்க, ப்ளஸ் உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தர் எடுத்து கொடுத்து நீங்கள் ரெக்ரூட் பண்ணி கொடுத்தா அவன் ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவான். இது வந்து ஈஸியான மெத்தட், இது போகலாம். ஆனால் இது எல்லா ஃப்ரான்ச்சைசிக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் நம்ம கன்சல்டிங் வரும்போது சொல்லுவாங்க, சார் நான் வந்து கண்டையிலலாம் உட்கார மாட்டேன், இல்லை நான் வந்து இந்த பிஸ்னஸ் பார்க்க மாட்டேன், என்னோட இன்னாரோட அவர் வந்து தான் பார்ப்பாரு, இந்தந்த பையன் பார்ப்பான், அவன் பார்ப்பான் அப்படின்வாங்க. அப்போ என்ன சொல்லுவோன்னா, அது மாதிரிலாம் நீங்கள் போட்டு பண்ணுங்க, ஏன்னா கையில் காசு இருக்குனால நீங்கள் செலவு பண்ணலாம், ஆனால் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் கண் கொத்தி பாம்பாக இருந்து பார்த்தா தான் பிஸ்னஸ் வளரும். நான் வந்து இப்போ ரீசெண்டாக யூடியூப்லேயும் அதுலேயும் பார்த்துருப்பீங்கன்னா கால் மேலே கால் போட்டுக்கிட்டேன், பிஸ்னஸ் அங்கே நடந்துட்டுருக்கு, இது நடந்துட்டுருக்கு, அதுன்னு எல்லாமே மித்து தான்.
1: ஓகே,
0: இன்னும் சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கடைகளில் போய் பார்த்தீங்கன்னா நிறுவனத்தோட ஓனர் சில நேரங்களில் உட்காந்து அவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த தொழிலை பார்க்க தான் செய்வார். ஸோ நான் பாட்டு எடுத்து போட்டு பிஸ்னஸ் நடக்கும்னா நடக்காது. ஸோ அதனால் குயிக்காக மார்க்கெட் போகணுன்னா ஃப்ரான்ச்சைசின்றது நல்லது. இன்னொன்று என்ன பண்ணலாம், ஒரு தடவை அந்த ஃப்ரான்ச்சைசி பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ஃப்ரான்ச்சைசிக்கிட்ட நீங்கள் ரொம்ப கற்றுக்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா, லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் கற்றுக்கலாம், ப்ராசஸ் கற்றுக்கலாம், ப்ரொசீஜர்ஸ் கற்றுக்கலாம், எப்படி SOP கற்றுக்கலாம், எப்படி கஸ்டமர் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் கற்றுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றதுனால ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட்னா தாராளமாக இறங்கலாம், ஃப்ரான்ச்சைசி பண்ணலாம், வருமானத்துக்கு உண்டானது பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதே ஃப்ரான்ச்சைஸ் இல்லை, இதே பேரில் புதுசாக ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி நீங்களே நடத்தலாம். ஏன்னா திருப்பி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ராயல்ட்டி கொடுத்துட்டே இருக்கணும், சொந்த பிஸ்னஸ் பண்ணால் உங்களோட ரெவன்யூ.
1: ஓகே சார், இப்போ ஒரு பொருளை விற்கிறதுக்கு எல்லாருமே கையாளக்கூடிய ஒரு சிம்பிள் மெத்தட் என்னென்னா ஆஃபர் கொடுக்கறது. இப்போ அந்த ஆஃபர்ஸில் நீங்கள் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஆஃபர்ஸ் அப்படின்னா எதாவது சார் சொல்லுவீங்க?
0: எனக்கு பார்த்து இன்ட்ரெஸ்டான ஆஃபர், ஏன்னா மேபி நான் இதே ரீட்டைல் இண்டஸ்ட்ரியே இருந்தனால எனக்கு இது ஒன்றும் டக்குன்னு தோணலை. ஓகே, ஏன்னா ஆஃபர்ஸ் வந்து ஒரு கஸ்டமருக்கு, ஓகே இப்படி வச்சுக்கோங்களேன், ஆடி ஆஃபர் வச்சுக்கோங்களேன், ஆடி மாதம் வந்து ஆடி ஆஃபர் கொடுக்குறதும் இல்லை வந்து நம்ம வந்து அக்ஷய தீர்த்தை கொடுக்குறதுலாம் வந்து புதுசு புதுசாக கான்செப்டை உருவாக்கிட்டு தான் இருக்கணும் பிஸ்னஸில். ஓகே, இது வந்து சரியாக தப்பாக நம்ம பேசக்கூடாது.
1: ஓகே,
0: ஓகே, என்ன சொல்லுவோன்னா, இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ அக்கேஷன் டு செலிப்ரேட், கிரியேட் அக்கேஷன் அண்ட் செலிப்ரேட்னும். அதாவது ஒரு ஒரு தடவையும் கஸ்டமர் உள்ளே வரும்போது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இருக்கணும், ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த அந்த பில்டிங்கே அழகாக இருக்கணும் அப்படின்னு ஜாய்ஃபுல்லாக தான் உள்ளே வருவான். அதனால் அவன் ஒவ்வொரு தடவை உள்ளே வரும்போது புதுசு புதுசாக

0: நேரம் 5:52 ஆயிட்டு இருக்கு. நேர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் இணைஞ்சிருக்காரு, கே யூ சீனிவாசன் சார், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து. சார், இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி என்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி ஒரு விதமான டெலிவரி இருந்தது, அதாவது ஒரு ப்ராடக்டை நம்ம சேல் பண்ணுற விதானு. இப்போ நிறைய வந்து சொல்கிறாங்க B2C, D2C அப்படின்லாம். இப்போ எத்தனை விதமான இந்த கஸ்டமர் டெலிவரி வந்து உருவாயிருக்கு சார்?
1: முந்திக்கும் இப்போக்கும் என்னென்னா, முந்தி வந்து ஒரு பொருளை தயாரிச்சிருவோம்,

0: காமிச்சிட்டே இருக்கணும், புதுசு புதுசாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கஸ்டமர் வரணும், கஸ்டமருக்கு ஒவ்வொரு தடையும் வரும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அந்த டைமில் என்ன நடக்குதோ அந்த சீசன் தாண்டாப்பில் அந்த பொருள் விற்றுக்கிட்டே தான் இருக்கணும்.
1: அதாவது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றீங்க.
0: இந்த இடத்துல அப்டேட்ன்றத விட கஸ்டமரை என்கேஜ் பண்ணணும்னு சொல்லுவார். கஸ்டமர் வந்து இன்னைக்கு வந்து பொங்கல் அப்படின்னா ரெண்டு மாடு முன்னாடி நிற்க வச்சிடணும், கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் தாத்தா உள்ள ஒரு 10 தாத்தா உள்ள நடக்கிற மாதிரி வச்சிடணும். அப்போ என்ன, கஸ்டமர் என்கேஜ் ஆவாங்க.
1: ஓகே சார்.
0: அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது மட்டும்தான் அந்த நிறுவனத்தில் வந்து வளரும். அந்த டைமில் நீங்கள் ஆஃபர் ஸ்கீம் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, அது வந்து இட் வில் பி பை ப்ராடக்ட். பட் உங்களுடைய ஷோரூம் பர்டிகுலராக இப்போ வந்து ஒரு துணி கடைகள் எடுக்கிறீங்க, ஒரு ஷோரூம் எடுக்கிறீங்கன்னா, இந்த ஷோரூமுக்கு துணி கடைகளுக்கு வரும்போது கஸ்டமர் எதுக்கு வராங்க, ஃப்ரெஷ்ஷாக நியூவாக இன்னோவேட்டிவாக கலர்ஃபுல்லாக ஒரு ஜாய்ஃபுல்லாக. ஒரு வீடு உம்முன்ற வீட்டுக்கு அடிக்கடி போவானா, போக மாட்டான். அதே கலர்ஃபுல்லாக இருந்தால் அந்த இடத்துக்கு போவோம். அப்போ மேலே தாளத்தோட ரெண்டு உள்ள மியூசிக்கு அதெல்லாம் இருக்கணும். அதே சமயத்தில் என்ன சொல்லுவோன்னா, ஒரு நிறுவனத்தோட ஒர்க் பண்ணும்போது பார்த்துருக்கோம், அப்போது கஸ்டமர் உள்ளே வரும்போது எம்ப்ளாயிஸ் வந்து கொஞ்சம் வயசான எம்ப்ளாயிஸாகவும் இருந்து ரொம்ப சோர்ந்து போய் இருந்தாங்கனாலும் கஸ்டமர் வந்து வாங்க மாட்டாங்க, கஸ்டமர் வந்து அவங்களோட என்கேஜும் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன கேட்போம், அந்த எம்ப்ளாயிஸ்கிட்ட கேட்கும்போது, அப்போ நீங்களாம் வந்து ரொம்ப நரைச்ச முடியோடு இருக்க, சிலர் டை அடிக்க விரும்புவீங்களா, சிலர் உடம்பு ட்ரிம் பண்ணிட்டு ஃபிட்டாக இருக்க விரும்புறீங்களா, இந்த மாதிரியான ட்ரெஸ் போட விரும்புங்களா, டக்கன் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்ச நேரம் யோசிச்சு முடிச்சு, எஸ் சார் நாங்களும் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் வரக்கூடிய கஸ்டமருக்கு யூத்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு கஸ்டமர் உள்ள வரும்போது ஒரு கிழமை கிழவியை பார்க்க ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு யூத்ஃபுல்லான ஒரு பாயர்கள் தான்,
1: ஒரு எனர்ஜெட்டிக் கிடைக்கும்,
0: எனர்ஜெட்டிக் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரியான யுக்திகள் எல்லாம் ரீட்டைலில் கையாண்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போனே இல்லை, ஆண்டாண்டுகளெல்லாம் கையாண்டுட்டு இருக்காங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாகவே கையாண்டுட்டு இருக்காங்க.
1: சூப்பர் சார். எப்படி இந்த ஒரு மணி நேரம் போச்சுன்னே தெரியல சார். ஆக்சுவலாக நம்ம கிட்டத்தட்ட நிறைவு பகுதியே நெருங்கிட்டோம். ரொம்ப இம்ப்ரெசிவான பல தகவல்கள், அதுவும் பேசிக்லேருந்து அப் டு எண்டு வரைக்கும் கொண்டு போயிருக்கோம் அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருக்குது சார். இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி. எஃப்எம்
1: ரெயின்போன்னு
0: ரெயின்போக்கு நன்றி. உங்கள் ஏஆருக்கு நன்றி.
1: சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார்.
0: தேங்க்யூ.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இடையேயான பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. பிரிக்ஸ் உச்சி மாநாடு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் நெறிமுறைகளுக்கு எதிராக சில நாடுகள் தன்னிச்சையாக வரி விதிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து பிரிக்ஸ் அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான உரிமங்களை பாதுகாப்பதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 80 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. முதுபெரும் தமிழ் அறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா மதுரையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 90. அன்னாரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். தனியார் பேருந்துகளின் கட்டண உயர்வை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறும் கூட்டணிதான் வலிமை பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் அருகே உள்ள மதுரமங்கலம் கிராமத்தில் செமி கண்டக்டர் பூங்கா அமைப்பதற்காக விளைநிலங்களை கையகப்படுத்தும் பணிகளை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதிகளில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆராத்யா ஷிட்டிஜ் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 7:01 ஆயிட்டிருக்கு. நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட் வித் பாட்டில் தான் இணைஞ்சிருக்கும். நேயர்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை ஏன் பிடிக்கும் அப்படின்னு ஒரு சின்ன நினைவுகளோடு பகிர்ந்துக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-249-86-00-38 மற்றும் 044-249-52-0554. நம்ம கூட இணைய போகிற முதல் நேயர், வணக்கம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: அம்பத்தூர்லேருந்து ரவி.
0: அம்பத்தூர்லேருந்து ரவி, சொல்லுங்க ரவி, உங்களுக்கு என்ன படத்துலேருந்து பாடல் வேணும்?
1: 6-60 வரை.
0: ஓகே, 6-60 வரை.
1: கண்மணியே காதல் 80.
0: எதனால சார் அந்த பாட்டை?
1: நல்ல சாங் சார், இளையராஜா மியூசிக்ல நல்ல சாங், நல்ல லவ் சாங்.
0: சூப்பர் சார், போட்டுடலாம் சார். தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ.
0: ஓகே, அவர் விரும்பின பாட்டை நாமளும் சேர்ந்து ரசிக்கலாம். கேட்டு இணைந்திருங்கள்.

0: நம்ம ரெயின்போ சாட் பாக்ஸ்ல நம்ம கூட இணைப்போம் அடுத்த நேயர். வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
1: சார் வணக்கம், திருப்பத்தூர் பெருமக்குளம், சிவகுமார்.
0: சொல்லுங்க சிவகுமார், என்ன படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: சார் எனக்கு பாட்ஷா படத்துல இருந்து.
0: ஓகே, எதனால சார் அந்த பாட்டு?
1: இந்த பாடல் எங்க செந்தில் அண்ணன் ஆட்டோ டிரைவரா இருக்காரு, அதனால ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார்.
0: சூப்பர் சார், போட்டுடலாம் சார். தேங்க்யூ சார்,
1: அதுக்காக சிறப்பு பாடல்.
0: சூப்பர் சார்.
1: ஓகே ஓகே, நன்றி நன்றி.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible.

0: நேயர்களே, நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். அடுத்ததான் நம்ம கூட யார் இணைய போறோம் அப்படின்னு பார்ப்போம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், எங்க இருந்து சார் பேசுறீங்க?
1: சார், மணலி மாறன்.
0: மணலி மாறன், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்தில் இருந்து பாடல்?
1: எனக்கு போக்கிரி ராஜா திரைப்படம்.
0: போக்கிரி ராஜா திரைப்படம், சரி.
1: அதுல கடவுள் படைச்சான் இந்த பாட்டு வேணும் சார்.
0: ஓகே சார், ஒருவேளை இந்த பாடல் இல்லைன்னா வேற எந்த பாடல் சொல்லுவீங்க
1: சார்? விடுதலை வந்து நாட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க.
0: விடுதலை?
1: ஆமா, ரஜினி நடிச்ச விடுதலை.
0: ஓகே சார், சூப்பர் சார், போட்டுடலாம் சார்.
1: ஓகே, நன்றி
0: நன்றி சார்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரெயின்போ சேட் பாக்ஸ்ல தான் இருந்திருக்கும். நம்ம கூட பேச போற அடுத்த நேர் வணக்கம். உங்களுக்கு என்ன படத்துல இருந்துமா பாட்டு வேணும்?
2: சூப்பர்,
1: போட்டுலாம். நன்றி,
2: நன்றி சார்.
3: ஸ்மைல் ப்ளீஸ்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

0: நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எவ்ரி கிரேட் ஜர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நேயர்கள் கவனத்திற்கு, தரைவழி ஒளிபரப்பில் இன்னும் சில நொடிகளில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் மொபைல் ஆன் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் ஒளிபரப்பாகும்.

நேரம் 7:35 ஆயிட்டிருக்கு. நேயர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் பாட்டில் தான் இணைஞ்சிருக்கோம். அடுத்தா நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் திரைப்படத்திலிருந்து உன்னிமேனோட குரலில், வைரமுத்தோட வரிகளில், ஏ ரகுமானோட இசையில், மச்சா மச்சினியே மச்சா மச்சினியே அப்படின்ற ஒரு தரமான பாடலை தான் கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே பொதுமே செம்ம தூளுங்க.

ரெயின்போ சேட் பாக்ஸில் அடுத்ததான் என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் திரைப்படத்தில் இருந்தாங்க ஒல்லி குச்சி உடம்பு காரி அப்படின்ற பாடத்தான் கேட்க போகிறோம். கேட்டு நீந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே பொதுமே செம்ம தூளுங்க.

நேர்களே, அடுத்ததான் நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் 100வது நாள் திரைப்படத்தில் இருந்து தான் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு நினைந்திருங்கள். இது FM 93.4. இங்கே எல்லாமே போதுமே செம்ம தோணுங்க.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் வர்த்தகம் எவ்வித தடையும் இன்றி நடைபெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வர்த்தக தடைகளை களைய வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 2014 பின்னர் 40 மேற்பட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் பேச்சு நடத்தினார். பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுகளின் போது ரஷ்யாவுக்கு வருமாறு அந்நாட்டு அதிபர் அழைப்பு விடுத்ததாகவும் இந்த அழைப்பினை பிரதமர் ஏற்றுக்கொண்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சிமாநாடு உலகிற்கு நன்மை பயக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த உச்சிமாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள பல்வேறு நாடுகளின் தலைவர்களை வரவேற்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த முயற்சிக்கு மேலும் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை பிரதமர் பரிசளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தமிழர்களுக்கு பெருமிதம் அளிக்கும் தருணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழரின் உயரிய பண்பாட்டு சிந்தனையைப் போலவே திருக்குறளின் அறம் பொருள் இன்பம் குறித்த வாழ்வியல் நெறிகள் உலக மக்கள் அனைவரையும் சென்றடையட்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை வழங்கி அவர் பேசினார். உள்ளூர் கைவினை கலைஞர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் அவர்களிடமிருந்து விநாயகர் சிலைகள் பெறப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதிகளில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பான வழக்கினை விசாரணை செய்த தீர்ப்பாயம் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. விநாயகர் சிலைகளை பிற இடங்களில் கரைப்பது தொடர்பாக வரும் 16 தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதுபெரும் தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா இன்று மதுரையில் காலமானார். அவருக்கு வயது 90. அன்னாரது மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் பட்டிமன்ற பேச்சாளர்களும் தமிழ் அறிஞர்களும் திரையுலக பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கலைமாமணி, பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள சாலமன் பாப்பையா 12,000 மேற்பட்ட பட்டிமன்றங்களை நடத்தியுள்ளதோடு பாய்ஸ், சிவாஜி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக சட்டப்பேரவை துணைத்தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின் உற்பத்தியை மேலும் அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ரவிசங்கர் கூறினார். தனியார் பேருந்து கட்டண உயர்வை தடுக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள

வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அக்கட்சி, விநாயகர் சதுர்த்தி விடுமுறையொட்டி சொந்த ஊருக்கு செல்ல விரும்பும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தனியார் பேருந்துகளின் கட்டணங்கள் உயர்ந்துள்ளதாக கூறியுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகன் கடம், உமேஷ் விக்ரம்குமார், பிரமோத் பகத், அபிஜித் ஷஹுஜா ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

நேயர்களே, நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம்? முதலாவது பாடல் நச்சுன்னு பாடல், நறுக்குன்னு பாடல் அப்படின்ற வரிசையில் நாம் கேட்க போகிறோம். சூப்பரான பாடல், விண்ணோடும் முகிலோடும் திரைப்படத்தில் இருந்து சின்ன சின்ன அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். சுஜாதாவோட குரலில், வைரமுத்தோட வரிகளில், தேவாவோட இசையில் தான் அந்த சூப்பரான பாடலை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே புதுமை செம்ம தூளுங்க.

ரெயின்போ ராகங்களில் அடுத்தது என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னை நினைத்து அப்படின்ற திரைப்படத்திலேருந்து யார் இந்த தேவதை அப்படின்ற பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள். இது FM 91.4, இங்கே எல்லாமே எப்போதுமே சேமத்து உள்ளுங்க.

நேயர்களே, நேரம் 9:11 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் எல்லாம் வசந்தம் திரைப்படத்திலேருந்து எங்கே அந்த விண்ணிலா, அந்த பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள்.

நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, அதிக மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே தாம்பரம் தொடங்கி மானாமதுரை வரை ஒரு வழி முன்பதிவில்லா சிறப்பு ரயில் ஒன்றை இயக்கவிருக்கிறது. இன்று இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து மானாமதுரை வரை செல்லவிருக்கின்ற இந்த ரயில் 06191 நாளை காலை 10:30 அளவுக்கு மானாமதுரை சென்று சேரும். பயண தேவை இருப்பவர்கள் இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை ரயிலின் எண்ணை அறிவிக்கிறோம். ரயில் எண் 06191. தாம்பரம் முதல் மானாமதுரை வரை செல்லும் இந்த முன்பதிவு இல்லா ஒருவழி ரயில் சேவை இன்று இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு நாளை காலை மானாமதுரைக்கு 10:30 சென்று சேரும் என்று தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரெயின்போ ராகங்களில் அடுத்தா என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமணா திரைப்படத்திலிருந்து வெண்ணிலவின் அப்படின்னு சொல்ல ஒரு நல்ல மெலடி கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேயர்களே, நாம் அடுத்ததாக நம்மளோட ரெயின்போ ராகங்களை கேட்கவிருக்கக்கூடிய பாடல் தென்காசி பட்டணம் திரைப்படத்திலிருந்து மயிலிறகே மயிலிறகே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். சூப்பரான ஒரு சாங், எல்லாருமே கேட்டு ரசிக்கக்கூடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள்.
1: மயிலிறகே மயிலிறகே

நேரம் 9:28 ஆயிட்டிருக்கு. நேயர்களை நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசீகரா திரைப்படத்திலிருந்து நெஞ்சம் ஒரு முறைவா வென்றது அந்த பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள்.

0: வந்துட்டா இருந்தா சீக்கிரம் உள்ள குட்டி பிறக்குமா?
1: தோசை

மேல தேன் குடிக்கும் வண்டு போல தத்தளிக்கும் மொச்சம் ஒண்ணு என்ன.

0: நேயர்களே, நேரம் 9:40 ஆயிட்டிருக்கு. அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து ஆப்பிள் பெண்ணை நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே அப்படின்ற பாட்டு தான். கேட்டு நினைந்திருங்கள்.
1: ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே நீ

நேரம் 9:46 ஆயிட்டிருக்கு. அடுத்தா என்ன பாடல் கேட்க போறோம் நம்மளோட ரெயின்போ ராகங்கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய பாத்திரைப்படத்துல இருந்தாங்க. சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

நேயர்களின் கவனத்திற்கு, ரயில்வே அறிவிப்பு. அதிக மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே தாம்பரம் தொடங்கி மானாமதுரை வரை ஒரு வழி முன்பதிவில்லா சிறப்பு ரயில் ஒன்றை இயக்கவிருக்கிறது. இன்று இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து மானாமதுரை வரை செல்லவிருக்கின்ற இந்த ரயிலின் எண் 06191. நாளை காலை 10:30 அளவுக்கு மானாமதுரை சென்று சேரும். பயண தேவை இருப்பவர்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை ரயிலின் எண்ணை அறிவிக்கிறோம். ரயில் எண் 06191. தாம்பரம் முதல் மானாமதுரை வரை செல்லும் இந்த முன்பதிவு இல்லா ஒருவழி ரயில் சேவை இன்று இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு நாளை காலை மானாமதுரைக்கு 10:30 சென்று சேரும் என்று தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 10:01 ஆயாச்சு. நேயர்களே, நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட். நல்ல ஒரு நிசப்தமான இந்த நேரத்தில், அமைதியான தருணத்தில், மனதுக்கு பிடித்த பாடல்களை அப்படியே கேட்டுக்கிட்டே கண்ணயர்ந்து தூங்குதல் அப்படின்றது ஒரு சுகமான பயணம் அல்லவா? அது ஒரு எப்போதும் சிலருக்கு வந்து இந்த விஷயங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். சிலருக்கு இது அரிதாக கூட கிடைக்கலாம். சில நேரங்களில் சிலர் பயண நேரத்தில் கூட அந்த பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவ்வளோ ஒரு இன்பமயமாக இருக்கும். முதலாவதாக நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிறா ஆடை திரைப்படத்திலிருந்து சித்திரமே நில்லடி அப்படின்ற பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள். இது FM 91.4. இங்கே எல்லாமே செம்மதுள்ள

நேரம் 10:05. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு ரயில்வே அறிவிப்பு. அதிக மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே தாம்பரம் தொடங்கி மானாமதுரை வரை ஒரு வழி முன்பதிவில்லா சிறப்பு ரயில் ஒன்றை இயக்கவிருக்கிறது. இன்று இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து மானாமதுரை வரை செல்லவிருக்கின்ற இந்த ரயிலின் எண் 06191. நாளை காலை 10:30 அளவுக்கு மானாமதுரை சென்று சேரும். பயண தேவை இருப்பவர்கள் இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை ரயிலின் எண்ணை அறிவிக்கிறோம். ரயில் எண் 06191. தாம்பரம் முதல் மானாமதுரை வரை செல்லும் இந்த முன்பதிவு இல்லா ஒரு வழி ரயில் சேவை இன்று இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு நாளை காலை மானாமதுரைக்கு 10:30 சென்று சேரும் என்று தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நேர்களே, நம்மளுடைய ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில் என்ன பாடல் கேட்க போகிறோம் அடுத்து அப்படின்னா, முகராசி திரைப்படத்திலிருந்து உனக்கம் இணக்கம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். சூப்பரான பாடல், கேட்டு இணைந்திருங்கள்.

நேயர்களே, ரெயின்போ ரீவைண்டில் அடுத்தா என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பிரவி திரைப்படத்திலிருந்து கன்னத்தில் என்னடி காயம் அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். கேட்டிணைந்திருங்கள்.

ரெயின்போ ரீவைனில் அடுத்ததான் நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து நான் மலரோடு தனியாக அப்படின்ற பாடல் தான். சூப்பரான பாடலுங்க, கேட்டு நினைந்திருங்கள்.

0: நேரம் 10:18. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, ரயில்வே அறிவிப்பு. அதிக மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே தாம்பரம் தொடங்கி மானாமதுரை வரை ஒரு வழி முன்பதிவில்லா சிறப்பு ரயில் ஒன்றை இயக்கவிருக்கிறது. இன்று 11:50 தாம்பரத்திலிருந்து மானாமதுரை வரை செல்லவிருக்கின்ற இந்த ரயிலின் எண் 06191. நாளை காலை 10:30 அளவுக்கு மானாமதுரை சென்று சேரும். பயண தேவை இருப்பவர்கள் இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை ரயிலின் எண்ணை அறிவிக்கிறோம். ரயில் எண் 06191. தாம்பரம் முதல் மானாமதுரை வரை செல்லும் இந்த முன்பதிவு இல்லா ஒருவழி ரயில் சேவை இன்று 11:50 தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு நாளை காலை மானாமதுரைக்கு 10:30 சென்று சேரும் என்று தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரெயின்போ ரீவைண்டில் அடுத்தா என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ படத்தோட டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வியோடு இருக்குது, அதாவது பெற்றால் தான் பிள்ளையா அப்படின்ற கூடிய டைட்டிலில் செல்லக்கிளியே மெல்ல பேச அப்படின்ற பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே எப்போதுமே செம்மதுங்க.
1: ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு

0: நேரம் 10:31. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, ரயில்வே அறிவிப்பு. அதிக மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே தாம்பரம் தொடங்கி மானாமதுரை வரை ஒரு வழி முன்பதிவில்லா சிறப்பு ரயில் ஒன்றை இயக்கவிருக்கிறது. இன்று இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து மானாமதுரை வரை செல்லவிருக்கின்ற இந்த ரயிலின் எண் 06191. நாளை காலை 10:30 அளவுக்கு மானாமதுரைக்கு இந்த ரயில் சென்று சேரும். பயண தேவை இருப்பவர்கள் இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை ரயிலின் எண்ணை அறிவிக்கிறோம். ரயில் எண் 06191. தாம்பரம் முதல் மானாமதுரை வரை செல்லும் இந்த முன்பதிவு இல்லா ஒரு வழி ரயில் சேவை இன்று இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு நாளை காலை மானாமதுரைக்கு 10:30 சென்று சேரும் என்று தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரெயின்போ ரீவைண்டில் அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆணையிட்டால் திரைப்படத்திலிருந்து பாட்டு வரும் பாட்டு வரும் அப்படின்ற பாடல் தான். கேட்டு நினைந்திருங்கள்.
1: பாட்டு வரும்

நேரம் 10:36 ஆயிட்டிருக்கு. நேர்களை நாம் அணிந்திருக்கூடிய நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட். குமரி பெண் திரைப்படத்திலிருந்து வருஷத்தை பாரு அப்படின்ற பாடல் தான் கேட்க போகிறோம். கேட்டு நினைந்திருங்கள். இது FM ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே பொதுமே செம்மது ஒழுங்க.

நேயர்களின் கனிவான கவனத்திற்கு ரயில்வே அறிவிப்பு. அதிக மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே தாம்பரம் தொடங்கி மானாமதுரை வரை ஒரு வழி முன்பதிவில்லா சிறப்பு ரயில் ஒன்றை இயக்கவிருக்கிறது. இன்று இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து மானாமதுரை வரை செல்லவிருக்கின்ற இந்த ரயிலின் எண் 06191. நாளை காலை 10:30 அளவுக்கு மானாமதுரை சென்று சேரும் பயண தேவை இருப்பவர்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை ரயிலின் எண்ணை தெரிவிக்கிறோம். ரயில் எண் 06191. தாம்பரம் முதல் மானாமதுரை வரை செல்லும் இந்த முன்பதிவு இல்லா ஒருவழி ரயில் சேவை இன்று இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு நாளை காலை மானாமதுரைக்கு 10:30 சென்று சேரும் என்று தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரெயின்போ ரீவைண்ட், ஆற்றை திங்கள் அந்நிலவில். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன்மலை திரைப்படத்திலிருந்து நெஞ்சே நீ போ அப்படின்ற பாடல் தான் கேட்க போகிறோம். கேட்டு

நேரம் 10:49. மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து நானே பனி நிலவு அப்படின்ற பாடல் தான் அடுத்து நம்மளோட ரெயின்போ ரிவனில் கேட்க போகிறோம். கேட்டு நிந்திரங்கள்.

பரும

பரும

ரெயின்போ ரேவனில் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் பறக்கும் பாவை திரைப்படத்திலிருந்து கல்யாண நாள் பார்க்க சொல்லவா அப்படின்ற பாடலாம் கேட்டு இணைந்திருங்கள்.

ரெயின்போ ரீவைனில் நிறைவு பாடலாக நாம் கேட்கவிருக்கக்கூடிய பாடல் நாடோடி திரைப்படத்திலிருந்து அன்று ஒரு நாள் இதே இரவில் அப்படின்ற பாடல் தான். கேட்டிணைந்திருங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்.

0: மனசு மயங்கும்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:17 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும்.

நேயர்களின் கவனத்திற்கு, மக்களின் சேவையை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே தாம்பரம் தொடங்கி மானாமதுரை வரை ஒரு வழி முன்பதிவில்லா சிறப்பு ரயில் ஒன்றை இயக்கவிருக்கிறது. இன்று இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து மானாமதுரை வரை செல்லவிருக்கின்ற இந்த ரயில் எண் 06191 என்ற இந்த தொடர் வண்டி நாளை காலை 10:45 மானாமதுரை சென்று சேரும். பயண தேவை இருப்பவர்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை ரயிலின் எண்ணை அறிவிக்கிறோம். 06191 தாம்பரம் முதல் மானாமதுரை வரை செல்லும் இந்த முன்பதிவு இல்லா ஒரு வழி ரயில் சேவை இன்று இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு நாளை காலை 10:45 மானாமதுரைக்கு சென்று சேரும். தெற்கு ரயில்வேவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நாம் நம்முடைய பயணத்தை தொடங்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக ஹரிஹரன் மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க பாம்பே படத்திற்காக. வைரமுத்தோட வரிகளில், ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில் இதோ இந்த பாடல் உங்களுக்காக. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 11:10:32. மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல், காதல் வழி சாலையில் வேகத்தடை ஏதுமில்லை, நாணக்குடை நீ பிடித்தும் வேர்வரைக்கும் சாரல் மழை, தாகம் வந்து பாய் விரிக்க தாவணி பூசிலிருக்கிறதே, மோகம் வந்து உயிர் கொடுக்க கைவளையில் சிரிக்கிறதே, உந்தன் பேரை சொல்லித்தான் காமன் என்னை சந்தித்தான், கனவு வந்து காத்திருக்கு தூங்கிக் கொள்ள மடி இருக்கா,

ஆசை இங்கு பசித்திருக்கு இளமைக்கென்ன விருந்திருக்கா? பூவை கிள்ளும் பாவனையில் செவிடிக்கொள்ள தூண்டுகிறாய், மச்சம் தொடும் தோரணையில் மிச்சம் தர தீண்டுகிறாய். மின்னல் சிந்தி சிரித்தாய், கண்ணில் எண்ணெய் குடித்தாய், தாகம் தந்து என்னை மூழ்கடித்தாய். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ராமன் அப்துல்லா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. எஸ்பிபி மற்றும் சித்ராவோட குரலில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:15:45. நேர்களின் கவனத்திற்கு, மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே தாம்பரம் தொடங்கி மானாமதுரை வரை ஒரு வழி முன்பதிவில்லா சிறப்பு ரயில் ஒன்றை இயக்கவிருக்கிறது. இன்று இரவு 11:05

50 நிமிடத்திற்கு தாம்பரத்திலிருந்து மானாமதுரை வரை செல்லவிருக்கின்ற இந்த ரயிலின் எண் 06191. இந்த தொடர்வண்டி நாளை காலை 10:45 மானாமதுரை சென்று சேரும். பயண தேவை இருப்பவர்கள் இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை ரயிலின் எண்ணை அறிவிக்கின்றோம். 06191. தாம்பரம் முதல் மானாமதுரை வரை செல்லும் இந்த முன்பதிவு இல்லா ஒரு வழி ரயில் சேவை இன்று இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு நாளை காலை 10:45 மானாமதுரைக்கு சென்று சேரும் என்று தெற்கு ரயில்வேவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, அன்பே உன் ஒற்றை பார்வை அதைத்தானே யாசித்தேன், கிடையாதென்றால் கிளியே என் உயிர் போக யோசித்தேன், 4 தூக்கம் கெட்டு இன்றுன்னை சந்தித்தேன், காற்றும் கடலும் நிலமும் அடி தீ கூட சித்தித்தேன், மாணிக்க தேரே உன்னை மலர் கொண்டு பூசித்தேன், என்னை நான் கிள்ளி இது நிஜம்தானா சோதித்தேன், இது போதுமே இது போதுமே இனி என் கால்கள் வான் போகுமே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக SBBயோட குரலில் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதாவோட குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில, ஜீன்ஸ் படத்துல இருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியா 11:29:45 நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாரு, எங்கிருந்து நம்மளோட இணைந்திருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் நேயரா பி நகர்லேருந்து ரமா இணைந்திருக்கிறாங்க. பாபு முள்ளக்காடிலிருந்து குட் நைட் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. ரங்கராஜன் டி நகர்லேருந்து, நல்ல தேர்வு பாடல், தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்தும், முரளிதரன் விழுப்புரத்திலிருந்தும், சாந்தி ரமேஷ் அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அழகு தரும் கலைமதி ஒளி வீச, அழகான பாடல்கள் அணிவர, இரவின் பொழுது அழகுற, இனிய ராகங்கள் உலாவர, இதயம் மகிழ்ச்சியில் நிறைவுற, மனசு மயங்கும் நிகழ்ச்சி, மனசெல்லாம் பூத்தது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி தனக்கே உரிய பாணியில் மறுபடியும் ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்துலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. உயிரே உயிரே, முத்தமிழே முத்தமிழே, என்ன அழகு, அத்தனை பாடல்களும் அருமைன்னு சொல்லி அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. நாம் நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கக்கூடிய பாடல் எட்டாத உயிர்.

நிலத்தில் நிலவை வைத்தது யாரு? கையோடு சிக்காமல் காற்றை வைத்தது யாரு? இதை எண்ணி எண்ணி இயற்கையை வியக்கிறேன். பூங்காற்றை அறியாமல் பூவை திறக்க வேண்டும். பூக்கூடு அறியாமல் தேனை ருசிக்க வேண்டும். நான் உலகை ரசிக்க வேண்டும் உன் போன்ற பெண்ணோடு. ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கமுடைய குரலிலிருந்து நமக்காக வரக்கூடிய அடுத்த பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 11:37 ஆகப்போகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, முள்ளை ரசித்திருக்கும் உலகம் பூவை அறியாதே, இருளில் வசித்திருக்கும் இதயம் நிழலை அறியாதே, மூடு பணியிலே இப்பொழுது வழிகள் தெரியாதே, வீசும் புயலிலே தீபம் எரியாதே, பாசம் துள்ளும் நெஞ்சில் இன்று ஓசை கிடையாதே, சோகங்களே வாழ்க்கையின் வேதமா, பாவமின்றி பழியை சுமக்கும் உந்த நிலை என்ன, ஈரமின்றி இதயம் துடிக்கும் இந்த உறவென்ன. எஸ்பிபியோட குரல்ல அடுத்த பாடல் உங்களுக்காக, இதோ காதலே நிம்மதி திரைப்படத்திலிருந்து வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 11:42 38 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல், என் ஆசை உனக்குள்ளே இருக்காதா, விட்டுவிட்டு இருதயம் துடிக்காதா, உன் கூந்தல் மெல்ல என்னை மூடாதா, உன் காற்றை என் மூச்சு தேடாதா, என் தூக்கம் உந்தன் கண்ணில் கிடைக்காதா, என் சிரிப்பு உன் இதழில் பூக்காதா, என் நெஞ்சில் தோன்றும் இசை உன் நெஞ்சில் கேட்காதா, உன் பேரே காதல்தானா, தில்லானா, போட வந்த மானா. ஹரிஹரனுடைய குரலில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:47:55 நொடியாகுது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், காதலின் வயது அது எத்தனை கோடி, அத்தனை வருஷம் நாம் வாழணும் வாடி. ஒற்றை நிமிஷம் உன்னை பிரிந்தால் உயிர் மற்று போகும், பாதி நிமிஷம் வாழ்ந்தால் கூட கோடி வருஷமாகும். பூமியை தழுவும் வேர்களைப் போலே என் உடல் தழுவி நான் வாழ்ந்திட வேண்டும். ஆண்டு நூறும் நீயும் நானும் சேர்ந்து வாழ வேண்டும். மாண்டு போன கவிகள் நம்மை மீண்டும் பாட வேண்டும். காதலுக்கென்றும் ஜனகன மன இல்லையே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ் என் சுரேந்தர் மற்றும் சித்ரா இவங்களுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. ஒன்ஸ் மோர் திரைப்படத்திற்காக கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:53. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில நேயர்களும் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. திருமழிசையிலிருந்து அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் மேற்கு மாம்பலத்தில் இணைந்திருக்கிறாரு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பாடல் இனிமைன்னு சொல்லியிருக்காங்க. பாடல்கள் அனைத்தும் அருமை சொல்லிட்டு சந்திரசேகரன் இழுப்பகுணம் கிராமம் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து இணைந்திருக்கிறாரு. நிகழ்ச்சியில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் என் உயிரானவள் புனிதம் ஆன உறவானவள் என் வாழ்நாள என் வாழ்வானவள் வசந்தம் தந்து நிறைவானவள் புதிரானவள் புகழானவள் மனதாழ்பவள் அவள் ஒரு தனித்துவம் அதில் ஒரு தனி சுகம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபியோட குரலில் ஒலிக்க இருக்கிறது. ரோஜா மலரே திரைப்படத்திலிருந்து ஆதித்தனுடைய வரிகளில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் சரியா 12:01.

102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோவில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை. நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

தோளுக்கும் மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கும் மாப்பிள்ளை புள்ளி

0: சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குறேன்.

0: பத்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வே?
0: சொன்னத்தை செய்வேன்.

பதனி சனித தன தஜம் தப ஜோத தஜம் ஜம் பதனி பதபஜம் தஜம் பமதன குஜம் ஜம் பமபதீம் தகிட நிதமஜம் தரித சனித குப்பும் தகிட கரிணி தஜம் பதனி சதஜம் தரிகம தகிட ஜம் கரிணி ததரித்தஜம் ரிகம ப பத தஜம் தணம் சகரி நிரித தன தாப ஜனும் தரிகம பதனி சாரி கதி நீத கதி கிணத்து சதிகா

கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நெருங்க நேரம் ஒதுக்கு, நேத்து புத்தாடே ரோஜா.

மாட்டை மேட்டை கோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோவில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை. நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேஜே யேசுதாஸ் ஸ்ரீனிவாஸ் மற்றும் வாணி ஜெயராம் இணைந்து பாடுறாங்க. வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில், ஸ்ரீ ராகவேந்திரன் திரைப்படத்திலிருந்து பாடல் நமக்காக ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணதாசன் வரிகளில் கே பி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜனின் குரலில் ஒலிக்க இருக்கிறது. திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 4:10. பொங்குமங்கலம் நிகழ்ச்சி கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அல்லூர் ஏகே ராகவன் அவர்களின் நாதஸ்வரம், கீழமங்கலம் கே சி சந்திரசேகர் அவர்களின் தவில் ஒலிக்க இருக்கிறது. முதல் மங்களநாத இசையாக முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய பாடலிலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. ராகம் சக்கரவாகம், தாளம் ஆதி தாளம்.

நேரம் 4:19 50 நொடி. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தியாகராஜர் இயற்றிய பாடல் நளினகாந்தி ராகம் ஆதித்தாளம் மண்வயல கிஞ்சரே என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 4:28. பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய பாடல் ராகம் விலகாரி, தாளம் கண்டச்சாப்பு.

நேரம் 4:55. பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் புரந்தரதாசரை இயற்றிய வெங்கடாச்சல நிலையம் என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் சிந்து பைரவி, தாளம் ஆதி தாளம்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை நாம் கேட்டது அள்ளூர் ஏ கே ராகவன் அவர்களின் நாதஸ்வரம், கீழமங்கலம் கே சி சந்திரசேகர் அவர்களின் தவில்.

நேரம் 5 மணி. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை மற்றும் 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதலில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து MS சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம்.